பூ மலரும் திரைப்படத்துக்காக சூப்பரான ஒரு பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறீங்க. கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். ஒரு புத்தமதி ஒரு புதிய ஒரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். மலர்ந்து கொண்டிருக்கின்ற இந்த நாள் எல்லோருக்கும் சந்தோஷங்களை அளித்திருக்கின்ற ஒரு நல்ல நாளாக அமைய வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் பிரார்த்தித்துக் கொள்கின்றேன். ஆதி மூலம் தேல்தோட்டையிலிருந்து இணைந்திருந்தாரு. திருமண பந்தத்தை கொண்டாடுகின்ற திருமண பந்தத்தில் இணைக்கின்ற பிறந்த நாளை கொண்டாடுகின்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்லியிருந்தாரு. அதே போல வெளிமடையிலிருந்து செல்வராம் இணைந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. இதே போன்று பாதுக சின்ன தம்பி இணைந்து அனைவருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்தாங்க. உமாச்சந்திரன், அதே போன்ற தனலட்சுமி, அழகு சுந்தரம், மரல்மொழி எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லியிருந்தாங்க. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாகவும் சொல்லியிருந்தாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி நிர்மலா வந்திருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்லியிருந்திருக்கிறாங்க. இதே போல அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நான் வெளங்கொல தோட்டத்திலிருந்து நிமல் குமார் நிகழ்ச்சியின் எங்களை முன்னித்துக் கொள்ளுங்க. மனைவி ராதா மற்றும் மகன்மார்கள் சந்தூன், புவிலேஷன், இலக்கியா எல்லோரும் இணைந்திருப்பதாக சொல்ல இருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் சொல்லி மலர்ந்திருக்கிற நாள் எல்லோருக்கும் நல்ல நாளாக அமைவேன் சொல்லி மூர்த்தி இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம், நான் மகிழ்ச்சியோடு இணைந்திருப்பதாக சிவா சொல்லிருக்கிறாரு. அன்பான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். எல்லோருக்கும் நல்ல நாளாகமே வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு துரை சொல்லியிருக்கிறாங்க. இனிமையான காலை வணக்கம் சொல்லி பாலா இணைந்து சொல்லிருக்கிறாங்க. அனைவருக்கும் நல்ல நாளாக அமைய வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதே போல ஹாய் அன்பான இனிய காலை வணக்கம், பெரிய நீலாவிலிருந்து கிருஷ்ணா வந்து இணைந்து சொல்லியிருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் சிஸ்டர், நலமா வாழ்த்துக்கள் சொல்லி சந்திரா வந்திருக்கிறாங்க. ஆரேம்பதி இதய ரத்தினம், இனிய காலை வணக்கம் சகோதரி என்று சொல்லி இணைந்திருக்கிறாரு. அன்பான அதிகாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் வழங்கி போன்ற நிகழ்ச்சியுடன் இணைந்திருக்கிறேன். இனியமும் சேர்த்துக்கொள்ளுங்க. இன்று பிறந்த நாளை கொண்டாடுகிற அனைத்து உறவுகளுக்கும் வாழ்த்துக்கள் சொல்ல இருக்கிறாங்க. மயிலாம்பலியிலிருந்து பொன்னம்பலம், மனைவி, மகள் மற்றும் அனைத்து உறவுகளுக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. சிவஸ்ரீ தர்ம குலராஜ குரு குருக்கள், வணக்கம், அருமை சிறப்பு அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாரு. இதே போல ஹாய் சகோதரி, அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நானும் நிகழ்ச்சியோடு தான் அருவன்வலையிலிருந்து சிங்காரவத்தி மகேஷ் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. அன்பான காலை வணக்கம் அப்படின்னு சொல்லி குறிஞ்சங்கனி அசுரத்தின் வந்து எல்லோருக்கும் வாழ்த்துக்கள் சொல்வதாக சொல்ல இருக்கிறாங்க. இனிய காலை வணக்கம், வாழ்த்துக்கள் அன்பான அறிவிப்பாளர் ஜி அசிஸ்டர், நாங்களும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை இணைந்திருக்கிறோம். உங்களுக்கும் நிகழ்ச்சிக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. வேறு வலையிலிருந்து ஸ்மார்ட் மாவதி நாசர் இணைந்து சொல்ல இருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்து அடுத்து ஒரு நல்ல பாடல் ஒன்று கேட்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்க. நீங்கள் கேட்டுட்டீங்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சி. நேரம் அதிகாலை 5:40 நிமிடம்.

0: கட்டுகின்றதே, அது சுற்றி சுற்றி ஆசை நீங்கி கட்டுகின்றதே.
1: ஒலித்த பாடல் அது கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்துக்காக ஒரு இனிமையான பாடல் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கின்றீங்க. 99 இரு புதிய அதிகாலை பொழுதோடு பணித்துக் கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துக்கள் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அக்கறைப்பட்டு பப் டெய்லர் நிசார் அன்பானினியை காலை நேரம் வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாரு. இனிய காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு தான் சொல்லிட்டு மகள் அக்ஷயா, பல்விகா, ஷர்வின், அம்மா காளிமுத்து அனைவருக்கும் பாடல் தாங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க மேகலா. இதே போல வணக்கம், இனிய காலை வணக்கம் உங்களுக்கும். ஜியா நலமாக இருக்கிறீங்களா? நான் பருத்தத்துறையிலிருந்து அருள்மொழி. எல்லோரையும் காலை வணக்கம் சொல்கிறேன், இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்க அப்படின்னு சொல்ல இருக்கிறாங்க. ஓகே, அன்பான இனிய காலை வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். ஹட்டன் தங்கசுந்தரம் இனி சொல்ல இருக்கிறாரு. இதே போன்று இனிமையான காலை வணக்கம் நிகழ்ச்சியோடு தமிழ்நாடு தேனி மாவட்டம் கம்பம் ஃபெர்னான்ஸ் இணைந்திருக்கிறாரு. மருதமுனையிலிருந்து நஜ்முதீன் காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல இனிய ஞாயிறு காலை வணக்கம் சகோதரி நலமாக நிகழ்ச்சிக்கு நானும் அப்படின்னு சொல்லிட்டு ஞானக்கு முருகன் வந்திருக்கிறாரு. இதே போல அன்பான காலை வணக்கம் கிருஷாந்த் வந்து சொல்ல இருக்கிறாரு. புத்தளத்திலிருந்து இனிமையான காலை வணக்கம், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷா வந்திருக்கிறாங்க. அன்பான அதிகாலை

இருக்கலாம், மழை ஏற்படுத்துங்க, உங்களுக்கு பிடிச்சவங்க அதே போல வாழ்த்துக்கள். நல்ல பல சுப காரியங்களில் ஈடுபடுகின்றவர்களுடைய நல்ல விஷயங்களை என்னோடு பகிர்ந்து கொள்ளலாம். மழை ஏற்படுத்துங்க. வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112125013, கதை போல 0112125111 கலப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளுங்க, தொடர்ந்து இணைந்து இருக்கலாம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது வசந்தத்தின் சந்தோஷ சாரல்.

நாணயம் திரைப்படத்துக்காக ஒலித்தோய்ந்தது அந்த பாடல் வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கின்றோம். ஒரு புத்தமுதியொரு புதியொரு அதிகாலை பொழுதோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இனிய காலை வணக்கங்களோடு சொந்தங்கள் இணைந்திருக்கிறாங்க, அவங்களையும் இணைத்துக் கொள்ளலாம். ஹாய் அக்கா, இனிய அன்பான காலை வணக்கம். இன்று பிறந்த நாள், சுப காரியங்களில் ஈடுபடும் அனைவருக்கும் இனிய நல்ல நாள் அமைய வாழ்த்துக்கள். அப்பா சதாசிவம், அதே போல அம்மா ராஜலட்சுமி, அக்கா கோகிலா, இந்திராணி ஆகியோருக்காக பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவரின் பிரிவு ஹேட்டன்ல இருந்து வந்து சொல்லிருக்கிறாரு. ஹேட்டன் கலாதேவி ஐயா துறை தபிக்ஷன் தவிக்ஷா எல்லோரையும் இணைத்துக் கொள்வதாக சொல்லிருக்கிறாங்க. இதே போல ஹாய் சிஸ்டர், இனிய காலை வணக்கம். அவிசாவலையிலிருந்து சாந்திமதி, இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகின்ற மகள் தக்ஷினி இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறாங்களாம். அவங்கள அம்மா சாந்திமதி, அதே போல அப்பா புஷ்பராஜா, மாமாமார், அத்தைமார், அண்ணாமார், பெரியம்மா, பெரியப்பா மற்றும் உறவுகள் அனைவரும் வாழ்த்துவதாக சொல்லிருக்கிறாங்க. கல்வியில் சிறந்து 100 ஆண்டு காலம் வாழ்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு சந்தோஷமான பிறந்தநாள் வாழ்த்தை வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றோம். இனிய காலை வணக்க மக்கள் நிகழ்ச்சியுடன் அன்பு மகன் ரோஹத் வர்ணன் பாடல் தாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஹபுதாலிலிருந்து ரோசி இணைந்து சொல்லிருக்கிறாங்க. இதே போல இனிய காலை வணக்கம் கிரிகத்தின் குர்பன் குரு இணைந்து சொல்லிருக்கிறாங்க. ஹாய் அன்பான காலை வணக்கம். சின்ன நாடு தோட்டம் சந்திரகுமார் நிஜா தம்பதிகளின் புதல்வி அனுஷா இன்றைய தினம் 4வது பிறந்த நாளை வெகு விமர்சையாக கொண்டாடுகிறார்களா. இவரை அன்பு அப்பா அம்மா மாமா மாமி தாத்தா பாட்டி அனைவரும் பல்லாண்டு காலம் வாழ்வதாக சொல்லியிருக்கிறாங்க. நாங்களும் அவங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லி கொள்கின்றோம். அக்கரைப்பற்றிலிருந்து தர்ஷன் இணைந்திருக்கிறாரு, நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. எல்லோரையும் நிகழ்ச்சியோடு கிணைத்துக் கொள்ளலாம். தொடர்ந்து இணைந்திருக்கிறீங்க. நீங்கள் கேட்டுட்டே வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு. நீங்களும் அழைப்பு ஏற்படுத்தலாம். உங்களுடைய நல்ல பல விஷயங்கள், வாழ்த்துக்கள் எல்லாவற்றையும் என்னோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். வலிமையான தொலைபேசி இலக்கங்கள் 0112-2255-0001, அதே போல 0112-2255-1111 கழிப்பு ஏற்படுத்தலாம். ஃபேஸ்புக் கூடாக இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்கள்.

துப்பாக்கி தெரிவிப்பதற்காக பாடல் கேட்டு வந்திருக்கிறோம். கண்டுகொண்டிருக்கிறது 102.6 102.8 வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு கிடைந்திருக்கிறோம். 19 புதிய அறுதி காலை பொழுதோடு பயணத்துக் கொண்டிருக்கின்ற வசந்தத்தின் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு www.vasanthamfm.com கூடாகவும் இணைந்து இனிமையான பாடல்கள் வரும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். நீங்களும் அழைப்பேற்படுத்தலாம். 8 வரைக்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியோடு நான் இணைந்திருப்பேன். 0111 2775001 கலை போல 0111 2775101 கலைப்பேற்படுத்தலாம். பேஸ்புக் ஊடாகவும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். கலகா வந்திருக்கிறாங்க புதளத்திலிருந்து, இனிய காலை வணக்கம் சொல்லி இணைந்திருக்கிறாங்க. இதே போல தர்ஷி வந்திருக்கிறாங்க, இனிய காலை வணக்கம் அக்கா நிகழ்ச்சியோடு நானும் இணைந்திருப்பதாக சொல்லிருக்கிறாங்க. சர்மிகா வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க, நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருப்பதாகவும் பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. இதே போல அன்பான காலை வணக்கம் நிகழ்ச்சிக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்கள் சொல்லி மோதரையிலிருந்து கண்ணன் வந்து இணைந்து சொல்லிருக்கிறாங்க. எல்லோரையும் இணைத்துக் கொள்ளலாம். அடுத்தும் நீங்களும் இணைந்து உங்களுடைய வாழ்த்துக்கள் நல்ல பல விஷயங்களை தெரிவித்துக் கொள்ளலாம். அழைப்பேற்படுத்துங்க. அதே போல ஃபேஸ்புக் கூடாக இணைந்து கொள்ளுங்க. நேரம் காலை 6:24. ஒலிக்க ஆரம்பிக்கின்ற இந்த பாடலை தொடர்ந்து வசந்தமே எஃப்எம் சுயாதீன செய்து பார்வை நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம்.

0: நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின் சுயாதீன செய்தி பார்வை. சுயாதீன செய்தி
1: டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் 102.6 102.8 அலைவரிசை நூடாக இன்றும் சுயாதீன செய்தி பார்வையில் உங்களை சந்திக்கின்றோம். இன்று ஜூலை மாதம் 12 தேதி தேசிய நாளிடுகள் வெளியிட்டிருக்கின்ற முக்கியமான செய்திகள் தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் புஷ்பநாதன் பிரசன்னா. இன்றைய பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் பிரதானமான செய்தியாக முக்கியமாக ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான முறுகள் மீண்டும் உச்சமடைந்திருப்பதை சுட்டிக்காட்டுகின்ற செய்திகள் பிரதான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்து நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். மத்திய கிழக்கில் மீண்டும் இந்த போர் பதற்றம் ஏற்பட்டிருப்பதானது உலக நாடுகளில் மீண்டும் பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பை அதிகரிக்கும் என்று பலரும் எதிர்கூறியிருக்கிறார்கள். அது குறித்தான செய்திகள் இன்றைய தினம் பத்திரிகையினுடைய பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம் அத்துறவில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். அதே போல நிதி சேவை சங்கத்தினுடைய தலைவர் ராஜினாமா செய்த விவகாரம் தொடர்பான செய்திகளும் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். அதே போல சிறுபோக நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக போகிறது என்பதும் இங்கே முக்கியமான தகவல். பல்வேறு பேச்சுவார்த்தைகள் மற்றும் சர்ச்சைகளுக்கு மத்தியில் இந்த நெல் கொள்வனவு நாளை ஆரம்பமாக இருக்கிறது என்பதும் பிரதானமான செய்திகளாக இருப்பதை காலம். அதே போல நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரவுக்கு எதிரான நம்பிக்கையில்லா பிரேரணையை கொண்டு வருவதற்கு எதிர்கட்சிகள் தீர்மானித்திருக்கின்றன. அந்த வகையில் அந்த நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்கள் முக்கியமாக இருப்பதை காணும். அதே போல பொறுப்பு குரலிலிருந்து தான் ஒருபோதும் விலகப் போவதில்லை என்பதாகவும் அமைச்சர் அவர்கள் தெரிவித்த விடயங்களும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படும் என்பதாக பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்த விடயங்களும் முக்கியமான செய்திகளாக வந்திருக்கின்றன. அவை குறித்தும் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். டெங்கு நோய் தொடர்பான விடயங்கள் குறித்தும் பத்திரிகை முக்கிய செய்திகளை வழங்கியிருக்கிறது. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். இதே போல இந்த நீர்கொழும்பு சம்பவம் தொடர்பாக 200 கைதிகளுக்கு எதிராக மனித படுகொலை தொடர்பான குற்றச்சாட்டின் பேரில் வழக்கு தொடுக்க உள்ளதாக அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கிறது. அது குறித்தான செய்தி குறித்தும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல மாகாண சபை தேர்தல் தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய யோசனை ஒன்றை முன்வைத்திருப்பதான செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெடுத்திருப்பதை காலம். அவை தொடர்பிலும் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கின்றோம். அதே போல இந்த சொத்து குவிப்பு தொடர்பான விடயங்களை மையப்படுத்தி லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தொடர்ச்சியாக விசாரணைகளை ஆரம்பித்து வருகிறது என்பதும் இன்றைய தினம் மத்திய மற்றும் ஒரு முக்கியமான செய்தியாக இடம்பெற்றிருப்பதை காணும். இவை உள்ளிட்ட மேலும் பல பிரதான செய்திகள் பத்திரிகைகள் வந்திருக்கின்றன. அவை தொடர்பில் நாங்கள் விரிவாக பார்ப்பதற்கு தயாராக இருக்கிறோம். பிரதானமாக இன்றைய தினம் வீரகேசரி மற்றும் தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருக்கின்ற செய்தி குறித்து நாங்கள் பார்க்கலாம். தினகரன் பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி இப்படி இருக்கிறது. மத்திய கிழக்கில் மீண்டும் போர் பதற்றம், ஈரானை அழிப்பதற்கு 1000 ஏவுகணைகள் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை பிரதான தலைப்பிட்டு அதனை சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அதே போல இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் எண்ணெய் படுகொலை செய்ய முயன்றால் ஈரானை தாக்க 1000 ஏவுகணைகள் தயார், அமெரிக்க ஜனாதிபதி டிரம்ப் ஓமானில் நேற்று மீண்டும் பேச்சுவார்த்தை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இத்துறையில் நாங்கள் விரிவாக பார்க்கலாம். தன்னை படுகொலை செய்வதற்கு ஈரான் முயன்றால் ஈரானை தாக்குவதற்காக 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் உள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கின்றார். எனினும் அமெரிக்க ஈரான் உயர்மட்ட தூதுக்குழுக்கள் ஓமானில் நேற்று பேச்சுவார்த்தையில் ஈடுபடவிருந்தன என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அமெரிக்க ஈரானிய ஜனாதிபதிகள் கையெழுத்திட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் கடந்த மாதம் கையெழுத்தப்பட்ட நிலையில் ஹோமுஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் தாக்கியதை அடுத்து கடந்த செவ்வாய்க்கிழமை இரு நாடுகளுக்கும் இடையில் மீண்டும் மோதல்கள் ஆரம்பமாகின. எனவே ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல்களை நடாத்தியது குவைத், பஹ்ரைன், கட்டார், ஜோர்தான் நாடுகளில் உள்ள அமெரிக்க படைத்தளங்களை நோக்கி ஈரான் ஏவுகணை தாக்குதல் நடத்தியிருக்கிறது. அதேவேளை மேற்படி ஒப்பந்தம் முடிவடைந்து விட்டதாக ஜனாதிபதி டிரம்ப் கடந்த புதன்கிழமை தெரிவித்தார். ஈரானுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதில் தனக்கு உடன்பாடு இல்லை என்ற போதிலும் இப்பேச்சுவார்த்தையை தொடர்வதற்கு தான் அனுமதிப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இந்நிலையில் ஜனாதிபதி டிரம்பை படுகொலை செய்வதற்கு ஈரானினால் முன்னெடுக்கப்பட்ட புதிய சதித்திட்டம் தொடர்பான புலனாய்வு தகவல்களை அமெரிக்காவுடன் இஸ்ரேல் பகிர்ந்து கொண்டிருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் கடந்த வியாழக்கிழமை தெரிவித்தன. அதனையடுத்து தன்னை படுகொலை செய்வதற்கு ஈரான் முயற்சிகளை மேற்கொண்டால் ஈரானை குறிவைத்து 1000 ஏவுகணைகளை தயார் நிலையில் உள்ளதாகவும் நேற்று முன்தினம் தனது ட்ரூத் சோசியல் சமூக வலைதளத்தில் டிரம்ப் பதிவு ஒன்றையிட்டிருக்கின்றார். அந்த பதவியில் உள்ள அமெரிக்க ஜனாதிபதியை இந்த விஷயத்தில் என்னை படுகொலை செய்யவோ அல்லது படுகொலை செய்ய முயற்சிக்கவோ ஈரானிய அரசு தனது மிரட்டலின்படி செயற்பட்டால் 1000 ஏவுகணைகள் தயார் நிலையில் நிறுத்தப்பட்டு ஈரானிய இஸ்லாமிய குடியரசை நோக்கி குறிவைக்கப்பட்டுள்ளன. உடனடியாக மேலும் 1000 கணக்கான ஏவுகணைகள் பின்தொடரும். இதற்கான உத்தரவுகள் ஏற்கனவே பிறப்பிக்கப்பட்டுவிட்டன. அத்துடன் அமெரிக்க ராணுவம் ஈரானின் அனைத்து பகுதிகளையும் முழுமையாக அழித்து நிர்மூலமாக்குவதற்கு ஓராண்டு காலத்திற்கு தயாராகவும் விருப்பத்துடனும் தகுதியுடனும் உள்ளது. எனவே அல்லாஹ் புகழனைத்தும் என அப்பதிவில் ட்ரம்ப் மேலும் அந்த ட்ரூத் சமூக வலைதள பதிவில் குறிப்பிட்டிருப்பதாக இன்றைய செய்திகள் சுட்டிக்காட்டுகின்றன. எனினும் அமெரிக்கா ஈரான் இடையே மத்தியஸ்தர்கள் உடனான பேச்சுவார்த்தை நேற்று ஓமானில் நடைபெற ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைக்காக ஈரானிய வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி நேற்று ஓமான் சென்றிருந்தார். அமெரிக்க சார்பில் அமெரிக்க உபஜனாதிபதி ஜேடி வான்ஸ், ராஜாங்க செயலாளர் மார்க் ரூபியோ, மத்திய கிழக்குக்கான விசேட தூதுவர் ஸ்டீவ் விட்கோவா, ட்ரம்பின் மருமகன் ஜாரட் குஷ்னர் ஆகியோர் இப்பேச்சுவார்த்தையில் பங்கு பெற்றுவார்கள் என எதிர்பார்க்கப்பட்டது என்பதாகவும் அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணலாம். எனவே ஈரான் அமெரிக்க சமாதான உடன்படிக்கை அல்லது போர் நிறுத்த உடன்படிக்கை பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக இடம்பெற்று அந்த உடன்படிக்கை காய்ச்சதிடப்பட்டது. எனவே ஒரு குறுகிய காலத்திற்குள் மீண்டும் ஹோமுஸ் நீரிணையில் பயணித்துக் கொண்டிருந்த கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த, மீண்டும் ஈரான் மீது அமெரிக்க தாக்குதல் நடத்த, அதே போல மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்த என இந்த பிரச்சனை மீண்டும் ஆரம்பமான நிலையில் இப்போது ஒருபுறம் அமெரிக்க ஜனாதிபதியை படுகொலை செய்யப் போவதாக ஈரான் தெரிவித்து இப்போது அமெரிக்க ஜனாதிபதி ஈரானுக்கு எதிராக அப்படி ஒரு திட்டம் காணப்பட்டால் ஈரானை தாக்குவதற்கு 1000 ஏவுகணைகள் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்து இப்போது எச்சரிக்கைகளை விடுத்து வருகிறார். இவ்வாறு இருக்க இன்னும் ஒரு தகவல் இருக்கிறது. வணிக கப்பல்களை தாக்கியமை தவறு ஈரான் கூறியதாக அமெரிக்க அதிகாரிகள் தெரிவிப்பு என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. ஹோமுஸ் நீரிணையில் வணிக கப்பல்கள் மீது தாக்கியமை தங்கள் செய்த ஒரு தவறு என அமெரிக்க ஜனாதிபதி டிரம்பின் ஆலோசகர்களிடம் ஈரானிய அதிகாரிகள் தனிப்பட்ட ரீதியில் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க அதிகாரிகள் நேற்று முன்தினம் தெரிவித்திருக்கின்றார்கள். பேச்சுவார்த்தைகளை சீர்குலைக்க முயலும் ஒரு வழித்தவறிய கடுப்போக்கு பிரிவினரை இத்தாக்குதலுக்கு காரணம் என ஈரானிய அதிகாரிகள் கூறியதாகவும் அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்திருப்பதாகவும் அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதேவேளை இத்தவறை ஈரானிய அரசாங்கம் பகிரங்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் வெள்ளை மாளிகை விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அமெரிக்க ஈரான் நாடுகளுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் ஓமானில் நேற்று மீண்டும் ஆரம்பமாக வந்த சூழ்நிலையில் இச்செய்தி வெளியாகியிருக்கிறது. அதேவேளை ஓமானில் நடைபெறும் பேச்சுவார்த்தைக்கு பின்னர் யுத்தம் ஆரம்பமாவதற்கு முன்பிருந்த வகையில் ஹோமுஸ் நீரிணையை திறக்கும் நிலையில் ஈரான் இருக்கும் என ட்ரம்ப் நிர்வாகம் எதிர்பார்ப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இது ஈரானிய ராணுவத்தில் இருக்கின்ற இந்த யுத்தத்தை விரும்புகின்ற ஒரு சில குழுவால் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாகவும், எனவே அந்த தாக்குதல் தாங்கள் செய்த தவறு என்பதாக ஈரானிய அதிகாரிகள் அமெரிக்க அதிகாரிகளிடம் தெரிவித்திருப்பதாக அமெரிக்க ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக அந்த செய்திகளும் இன்றைய பத்திரிகையில் வந்திருக்கின்றன. அயதுல்ல அல் கமினியின் மரணத்துக்கு பழிவாங்கப் போவதாக ஈரானிய உச்சத்தலைவர் சபதம் என்பதாக இன்னும் ஒரு செய்தியும் இன்று வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடப்படுகிறது. ஈரானின் உச்சநிலை தலைவராக விளங்கிய அயதுல்ல அல் கமினியின் கொல்லப்பட்டதற்காக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது பழி வாங்கப் போவதாக அவரின் மகனும் ஈரானின் தற்போதைய உச்சநிலை தலைவருமான மஜ்தபா கமெனி சபதம் தெரிவித்திருக்கின்றார். நேற்று வெளியிடப்பட்ட எழுத்து மூலமான அறிக்கையொன்றில் அவர் இவ்வாறு சூழலித்திருப்பதாக ஈரானிய அரசு தொலைக்காட்சி தெரிவிக்கிறது. பழி வாங்குவது தேசத்தின் கோரிக்கையாகும், அது நிச்சயம் நிறைவேற்றப்பட வேண்டும். தியாகியான தலைவர் மற்றும் இந்த இரு போர்களில் உயிரிழந்த அனைத்து தியாகிகளின் ரத்தத்திற்கும் குற்றவாளிகளாக கொலையாளிகளை பழிவாங்குவோம் என்று நாங்கள் உறுதியளிக்கின்றோம் என்று கூறிய மஜ்தபா, ஈரானின் பழிவாங்கல் என்பது தவிர்க்க முடியாதது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் என அந்த தொலைக்காட்சி தெரிவித்திருக்கின்றது. ஈரானுக்கு எதிரான அமெரிக்க இஸ்ரேல் போரின் தொடக்கத்தில் கடந்த பிப்ரவரி மாதம் 28ஆம் தேதி நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் அயதுல்ல அல் கமினி கொல்லப்பட்டார். கொல்லப்பட்ட உச்சத்தலைவருக்காக பல நாட்கள் நீடித்த இறுதிச் சடங்குகளை ஈரான் நடத்திய நிலையில் மஜ்தபா கமினியின் இந்த அறிக்கை வெளியாகியிருக்கிறது. தனது தந்தை தாக்குதலில் கொல்லப்பட்ட பிறகு மஜ்தபா பொதுவெளியில் எங்கும் காணப்படவில்லை. கடந்த பிப்ரவரி மாத இறுதியில் நடந்த அந்த தாக்குதலில் அவருக்கு கடுமையான காயம் ஏற்பட்டதாகவும் அமெரிக்கா கூறுகிறது என்பதும் இங்கே முக்கிய தகவல். எனவே ஈரான் அமெரிக்க போர் நிறுத்தம் ஒரு பக்கம், ஒரு உலக நாடுகளுக்கு நிம்மதி பெருவச்சு விடுவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திய போதிலும் மீண்டும் ஈரான் ஹோமஸ் நீரிணையில் பயணித்த வணிக கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்திய விவகாரம் சூடுபிடிக்க அமெரிக்கா ஈரான் யுத்தம் மீண்டும் ஆரம்பமாகும் என்று அச்சம் இருந்தது. இருந்த போதிலும் ஓமானில் நேற்று தினம் பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்ட பின்னர் ஓரளவு இந்த பிரச்சினை சமநிலை முடிவதற்கான அல்லது யுத்தநிறுத்த முடிவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்பட்ட போதிலும் ஈரானிய அதி உச்ச தலைவர் இப்போது முஸ்தபா கமினி அவர்கள் ஈரானின் பழிவாங்கும் படலம் தொடரும் என்பதாக அறிவித்திருப்பதானது மீண்டும் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குவதற்கான அல்லது இந்த பிரச்சனை உலகளவில் பாரிய பொருளாதாரத்தை தடை செய்வதற்கானது பொருளாதார பிரச்சனை உருவாக்குவதற்கான நோக்கத்தை கொண்டதாக இருக்கும் என்பதாகவும் பலரும் இப்போது விமர்சனங்களை வெளியிட்டு வருகிறார்கள். பார்க்கலாம் இந்த ஓமான் பேச்சுவார்த்தை எந்த மட்டத்தில் நிறைவடைய போகிறது என்று. அடுத்து மற்றொரு முக்கியமான செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கலாம். இன்றைய தினகரன் பத்திரிகையில் அந்த செய்தி இடம்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. 46,000 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீடு, சிறுபோக நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் நாளை ஆரம்பம் என்பது தினகரன் பத்திரிகையின் தலைப்பு. இவ்வாண்டின் சிறுபோக செய்யக்கான நெல் கொள்வனவு நடவடிக்கைகள் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் ஊடாக எதிர்வரும் 13ஆம் தேதி முதல் நாடளாவிரதியில் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் மஞ்சுல பின்லாந்த தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. இவ்வாண்டு மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை உள்ளிட்ட கிழக்கு மாகாணத்திலும் வடக்கு மாகாணத்திலும் நெல் அறுவடை கணிசமான அளவு அதிகரித்திருக்கின்றது. இதன் காரணமாக அப்பகுதிகளை விசேடமாக மையப்படுத்தி களஞ்சிய சாலைகள் திறக்கப்பட்டு நெல் கொள்வனவு செய்யப்பட உள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். இதற்கமைய முதற்கட்டமாக 143 களஞ்சிய சாலைகள் மூலம் நெல்லை கொள்வனவு சேகரிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதோடு தேவை ஏற்படின் தனியார் களஞ்சிய சாலைகளையும் பயன்படுத்துவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. அரசாங்கத்தின் பாதுகாப்பு இருப்புக்காக இந்த சிறுபோகத்தில் இந்த நெல் அறுவடை தொடர்பான விடயங்கள் குறித்தும் அறுவடை செய்யப்பட்ட தரநிலைக்கு உட்பட்ட நெல் மட்டுமே கொள்வனவு செய்யப்படவிருக்கிறது. இதன்படி நிர்ணயிக்கப்பட்டுள்ள நெல்லின் கொள்வனவு விலைகளாக 1 கிலோ நாடு நெல் 120 ரூபாய், 1 கிலோ சம்பா நெல் 130 ரூபாய், 1 கிலோ குயிரி சம்பா நெல் 140 ரூபாய் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே இதேவேளை தற்போது நடைபெற்று வரும் சிறுபோக அறுவடை பணிகளுக்காகவும் விவசாயிகளின் நலன் நோன்புக்காகவும் அரசாங்கம் மொத்தமாக 46 மில்லியன் ரூபாய் அதாவது 4,600 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்திருப்பதாக விவசாய சேவைகள் திணைக்களத்தின் ஆணையாளர் நாயகம் தம்பி கரணதுங்க தெரிவித்திருக்கின்றார். அதே சமயம் இம்முறை சிறுபோகத்தில் 5 மில்லியன் மெட்ரிக் டன் வரை நெல் விளைச்சல் கிடைத்திருப்பதாக ஹெக்டர் கொப்பைகுடுவ ஆய்வு மற்றும் பயிற்சி நிலையத்தின் பணிப்பாளர் எல் சந்திக சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் விவசாய சேவை திணைக்களம் வெளியிட்டுள்ள உத்தியோகபூர்வ தரவுகளின்படி இச்சிறுபோகத்தில் ஒதுக்கப்பட்டுள்ள 46,000 மில்லியன் ரூபாய் நிதியானது சில செயற்திட்டங்களுக்காக பகிர்ந்தளிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய நெல் கொள்வனவு சபையின் நேரடி கொள்வனவுக்காக 6,000 மில்லியன் ரூபாயும், கடன் திட்டத்தின் கீழ் நெல் கொள்வனவு செய்ய 10,000 மில்லியன் ரூபாயும், தித்வா புயல் பாதிப்பினால் சேதமடைந்த வயல்களுக்கான இழப்பீடாக 8,866 மில்லியன் ரூபாயும், குளத்து வாய்க்கால் புனரமைப்பு மற்றும் மேம்பாட்டுக்காக 5,788 மில்லியன் ரூபாயும், பசலை நிவாரணத்திற்காக 13,492 மில்லியன் ரூபாயும், நெல்லுக்கு உகந்த நியாயமான விலையை பெற்றுத்தருவதற்காக 1,840 மில்லியன் ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல நெல் தொடர்பான இன்னும் ஒரு செய்தி இன்றைய திவைன பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். எனவே லபன கண்ணேதி வீமில நகண்ணையாய் என்பதாக இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். எனவே விவசாய பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டி இன்றைய திவைன பத்திரிகை செய்திக்கு தலைப்பிடுகிறது. தற்போது நெல் கொள்வு நடவடிக்கைகள் நாளை முதல் ஆரம்பமாக போகிறது. இருந்த போதிலும் இந்த வருடம் நெல்லுக்கான நிர்ணய விலை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அடுத்த வருடம் இதனை விடவும் அதாவது அடுத்த வருடம் என்பது பெருபோகத்தில் நெல்லுக்கான விலை இன்னும் அதிகரிக்கப்படும் என்பதாக பிரதி அமைச்சர் நாமல் கருணரத்ன அவர்கள் தெரிவித்திருப்பதாக இன்றைய திவைன பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றிருப்பது நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய தினகரன் பத்திரிகையில் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிப்பும், விடுவிக்க முடியாத காணிகளுக்காக மாற்று காணிகள் அல்லது இழப்பீடு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பெற்றுவது நாங்கள் காணலாம். வடக்கு கிழக்கில் முப்படையினரின் பயன்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போது விடுவிக்க முடியாத நிலையில் காணப்படும். அதேவேளை பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்பட்டு வருகின்றன என பாதுகாப்பு பிரதியமைச்சர் அருண ஜயசேகர பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். 2009 முதல் 2024 ஆண்டு வரையான காலப்பகுதியில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் ராணுவ கட்டுப்பாட்டில் இருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டதோடு தற்போதைய அரசாங்கம் மாற்றிக்கு வந்த பின்னர் 692 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. அந்த வகையில்தான் இந்த என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணியை ராணுவ பராமரிப்பிலிருந்து விடுவிக்க முடியாத நிலை காணப்படுகிறது என்றும் பலாலி பகுதி அதி பாதுகாப்பு வளையமாக அடையாளப்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த வளையத்துக்குள் உள்ள 1,661 ஏக்கர் காணியை சட்டப்பூர்வமாக ராணுவத்துக்கு உரித்தாக்கி காணி உரிமையாளர்களுக்கு அதற்கான இழப்பீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார். பாராளுமன்றத்தில் யாழ் மாவட்ட எம்பி அர்ச்சுனா ராமநாதன் ஏற்கனவே எழுப்பியிருந்த கேள்விகளுக்கு சபையில் பதிலளிக்கும் போதே பிரதியமைச்சர் அவர்கள் கடந்த வெள்ளிக்கிழமை இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருக்கிறார். எனவே இந்த விடயத்தில் அத்துறவில் மேலும் அவர் தெரிவிக்கின்ற போது பலாலி விமான நிலையம் 774.98 ஏக்கர் நிலப்பரப்பில் நிர்மாணிக்கப்பட்டிருக்கிறது. எதிர்காலத்தில் விமான நிலைய அபிவிருத்தி பணிகளுக்காக மேலதிகமாக காணிகள் தேவைப்படும் என சிவில் விமான சேவைகள் அதிகார சபை விமானப்படை ஊடாக பாதுகாப்பு அமைச்சுக்கு தெரிவித்திருக்கிறது. காணி அமைச்சு நில அளவை திணைக்களம் ஒப்படை மற்றும் பிரதேச செயலக பிரிவுகள் அணிந்து பொதுவான கொள்கை அடிப்படையில் முரண்பாடற்ற வகையில் இந்த கோரிக்கைக்குரிய நடவடிக்கைகள் முன்னெடுக்குமாறும் அறிவுறுத்தியிருக்கின்றோம். இந்த பகுதியில் ராணுவத்தினர் வர்த்தகம் மற்றும் விவசாய பயிற்சிகள் நடவடிக்கைகள் ஈடுபடுவதில்லை. தமது சுய தேவைக்காகவே பயிற்சிகளை மேற்கொள்கிறார்கள். பலாலி ராணுவ வைத்தியசாலை கட்டிடத்தை புனரமைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அந்த வைத்தியசாலை 27.9 ஏக்கர் நிலப்பரப்பில் அமைந்திருக்கிறது. அந்த வைத்தியசாலையின் புனரமைப்புக்காக 99.3 மில்லியன் ரூபாய் மதிப்பிடப்பட்டு 55 மில்லியன் ரூபாய் இதுவரை செலவிடப்பட்டிருக்கிறது. இந்த ஆண்டு அதற்காக மேலும் 42.11 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. முப்படையின் பயன்பாட்டில் உள்ள தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த காணிகளை தற்போது விடுவிக்க முடியாது. பலாலி ராணுவ வைத்தியசாலை அமைந்துள்ள காணியை ராணுவ பயன்பாட்டிலிருந்து விடுவிக்க முடியாது. பொது பாதுகாப்பு மற்றும் தேசிய பாதுகாப்புக்கு அவசியமற்ற காணிகள் கட்டம் கட்டமாக விடுவிக்கப்படுகின்றன. 2009 முதல் 2024 வரையான காலப்பகுதியில் வடகிழக்கு மாகாணங்களில் ராணுவ கட்டுப்பாட்டிலிருந்த 64,663 ஏக்கர் காணிகள் விடுவிக்கப்பட்டிருப்பதாகவும் பிரதியமைச்சர் அருண் ஜெயசேகர் அவர்கள் பாராளுமன்றத்தில் அர்ச்சுனா எம்பி எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போது இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்திகளும் பிரதான செய்திகளாக இன்று தினம் பத்திரிகையில் வந்திருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் முக்கியமான செய்தி. தினகரன் பத்திரிகையில் உடைந்து வீழ்ந்த மட்டக்களப்பு புதுப்பாலம் மீண்டும் திறப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. கடந்த சில நாட்களுக்கு முன்னர், அதாவது ஜூன் மாதம் 28 தேதி, திடீரென உடைந்து வாவிக்குள் விழுந்த மட்டக்களப்பு நகரின் 2வது பிரதான புதுப்பாலம் துரிதகதியில் தற்காலிகமாக புனரமைக்கப்பட்டு மீண்டும் பொது போக்குவரத்துக்காக திறந்துவிடப்பட்டிருக்கின்றது. வீதி அபிவிருத்தி அதிகார சபையினால் சுமார் 3.5 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த தற்காலிக பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் தற்காலிக புனரமைப்பு பணிகள் கடந்த வியாழக்கிழமை மாலை நிறைவடைந்ததை தொடர்ந்து நேற்று முன்தினம் காலை 9 மணி அளவில் மக்களின் பயன்பாட்டுக்காக பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது என்பதும் இன்றைய தினகரன் பத்திரிகையினுடைய செய்தியாக இருப்பதை காணலாம். அடுத்து இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்று தினம் பத்திரிகையில் வந்திருக்கிறது. அனைத்து பாடசாலைகளிலும் உளவளவாளர்கள் நியமனம் பிரதி கல்வி அமைச்சர் அறிவிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகையில் தலைப்பிடப்படுகிறது. பாடசாலை மாணவர்களின் கற்கும் திறனையும் உளவியல் மேம்பாட்டையும் அதிகரிக்கும் நோக்கில் நாட்டின் அனைத்து பாடசாலைகளிலும் உளவளவாளர்களையும் கற்பித்தலில் வழிகாட்டும் ஆசிரியர்களையும் நியமிப்பதற்கு அரசாங்கம் தீர்மானித்திருப்பதாக பிரதி கல்வி அமைச்சர் மதுர செனவிரத்ன பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கின்றார். 6 ஆண்டுக்கு மேற்பட்ட மாணவர்களை இலக்கு வைத்து விசேட வழிகாட்டல் திட்டங்கள் முன்னெடுக்கப்பட உள்ளதாகவும் இதன் மூலம் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் சுற்றத்தாரின் தேவையற்ற அழுத்தங்களை தவிர்த்து தமக்கு பொருத்தமான கல்வி வழியினை தாங்களே சுயமாக சிறந்த சிந்தனையுடன் தெரிவு செய்வதற்கான வழிவகை செய்யப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். கல்வி கற்கும் ஆரம்ப காலத்திலேயே மாணவர்களை சரியான பாதையை வழிநடத்தி கல்வி பொதுத்தராதர சாதாரண தர மற்றும் உயர்தர பரீட்சைகளை எவ்வித அச்சமின்றி முழு நம்பிக்கையோடு எதிர்கொள்ள செய்வதே இந்த வழிகாட்டி ஆசிரியர்களினுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. தற்கால மாணவர்கள் எதிர்கொள்ளும் பல்வேறு சவால்களுக்கும் தீர்வு காணும் வகையில் இந்த உளவளவாளர்களின் செயற்பாடுகள் அமைய உள்ளன. குறிப்பாக குடும்ப பொருளாதார நெருக்கடிகளால் மாணவர்கள் மத்தியில் ஏற்படும் தாக்கங்களை குறைப்பதோடு நவீன டிஜிட்டல் மயமாக்கலின் விளைவாக மாணவர் மனதில் ஏற்படும் குழப்ப நிலைகளுக்கும் பருவ வயதில் ஏற்படும் தீர்க்கப்படாத உடல் மற்றும் உளவியல் ரீதியான மாற்றங்களுக்கும் இதன் மூலம் தீர்வு காணப்பட உள்ளது. இத்தகைய உடல் உள மாற்றங்கள் மாணவர்களின் கற்றல் முயற்சிகளை பாதிக்கும் என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பிரதி கல்வி அமைச்சர் தெரிவித்திருப்பதாகவும் பாராளுமன்றத்தில் இந்த செய்திகள் முக்கியமாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்து இன்னும் ஒரு செய்தி, பயணிகள் விமானத்தின் மீது பறவை மோதி விமானம் அவசர தரையிறக்கம். கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கி நோக்கி புறப்பட்ட போது எதிர்பாராத பதற்றம் என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து துருக்கியில் இஸ்தான்புல் நகரை நோக்கி புறப்பட்ட பயணிகள் விமானத்தின் மீது பறவை ஒன்று மோதியதால் விமானம் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக விமான நிலைய அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். பறவை ஒன்று தற்செயலாக விமானத்தில் மோதியதை தொடர்ந்து வான்வெளியில் சுற்றி வந்த குறித்த விமானம் உடனடியாக பாதுகாப்புடன் தரையிறக்கப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கின்றார். TK-731 என்ற இந்த விமானம் 246 பயணிகளோடு நேற்று காலை 7:07 கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்திலிருந்து புறப்பட்ட போதே இந்த நிலைமைக்கு மோங்கொடுக்க நேர்ந்திருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அதைத் தொடர்ந்து விமானத்தை பாதுகாப்பாக தரையிறக்குவதற்கு நீர்கொழம்பு கலப்புக்கு அருகில் மிகவும் தாழ்வாக பறந்து எரிபொருளை குறைக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் அந்த செய்திகள் இன்றைய தினகரன் பத்திரிகை இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போல தீயணைப்பு படையினர் ஒரு அவசர ஒரு அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கிறார்கள். அது குறித்தும் நாங்கள் இப்போது பார்க்கலாம். தீயணைப்பு படையின் அவசர உதவியின் செயலிழப்பு 117 அளிக்குமாறு அறிவிப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. தீயணைப்பு படையின் அவசர உதவி அழைப்பு எண், அதாவது ஹாட்லைன், தற்காலிகமாக செயலிழந்திருப்பதாக இடர் மேலாண்மை மையம், அதாவது DMC நேற்று காலை அவசர அறிவிப்பு ஒன்றை விடுத்திருக்கின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களின் பகுதிகளில் ஏற்படும் ஏதேனும் தீ விபத்து சம்பவங்கள் குறித்தும் அறிக்கை செய்வதற்கு மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மையம் குறிப்பிடுகிறது. மறு அறிவித்தல் வரை தீ விபத்துக்கள் தொடர்பான அவசர உதவிகளுக்கு இடர் மேலாண்மை மையத்தின் அவசர உதவி அழைப்பு எண்ணான 117 அல்லது 117 என்ற இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்துமாறும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது செயலந்துற தீயணைப்பு படையின் பிரதான தொலைபேசி இணைப்பை சீரமைக்கும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் அதுவரை பொதுமக்கள் இந்த 117 என்ற மாற்று எண்ணை பயன்படுத்த முடியும் என்றும் இடர் மேலாண்மை மையம் தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு தகவல், இன்றைய தினகரன் பத்திரிகையிலிருந்து, நீதி சேவை சங்கத்தின் தலைவர் ராஜினாமா. நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது நீடிக்கும் முன்வளைவுக்கு எதிராக வாக்களிப்பு என்பதாக இன்றைய தினகரன் பத்திரிகை தலைப்பிடுகிறது. கொழும்பு நீதி சேவை சங்கத்தின் அவசரமாக கூட்டப்பட்ட சிறப்பு பொதுக்கூட்டத்தில் நேற்று கலந்து கொண்ட நீதிபதிகள் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் ஓய்வு பெறும் வயதை நீடிக்கும் முன்வளைவுக்கு எதிராக ஏகமனதாக வாக்களித்தார்கள். கடுவளை நீதவான் நீதிமன்ற வளாகத்தில் நடைபெற்ற இந்த கூட்டம் சங்கத்திற்குள் பெரும் சர்ச்சை ஏற்படுத்தியதோடு சங்கத்தின் 250 மேற்பட்ட உறுப்பினர்களில் 65 நீதிபதிகள் மட்டுமே இதில் கலந்து கொண்டதால் உத்தியோகபூர்வமாக குறைவன் வரம்பு இல்லாத சூழ்நிலை ஏற்பட்டது. வருகை தந்திருந்த அனைவரும் முன்வளைவுக்கு எதிராக வாக்களித்த போதிலும் இந்த கூட்டத்தின் சட்டப்பூர்வமான தன்மை தற்போது கடுமையாக கேள்விக்குட்பாக்கப்பட்டிருக்கிறது. கூட்டம் தொடங்குவதற்கு சில மணித்தியாலங்களுக்கு முன்னர் சங்கத்தின் தலைவரான நீதவான் பசன் அமரசேன இக்கூட்டத்தை நடத்துவதற்கான செயற்குழுவின் முடிவுக்கு தனது பலத்த அதிருப்தியை வெளியிட்டு தனது பதவியை உத்தியோகபூர்வமாக

செயற்குழுவே நேரடியாக ஒப்புதல் அளித்து கூட்டத்தை கூட்ட வேண்டும் என்பது அவருடைய அந்த யாப்பாகும். யாப்பனை மீறி இந்த கூட்டம் நடத்தப்பட்டதாக தெரிவித்து அந்த நிதிச்சேவை ஆணைக்குழு நிதிச்சேவை சங்கத்தினுடைய தலைவர் நீதிபதி ஃபசன் அமரசனத்தினுடைய பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். எனவே 250 மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்ட இந்த குழுவில் 65 நீதிபதிகள் மாத்திரமே கலந்து கொண்டு எடுக்கப்பட்ட இந்த தீர்மானம் எந்த அளவுக்கு சட்டத்தில் ஏற்புடையது என்பதாக கேள்விக்குள்ளாக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தி குறித்து நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். நம்பிக்கையில்லா பிரேரணையை எதிர்கொள்வதற்கு தயார், பொறுப்பு கூறலில் இருந்து விலக மாட்டேன் நீதியமைச்சர் அர்ஷன் நாணேக்கார் அறிவிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை பிரதான தலைப்பிடுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதாக தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். பொறுப்பேற்க முடியாது என்று ஒருபோதும் தெரிவிக்கவில்லை. பொறுப்பிலிருந்தும் விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் எதிர்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாக அரசாங்கம் எதிர்கொள்வோம் என்றும் நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சர் அர்ஷன நாணேக்கார தெரிவித்திருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் பூரண விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. சிறை கைதிகளின் மனித உரிமையை பாதுகாப்பதை போன்று போலீஸ் உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகளையும் பாதுகாக்க வேண்டும். மனித உரிமைகளின் நிலை அடிப்படையில் வேறுபாடுகள் கிடையாது என்பதை எதிர்க்கட்சியினர் விளங்கிக் கொள்ள வேண்டும். அனைத்தையும் அரசியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் இருந்து எதிர்க்கட்சித் தலைவர் விடுபட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி கொண்டு வரவுள்ள நம்பிக்கையில்லா பிரேரணை குறித்து வினவிய போதே அமைச்சரது விடயங்களை கூறியிருக்கிறார். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவம் துரதிர்ஷ்டவசமானது. மோதலில் உயிரிழந்த சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் இழப்பு கவலைக்குரியது. உறவுகள் இழக்கப்படும் போது அந்த குடும்பத்தின் வேதனை எவ்வாறு இருக்கும் என்பதை மனிதனாக என்னால் விளங்கிக் கொள்ள முடியும். நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு மற்றும் முன்னெடுக்கப்படும் விசாரணைகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் அலுவலகம் சிறந்த நிலைப்பாட்டை வெளிப்படுத்தியிருக்கிறது. ஆகவே விசாரணைகள் வெளிப்படை தன்மையாக இடம்பெறுகின்றன. சிறை கைதிகளின் உரிமை பற்றி பேசும் தரப்பினர் உயிரிழந்த சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் மனித உரிமைகள் பற்றி பேசுவதில்லை. இது கவலைக்குரியது. சிறை கைதிகள் மற்றும் சிறைச்சாலை உத்தியோகத்தர்களின் உரிமைகளை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசாங்கத்துக்கு உண்டு. வகிக்கும் நிலையை அடிப்படையாக கொண்டே மனித உரிமைகளை வேறுபடுத்த முடியாது. எனவே சிறைச்சாலைகளில் நெரிசல் போதைப்பொருள் பாவனையை ஒழிப்பதற்கு ஒழுங்குபடுத்தப்பட்ட குற்றச்செயல்களை தடுப்பதற்கும் முன்னெடுக்கப்பட்ட நடவடிக்கைகளினால் பெருமளவானோர் கைது செய்யப்படுகிறார்கள். அதனால்தான் சிறைச்சாலையில் நெரிசல் தீவிரமடைந்திருக்கிறது என்று எதிர்க்கட்சியினர் குறிப்பிடுகிறார்கள். சிறைச்சாலையில் நெரிசல் காணப்படுவது என்பதால் குற்றச்சில் ஈடுபடுபவர்களை கைது செய்யாமல் இருக்க முடியுமா? நீர்கொழும்பு சம்பவத்தில் தற்போது எவரையும் குற்றஞ்சாட்ட முடியாது, பழி சுமத்த முடியாது. முதலில் நிலைமை கட்டுப்படுத்தப்பட்டு பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும். இந்த சம்பவம் தொடர்பில் சுயாதீனமான முறையில் விசாரணைகள் துரிதமாக முன்னெடுக்கப்படும். சிறைச்சாலைகளின் நெரிசல் நிலையை கட்டுப்படுத்த சட்டத்திருத்தம் ஊடாக விசேட கவனம் செலுத்தப்பட்டு அதற்குரிய நடவடிக்கைகள் மேற்கொண்டிருக்கின்றோம். புதிய சிறைச்சாலைகளை உருவாக்குவதற்கு அரசாங்கத்தின் நோக்கமல்ல. சமூகத்தில் குற்றச்செயல்களை ஒழிப்பதை பிரதான கொள்கையாக கொண்டு நாங்கள் செயல்பட்டு வருகின்றோம். தண்டனை அளிக்கப்பட்டுள்ள சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்குவது தொடர்பில் முறையான வழிமுறைகளை கையாள்வது குறித்து ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட குழு தற்போது அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறது. அந்த அறிக்கையின் பிரகாரம் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும். சிறு சிறு குற்றங்களுக்காக தண்டப்பணம் செலுத்த முடியாமல் சிறையில் உள்ளவர்களுக்கும் பொது மன்னிப்பு வழங்க விசேட கவனம் செலுத்தப்படும். சிறைச்சாலை நெரிசல் பற்றி தற்போது ஆலோசனை வழங்கும் எதிர்க்கட்சித் தலைவர் 2024 ஆண்டுக்கு முன்னர் என்ன செய்து கொண்டிருந்தார்? நாட்டில் உள்ள சகல சிறைச்சாலைகளிலும் 10,000 கைதிகள் இருப்பதற்கான வசதி காணப்படும் நிலையில் தற்போது 27,000 பேர் வரையில் உள்ளார்கள். கடந்த கால அரசாங்கங்கள் உரிய நடவடிக்கைகளை எடுத்திருந்தால் சிறைச்சாலை நெரிசலை கட்டுப்படுத்தி இருக்கலாம். ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தின் அறிக்கை கிடைப்பதில் தாமதம் ஏற்படுவதால் சந்தேக நபர்கள் மாதக்கணக்கில் சிறைச்சாலை விளக்கமறையில் இருக்க வேண்டிய நிலைமை காணப்படுகிறது. நாங்கள் ஆட்சிக்கு வரும்போது ரசாயன பகுப்பாய்வு திணைக்களத்தில் 118 வெற்றிடங்கள் காணப்பட்டன. தற்போது 78 பேருக்கு நியமனங்களை வழங்கியிருக்கின்றோம். சிறைச்சாலைகளிலும் ஆளுநர் பற்றாக்குறை காணப்படுகிறது. சிறைச்சாலை சேவைக்கு விண்ணப்பிப்பதற்கு இளைஞர்கள் மத்தியில் பெரிதளவில் ஈடுபாடு காணப்படுவதில்லை. தற்போது சேவையில் உள்ள அதிகாரிகளின் சேவை காலத்தை அதிகரிப்பதற்கான யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளன. இது குறித்தும் தற்போது பரிசீலிக்கப்படுகிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலை மோதல் சம்பவத்தை பொறுப்பேற்பதற்கு தெளிவாக குறிப்பிட்டிருக்கின்றேன். எனவே பொறுப்பேற்க முடியாது என்று ஒருபோதும் நான் குறிப்பிடவில்லை. பொறுப்பிலிருந்து விலகவில்லை. எதிர்க்கட்சியினர் கொண்டு வரும் நம்பிக்கையில்லா பிரேரணையை சிறந்த முறையில் அரசாங்கமாக எதிர்கொள்வோம். எதிர்க்கட்சியினர் முன்வைக்கும் குற்றச்சாட்டுகள் அடிப்படையற்றவை, அரசியல் நோக்கத்தை இலக்காக கொண்டவை என்பதாகவும் நீதியமைச்சர்

அர்ச்சனன் ஆணைக்கார் அவர்கள் இந்த விடயத்திற்கு பதில் வழங்கும் போது தெரிவித்த கருத்துகளும் பிரதானமான செய்திகளாக இன்றைய தினம் பத்திரிகையில் வந்திருப்பது நாங்கள் காணலாம். அதே போல இன்னும் ஒரு செய்தியும் இன்று தினம் சிங்கள பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் இந்த சிறை கைதிகள் தொடர்பான குறிப்பாக நீர்க்கொழவு சம்பவம் தொடர்பான செய்திகள் முக்கியமான செய்திகளாக இடம்பிடிக்கின்றன. இன்றைய திவைன பத்திரிகையில் ஒரு செய்தி இவ்வாறு இடம்பிடிக்கிறது. மினிமெரு ஹிரகருவான்ட்டு மினிமெரும் நடு நம் கம் அத்துலு ஹெத்தபசனுக்கு தொறதுரு ஹெலிகரக நித்தி என்பதாக அந்த செய்திக்கு இன்றைய திவைன பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை காணலாம். எனவே இந்த படுகொலை செய்யப்பட்ட சிறை கைதிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுப்பது அல்லது படுகொலை செய்யப்பட்ட அதிகாரிகளுக்கு நியாயத்தை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் சிறை கைதிகள் இந்த படுகொலை செய்த கைதிகள் 75 பேருக்கு எதிராக மனித படுகொலை வழக்கு தொடர்வதற்கு தற்போது நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அதில் 75 பேரின் தகவல்கள் தற்போது அம்பலப்படுத்தப்பட்டிருப்பதாக சேகரிக்கப்பட்டிருப்பதாகவும் திவைன பத்திரிகை தெரிவிக்கிறது. அதே போல இன்றைய லங்கா தீபத்தினுடைய பிரதான தலைப்பு மினுமெரிமே சோதனாவட்ட மீகமோ ரெந்தவியோ தேசிய கட்ட நடு அவி கபடாவ கிணத் விமர்சனையாக என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதற்கான போலீஸ் தலைமையகத்தை மேற்கோள் காட்டி இன்றைய லங்கா தீபத்திரிகை தொடர்பான செய்திக்கு தலைப்பிடுகிறது. குறிப்பாக இந்த படுகொலையில் ஈடுபட்ட சிறை கைதிகள் 200 பேருக்கு எதிராக அவர்களுக்கு மனித படுகொலை தொடர்பான வழக்கு தொடரப்பட போவதாக செய்திகள் இன்று தினம் லங்காதி பத்திரிகை மற்றும் திவைன பத்திரிகையில் வந்திருக்கின்றன. எனவே இந்த சம்பவத்தில் அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் தொடர்பான தகவல்கள் தற்போது திரட்டப்பட்டு வருவதாகவும் தகவல்களை திரட்டி அவர்களுக்கு எதிராக மனித படுகொலை தொடர்பான வழக்கு தாக்கல் செய்து அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை மேற்கொள்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக போலீஸ் தலைமையகத்தை மேற்கோள் காட்டி இன்றைய தினம் லங்காதீபம் மற்றும் அதே போல திவைன பத்திரிகை செய்திகளை வெளியிட்டிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. மேலதிக செய்திகளை பார்ப்போம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்இன் சுயாதீன செய்தி பார்வையிடிருக்கிறோம். இன்றைய வீரகேசரி பத்திரிகையின் இரண்டாம் பாகத்தில் மற்றும் ஒரு செய்தி, நீர்கொழும்பு சிறைச்சாலை வன்முறை சொத்து சேதங்கள் குறித்து விசாரிக்க குழு நியமனம் என்பது அந்த செய்தி. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் சொத்துக்களுக்கு ஏற்பட்ட சேதம் குறித்து விசாரணைகள் நடப்பதற்காக குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏ சி கஜ நாயக் தெரிவித்திருக்கின்றார். அத்தோடு புனரமைப்பு பணிகளுக்காக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இருந்த பெண் கைதிகள் அனைவரும் ஏனைய சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக அவர் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இன்னும் சுமார் 700 ஆண் கைதிகள் இருக்கிறார்கள். நீர்கொழும்பு சிறைச்சாலை கைதிகள் எவருமற்ற ஒரு வளையமாக மாற்றுவதற்காக அந்த கைதிகளும் பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்படவிருக்கிறார்கள். கைதிகளால் சேதப்படுத்தப்பட்ட இந்த சிறைச்சாலை வளாகம் அனைத்தும் கைதிகளும் இடமாற்றம் செய்யப்பட்ட பின்னர் புனரமைப்பு பணிகளுக்கு உட்படுத்தப்படும். தற்போது சிறைச்சாலை ஏற்பட்ட சேதங்கள் சம்பந்தமாக விசாரணை நடப்பதற்கு குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக நீர்கொழும்பு சிறைச்சாலையில் 2400 கைதிகள் தடுத்து வைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த வாரம் ஏற்பட்ட மோதலில் 8 சிறைச்சாலை அதிகாரிகளும் 21 கைதிகளும் உயிரிழந்ததோடு மேலும் 100 பேர் காயமடைந்தனர். இந்த மோதலில் போது நீர்கொழும்பு சிறைச்சாலை வளாகம் கடுமையாக சேதங்களுக்கு உள்ளாகப்பட்டுள்ளது. தற்போது இந்நிலையில் கைதிகளை தங்க வைப்பதற்கு அது தொடர்பான பொருத்தமான சூழல் அல்ல. எனவே நீர்கொழும்பு சிறைச்சாலை தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதிகளில் பெரும்பான்மையானோர் தற்காலிகமாக பிற சிறைச்சாலைகளுக்கு இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார்கள். சம்பவம் இடம்பெற்ற இடத்தில் பாதுகாப்பாக விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் கைதிகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்கும் விசாரணைகள் நிறைவடைவந்தவுடன் சிறைச்சாலை வளாகத்தின் புனரமைப்பு பணிகளை விரைவாக ஆரம்பிப்பதற்கும் வசதியாக இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக சிறைச்சாலை ஊடக பேச்சாளர் தெரிவித்த கருத்து. அதே போல திணைக்களத்தினுடைய ஊடக பேச்சாளர் ஏ சி கஜநாயக் அவர்கள் தெரிவித்திருப்பதாக அந்த செய்தி தொடர்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தியும் இருக்கிறது. சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு, பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை கையளிப்பு என்பதாக வீரகேசரி பத்திரிகை இரண்டாம் பாகம் தலைப்பிடுகிறது. சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவதற்காக முறையான, நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வழிமுறையொன்றை தயாரிப்பதற்கான பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை நீதி அமைச்சின் செயலாளரிடம் கையளிக்கப்பட்டிருக்கின்றது. தண்டனை விதிக்கப்பட்ட சிறை கைதிகளுக்கு ஜனாதிபதியின் பொது மன்னிப்பு வழங்குவதற்கான முறையான, நியாயமான மற்றும் வெளிப்படைத்தன்மை கொண்ட வழிமுறையொன்றை தயாரிப்பதற்காக தயாரிக்கப்பட்ட அறிக்கையை ஓய்வு பெற்ற உயர் நீதிமன்ற நீதியரசர் எஸ் துரைராஜா, நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினுடைய செயலாளர் ஜனாதிபதி சட்டத்தரணி ஆயிஷா ஜினசேனவிடம் நேற்று முன்தினம் நீதி அமைச்சர் வைத்து இவ்வாறு கையெழுத்திருப்பதாக செய்துள்ளது. அரசியலமைப்பின் 34(1) உறுப்பினரின் இடைக்கால நிபந்தனை உட்பட ஏனைய சட்ட கட்டளை சட்டங்கள் மற்றும் தீர்ப்புகளை ஆய்வு செய்து சிறைச்சாலை கட்டமைப்பில் காணப்படும் நிர்வாக நடைமுறைகளின் குறைபாடுகளை நிவர்த்தி செய்து பரிந்துரைகளை சமர்ப்பதற்காக ஓய்வு பெற்ற உயர்நீதியரசர் எஸ் துரைராஜா தலைமையில் கடந்த ஆண்டு ஜூன் மாதம் 25ஆம் தேதி அமைச்சரவையினால் குழு ஒன்று நியமிக்கப்பட்டது. எனவே இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக ஊடகத்துறை பிரதி அமைச்சர் கௌசல்யா ரத்னம், நீதி மற்றும் தேசிய ஒருமைப்பாடு அமைச்சினுடைய மேலதிக செயலாளர் பியூமந்தி பீரிஸ், மேலதிக சாலிசிட்டர் ஜெனரல் நெரின் புள்ளே, சிரேஷ்ட பிரதி போலீஸ் மாதிபர் சட்டத்தரணி அசங்க கரவிட்ட, மறுவாழ்வு பணியகத்தின் தலைவி பேராசிரியர் வசந்தா சுபசிங்க, விசேட வைத்திய நிபுணர் சித்தஹாரி அபயநாயக், முன்னாள் பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் நிஷாந்த் தனசிங்க, பதில் சிறைச்சாலைகள் ஆணையாளர் ஜெனரல் பிரசாத் ஹேமந்தகுமார் உள்ளிட்ட பலரும் இந்த குழுவில் இருந்தார்கள். எனவே இந்த இவர்கள் இது தொடர்பான பரிந்துரைகளை தற்போது ஜனாதிபதியிடம் கையளிப்பதற்காக அதனை நேற்று தினம் ஜனாதிபதி செயலாளரிடம் கையெழுத்திருப்பதாக அந்த செய்திகளும் பிரதானமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையில் மற்றும் ஒரு முக்கியமான செய்தி, டெங்கு நோயாளர்களுக்கு தீவிர சிகிச்சைக்கு IDHல் ஏற்பாடு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பெற்றிருப்பதை நாங்கள் காணலாம். நாட்டில் அதிகரித்து வரும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு கொழும்பு IDH தொற்று நோய் ஒழிப்பு தேசிய வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் டெங்கு அல்லாத பிற நோயாளர்களை முள்ளேரியா வைத்தியசாலைக்கு உடனடியாக இடமாற்றம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தேசிய டெங்கு கட்டுப்பாட்டு பிரிவு தெரிவிக்கிறது. IDH வைத்தியசாலையில் அனுமதிக்கப்படும் டெங்கு நோயாளர்களுக்கு கூடுதல் நேரத்தையும் தீவிர கவனத்தையும் செலுத்தி சிகிச்சை அளிப்பதற்காகவே இந்த அவசர முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பதில் பணிப்பாளர் வைத்தியர் காப்பில கண்ணங்கர் தெரிவித்திருக்கின்றார். நேற்று சனிக்கிழமை காலை வரை இலங்கையில் பதிவாகியுள்ள ஒட்டுமொத்த டெங்கு நோயாளர்கள்
உயிரிழப்பாளர் எண்ணிக்கை 67,143 அதிகரித்திருப்பதோடு உயிரிழப்பு எண்ணிக்கை 47 அதிகரித்திருக்கிறது. இம்மாதத்தின் முதல் 10 நாட்களுக்குள்ளேயே 11,764 புதிய நோயாளிகள் பதிவாகியிருக்கிறார்கள். முன்னதாக ஜூன் மாதத்தில் மாத்திரம் அதிகபட்சமாக 21,530 நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தார்கள். ஒட்டுமொத்த நோயாளர்களில் 52.76% மேல் மாகாணத்திலேயே இனங்காண பெற்றிருக்கிறார்கள். அதற்கமைய இங்கு 35,427 நோயாளர்கள் இனங்காண பெற்றிருக்கிறார்கள். அடுத்தபடியாக தென் மாகாணத்தில் 10,512 நோயாளர்களும் சபரகம மாகாணத்தில் 5,681 நோயாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள். எனவே மாவட்ட மட்டத்தில் கம்பஹா மற்றும் கொழுவு மாவட்டங்கள் மிக மோசமான பாதிப்பை எதிர்கொண்டிருக்கின்றன. கம்பஹா மாவட்டத்தில் 13,795 நோயாளர்களும் கொழுவு மாவட்டத்தில் 13,563 நோயாளர்களும் பதிவாகியிருக்கிறார்கள். நாட்டில் 175 சுகாதார அதிகாரி பிரிவுகள் டெங்கு நோய் பரவும் அதிக அவதானமிக்க வலயங்களாக பிரகடனப்படுத்தப்பட்டிருப்பதாக தேசிய டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவித்திருக்கிறது. எனவே இதுகுறித்து மக்கள் தொடர்ந்தும் உங்களுடைய கவனம் செலுத்துங்கள். உங்கள் சுற்றாடலை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். டெங்கு நுடம்புகள் குடம்பிகள் பரவக்கூடிய வகையிலான சுற்றாடல் காணப்படும். உடனடியாக நீங்கள் சமூக பொறுப்பையும் தாண்டி உங்களுடைய பெருமதிமிக்க உறவினர்களுடைய உயிர் பெருமதியை நீங்கள் புரிந்து கொண்டு இந்த சுத்தப்படுத்தும் நடவடிக்கை மேற்கொள்ளுங்கள். இன்று ஞாயிற்றுக்கிழமை பலருக்கு விடுமுறை நாளாக இருக்கலாம். எனவே உங்கள் சுற்றாடலை சற்று நீங்கள் வெளியில் வந்து பாருங்கள். டெங்கு நுடம்புகள் பரவக்கூடிய வகையில் அதற்கு ஏதுவான காரணிகளை கொண்டதாக உங்கள் சுற்றாடல் காணப்பட்டால் அது தொடர்பாக நீங்கள் விசாரணமாக கவனப்படுத்தி டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள். அதிகாரிகள் வந்து உங்கள் கதவுகளை தட்டி உங்கள் வீட்டில் டெங்கு நுழைவு பரிசோதனைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம் என்று கூறும் வரை நீங்கள் பார்த்துக் கொண்டிருக்காமல் உங்களுடைய பொறுப்பு உங்களுடைய குடும்பத்தின் உயிர்களை பாதுகாப்பது. எனவே அவர்களை பாதுகாப்பதற்கான பொறுப்பை நிறைவேற்றுவதற்காக உங்கள் சுற்றாலையில் காணப்படுகின்ற டெங்கு நுழைவுகள் பரவக்கூடிய வகையில் இருக்கின்ற இடங்களை சுத்தம் செய்யும் உங்களுடைய பொறுப்பை நிறைவேற்றுகின்றதுதான் சுகாதார பிரிவினுடைய முக்கியமான கோரிக்கையாக இருக்கிறது. எனவே PHI அல்லது டெங்கு ஒழிப்பு பிரிவினர் வீட்டுக்கு வந்து கதவை தட்டி அதனை பார்த்து உங்களுக்கு தண்டப்பணம் விதித்து அவருக்கு கடுமையாக எச்சரித்து அதற்கு பிறகு நீங்கள் சுத்தம் செய்யும் நடவடிக்கை மேற்கொள்வதை தவிர்த்து அதற்கு முன்பதாகவே நோய் தீவிரமாக பரவி வருகிறது அதன் பாரதூரத்தை புரிந்து கொண்டு டெங்கு ஒழிப்பு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அடுத்து இன்னும் ஒரு செய்தி இன்றைய பத்திரிகையுடைய முக்கியமான செய்தியாக இது காணப்படுகிறது. 6 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வளிமண்டலவியல் திணைக்களத்தினால் 6 மாவட்டங்களுக்கு வெப்ப எச்சரிக்கை விடுக்கப்பட்டதோடு பகல் வேளையில் சில பகுதிகள் வெப்ப சுட்டெண் எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் எனவும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த எச்சரிக்கை முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது. மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலையை பிரதிபலிக்கும் வெப்ப சுட்டெண் இந்த மாவட்டங்களின் சில பகுதிகளில் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டிய அளவுக்கு உயரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. பொதுமக்கள் போதிய அளவு தண்ணீரை குடித்து உடலை நீரேற்றமாக வைத்திருக்குமாறும் முடிந்தவரை நீண்ட நேரம் நேரடியாக சூரிய ஒளியில் ஈடுபடுவதை தவிர்க்குமாறும் மற்றும் நாளின் அதிகமான வெப்பமான நேரத்தில் கடுமையான வெளிப்புற செயற்பாடுகளை குறைத்துக் கொள்ளுமாறும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. முல்லைத்தீவு, வவுனியா, மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை மற்றும் முனராகலை ஆகிய மாவட்டங்களில் வெப்ப சுட்டென்ற தினம் அதிகரித்து காணப்படுவதற்கான சாத்தியம் இருப்பதால் அங்கு இருக்கின்ற மக்கள் இதுகுறித்து நீங்கள் மிகுந்த கவனமாக செயற்பட வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் சுட்டிக்காட்டுகின்ற வகையில் செய்தியினை எடுத்திருந்தோம். அடுத்து இன்னும் ஒரு தகவல் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையில் மத்திய வங்கிக்கும் திரைசீரைக்கும் இடையில் முரண்பாடு, அரசாங்கம் நிதி பற்றிய குழு சுட்டிக்காட்டு என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை கூறுகிறது. திரைசேரியால் ஆஸ்திரேலிய கடன் வழங்குநருக்கு செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டமை ஒரு சைபர் குற்றமாகும். எனவே இது நிர்வாக கட்டமைப்பின் பலவீனத்தை வெளிப்படுத்துகிறது. வெளிநாட்டு கடன் மேல் செலுத்தல் விடயத்தில் ஒரு சில பொறுப்புகளில் இலங்கை மத்திய வங்கிக்கும் திரைசீரைக்கும் இடையில் முரண்பாடுகள் காணப்படுவதை அவதானிக்க முடிந்திருப்பதாக அரசாங்க நிதி பற்றிய குழு சுட்டிக்காட்டியிருக்கிறது. திரைசீரியால் செலுத்தப்பட்ட 2.5 மில்லியன் டாலர் மூன்றாம் தரப்பினரால் மோசடி செய்யப்பட்டமை குறித்து அரசாங்கம் நிதி பற்றிய குழு பாராளுமன்றத்துக்கு அவதானிப்பு அறிக்கை ஒன்றை சமர்ப்பித்த போதே இந்த விடயங்கள் சுட்டிக்காட்டியிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்து இன்றைய வீரகேசரி பத்திரிகையுடைய உட்பக்க செய்திகள் குறித்தும் நாங்கள் பார்க்கலாம். இன்றைய மற்றொரு செய்தி இருக்கிறது.
ஜூனில் வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணவனுப்பல் வருமானம் வீழ்ச்சி என்பதாக இன்றைய வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. வெளிநாட்டு தொழிலாளர் பணவனுப்புகள் கடந்த ஜூன் மாதத்தில் வீழ்ச்சி அடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கி வெளியிட்டுள்ள புதிய புள்ளி விவரங்களில் தெரிய வந்திருக்கின்றது. குறித்த புள்ளி விவரங்களின்படி வெளிநாட்டு தொழிலாளர்கள் பணவனுப்பல்கள் மூலம் இலங்கை கடந்த ஜூன் மாதத்தில் 695 மில்லியன் அமெரிக்க டாலர்களை வருமானமாக கிடைப்பெற்றிருக்கிறது. கடந்த மே மாதத்தில் பெறப்பட்ட வெளிநாட்டு வருமானம் 847 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகியிருக்கிறது. மே மாதத்துடன் ஒப்பிடுகையில் கடந்த மாதத்தில் வெளிநாட்டு பணவனுப்பல்கள் மூலம் பெறப்பட்ட வருவாயானது 152 மில்லியன் அமெரிக்க டாலர்களினால் கணிசமாக குறைவடைந்திருக்கிறது. இதைவிட 2026 ஜனவரி முதல் ஜூன் வரையான காலப்பகுதியில் வெளிநாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களால் நாட்டுக்கு அனுப்பப்பட்ட வெளிநாட்டு வருவாய் 4.6 மில்லியன் அமெரிக்க டாலர்களாகும். எவ்வாறாயினும் கடந்த ஆண்டின் இதே காலப்பகுதி ஒப்பிடுகையில் இது 23.2% அதிகரிப்பை காட்டுகிறது. அதே நேரம் 2026 ஜூன் மாதத்தில் இலங்கை சுற்றுலாத்துறை மூலம் 151.1 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருவாய் ஈட்டப்பட்டிருக்கிறது. இருப்பினும் 2025 ஜூன் மாதத்திற்கான சுற்றுலா வருவாய் 169.5 மில்லியன் அமெரிக்க டாலர்களாக பதிவாகி இருப்பதாகவும் அந்த புள்ளி விவரங்களில் சுட்டிக்காட்டியிருப்பதை நான் காணக்கூடியதாக. எனவே கடந்த மாதத்தில் இலங்கைக்கு வெளிநாட்டவர்கள் பணம் அனுப்புகின்ற அந்த அளவு குறைவடைந்திருப்பதாக இலங்கை மத்திய வங்கியின் அறிக்கையில் சுட்டிக்காட்டி அந்த செய்தி இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய இரண்டாம் பாகத்தில் மற்றும் ஒரு செய்தி, மாகாண சபை தேர்தல் முறைமையில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு, தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய யோசனை, 21 மீண்டும் செயற்குழு கூடுகிறது என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. மாகாண சபை தேர்தல் முறையில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு வழங்குதல் குறித்து தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய யோசனை ஒன்றை பாராளுமன்ற விசேட குழுவில் முன்வைத்திருக்கிறது. அந்த புதிய முறைமை குறித்து முழுமையான விளக்கம் அளிக்குமாறு விசேட செயற்குழு தேர்தல் ஆணைக்குழுவிடம் வலியுறுத்தி அமைய ஏறிவரும் 21 திகதி செவ்வாய்க்கிழமை மீண்டும் இந்த குழு கூடவிருக்கிறது. மாகாண சபை தேர்தல் முறைமை தொடர்பில் விதப்புரையை மற்றும் யோசனைகளை முன்வைப்பதற்கான பாராளுமன்ற விசேட செயற்குழு நேற்று முன்தினம் பாராளுமன்ற கடற்கரை தொகுதியில் அதன் தலைவரின் தலைமையில் கூடிய போதே இந்த விடயங்கள் குறித்தும் அதிக கவனம் செலுத்தப்பட்டிருப்பதாக அந்த செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம். அதன் தலைவர் வெளிவகார அமைச்சர் விஜய் தேர தலைமையில் கூடியது தேர்தல்கள் ஆணைக்குழுவின் அதிகாரிகள் மற்றும் பெண் பாராளுமன்ற உறுப்பினர் ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் குழுவின் முன்னோடியாக இருந்தார்கள். இதன்போது மாகாண சபை தேர்தலில் பெண் பிரதிநிதித்துவம் 33% ஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்ற யோசனையை பெண் பாராளுமன்ற ஒன்றியம் முன்வைத்திருப்பதாகவும் 33% ஒதுக்கீடு தொடர்பில் முழு குழுவுக்கு போதுமான விளக்கம் அளிக்காத நிலையில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற தேர்தல்களை ஆராய்ந்து அதன் சதவீத ஒதுக்கீடுகளுடன் புதிய ஒதுக்கீட்டு முறைமையை இணைத்து எவ்வாறு புதிய ஒதுக்கீட்டை வழங்குவது என்பது தொடர்பில் ஏற்படும் கலந்துரையாடல்களின் போது தெரியப்படுத்துவதாக பெண் பாராளுமன்ற ஒன்றியத்தினர் குறிப்பிட்டிருப்பதாகவும் அந்த செய்திகளும் முக்கியமாக இருப்பதை காண மாகாண தேர்தலில் பெண்களுக்கு 25% ஒதுக்கீடு தொடர்பான விடயங்களை இப்போது தேர்தல்கள் ஆணைக்குழு புதிய யோசனையாக முன்வைத்திருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்வதை நாங்கள் காணலாம். பல்கலைக்கழக அனுமதிக்கான வெட்டுப்புள்ளிகள் அடுத்த மாதம் வெளியிடப்படும், பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருப்பதாக அந்த செய்தி இடம்பெறுகிறது. கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சை முடிவுகளின் அடிப்படையில் பல்கலைக்கழக அனுமதி வெட்டுப்புள்ளிகள் அடுத்த மாதத்தின் முதல் வாரத்தில் வெளியிடப்பட உள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் வசந்த லியனிகை தொடர்பில் தெரிவிக்கையில், இந்த ஆண்டு பல்கலைக்கழக நுழைவுக்காக மொத்தம் 92,043 விண்ணப்பங்கள் பெறப்பட்டிருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியிருக்கிறார். இந்த விண்ணப்பதாரிகளில் 42,937 மாணவர்கள் பல்கலைக்கழக அனுமதிக்காக தெரிவு செய்யப்படவிருக்கிறார்கள். பல்கலைக்கழக பாடத்திட்டத்தில் பல புதிய பட்டப்படிப்புகளை அறிமுகப்படுத்தவும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழு திட்டமிட்டிருக்கிறது. அனைத்து பல்கலைக்கழகங்களிலும் கல்வி நடவடிக்கைகளை செப்டம்பர் மாதத்தில் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டிருப்பதாக பேராசிரியர் லியனகே மேலும் தெரிவித்திருக்கிறார் என்பதாக அந்த செய்தி தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அடுத்த இன்றைய தினம் மற்றும் ஒரு செய்தி, வீரகேசரி இரண்டாம் பாகத்தில் ஜனாதிபதியின் பிரான்ஸ் விஜயம் ஒத்திவைப்பு என்பதாக தலைப்பிடப்படுகிறது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக தலைமையிலான இலங்கையின் உயர்மட்ட சிறப்பு ராஜதந்திர குழுவின் பிரான்ஸ் விஜயம் இறுதிநேரத்தில் திடீரென காலவரையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இதனை ஜனாதிபதி ஊடகப் பிரிவும் வெளிவிவகார அமைச்சும் உறுதிப்படுத்தியுள்ள போதிலும் இந்த திடீர் ஒத்திவைப்புக்கான காரணங்கள் எவையும் உத்தியோகபூர்வமாக இதுவரை வெளியிடப்படவில்லை. இவ்வாறாயினும் ஜனாதிபதி
மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித் ஹேரத் ஆகியோர் திட்டமிட்டபடி 23 தேதி வியாழக்கிழமை பிலிப்பைன்ஸ் நாட்டுக்கு உத்தியபூர்வ விஜயம் ஒன்றை மேற்கொள்ளுவதாக தெரிவிக்கப்படுகிறது. எதிர்வரும் 16 தேதி மேற்கொள்ளப்படவிருந்த இந்த பிரான்ஸ் விஜயமானது பிராந்திய வல்லரசுகளுக்கு இடையிலான அதிகார போட்டியை தீர்மானிக்கும் ஒரு வரலாற்று திருப்புமுனையாக பார்க்கப்பட்ட பின்னணியிலேயே இந்த ஒத்திவைப்பு அறிவிப்பு வெளியாகியிருக்கிறது. இலங்கை கடற்பரப்பை ஒட்டியுள்ள பகுதிகளில் பிரான்சின் முன்னணி எண்ணெய் நிறுவனமானது புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு அகழ்வாராய்ச்சி பணிகளை தொடங்குவதற்கு திட்டமிட்டுள்ளமை, இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் கடல்சார் சமன்பாடுகளையும் எரிசக்தி அரசியலையும் முற்றாக மாற்றியமைக்கூடிய ஒரு புதிய திருப்பமாக உருவெடுத்திருக்கிறது. சர்வதேச கடல்சார் வர்த்தக பாதைகளின் மையப்புள்ளியான இந்த இலங்கையை நோக்கி ஐரோப்பாவின் வல்லரசான பிரான்ஸ் தற்போது மேற்கொண்ட இந்த எரிசக்தி நகர்வு பிராந்திய புவிசார் அரசியலில் ஏற்கனவே பெரும்பாலான சவால்களை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த உத்தியபூர்வ விஜயத்தின் போது பிரான்சில் இந்த மாபெரும் எண்ணெய் அகழ்வாரி திட்டம் மற்றும் இலங்கையின் புதிய எரிசக்தி கொள்கைகள் குறித்த முக்கிய பேச்சுவார்த்தை இடம்பெறவிருந்தமையால் இது சர்வதேச எரிசக்தி நிறுவனங்களின் கவனத்தையும் இலங்கையை நோக்கி ஈர்த்திருந்தது. எண்ணெய் திட்டத்திற்கு மேலதிகமாக கொழும்பு துறைமுகத்தின் கிழக்கு மற்றும் மேற்கு முனையங்களில் பிரான்சின் முன்னணி கப்பல் நிறுவனமான சிஎம்ஏ சிஜிஎம் முதலீடு செய்ய காட்டும் தீவிர ஆர்வமும் இந்த பிராந்திய தாக்கத்தை மேலும் வலுப்படுத்தியிருந்தது. உலக வங்கியின் அண்மைய துறைமுக மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க பிரான்சில் சிஎம்ஏ சிஜிஎம் நிறுவனத்தின் உலகளாவிய தலைவர் ரொடால்ஃப் சாடே மகானாவை நேரில் சந்தித்து இந்த முதலீட்டு திட்டங்களை இறுதி செய்யவிருந்ததாகவும் நம்பத்தகுந்த வட்டாரங்கள் தெரிவித்திருந்தன. இந்நிலையிலேயே இந்த பிரான்சுக்கான விஜயம் கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக அந்த செய்திகளும் தொடர்கின்றன. அடுத்து இன்னும் ஒரு செய்தி தமிழன் பத்திரிகையில் ஜனாதிபதி தொடர்பான செய்தி, அது குறித்து நாங்கள் விரிவாக பார்க்கலாம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையின் பின்னர்.

0: வசந்தம் டிவி மற்றும் வசந்தம் எஃப்எம்மின் சுயாதீன செய்தி பாருகிறோம். இன்றைய தமிழன் பத்திரிகை மற்றும் ஒரு செய்தி, மல்வத்து ஓயா திட்டம் அடுத்த ஆண்டு ஆரம்பம், ஜனாதிபதி அனுர் அறிவிப்பு என்பதாக இன்றைய தமிழன் பத்திரிகையை தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். தற்போதைய அரசாங்கம் விவசாய மக்களை பாதுகாக்கும் அரசாங்கமாகும் என்றும், அவர்களுக்கு சிறந்ததொரு வாழ்க்கை, சமூக மதிப்பு மற்றும் கௌரவத்தை பெற்றுக் கொடுப்பதே அரசாங்கத்தின் நோக்கம் என்பதாகவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கின்றார். அனுராதபுரம் வடக்கு நீர்வளங்கள் திட்டத்தின் இரண்டாம் கட்டத்தை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் வெள்ளிக்கிழமை கலந்து கொண்ட போதே ஜனாதிபதி இந்த விடயங்களை கூறியிருக்கிறார். இங்கு மேலும் உரையாற்றிய ஜனாதிபதி, இந்த பிரதேசங்களில் வாழும் மக்கள் சுழற்சி முறையிலான வறுமையின் காரணமாக பல பிரச்சனைகளுக்கு முகங்கொடுத்து வருகிறார்கள். சுழற்சி முறையிலான வறுமையிலிருந்து அவர்களை மீட்டெடுப்பதற்காகவே கல்வியில் ஒரு பாரிய மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கென தேவையான நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம். புதிய கல்வி சீர்திருத்தங்களை அடுத்த ஆண்டு முதல் ஆறாம் வகுப்பிலிருந்து ஆரம்பிப்பதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். நாட்டில் வீழ்ச்சியடைந்துள்ள பாடசாலை கட்டமைப்பை அதிநவீன வசதிகளை கொண்ட ஒரு நவீனமயப்படுத்தப்பட்ட பாடசாலை கட்டமைப்பாக மாற்றுவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்கியிருக்கின்றோம். பல்கலைக்கழகங்கள் நிலவுகின்ற விடுதி பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு எதிர்பார்த்திருக்கின்றோம். மேலும் 2032 ஆண்டளவில் இலங்கையில் 50,000 தொழிற்பயிற்சி நிலையங்களை திறப்பதற்கு 50 தொழிற்பயிற்சி நிலையங்களை திறப்பதற்கும் திட்டமிட்டிருக்கின்றோம். எனவே எமது நாட்டு பிள்ளைகளின் எதிர்கால கதவுகளை திறந்துவிடக்கூடிய கல்வி சீர்திருத்தங்களை மேற்கொண்டு வருகின்றோம். அது மாத்திரமின்றி பாடசாலை பிள்ளைகளுக்கு தேவையான பாடசாலை உபகரணங்களை பெற்றுக் கொள்வதற்கு தேவையான வசதிகளும் செய்து கொடுக்கப்பட்டுள்ளன. எனவே அதேபோன்று நாடு முழுவதும் வைத்தியசாலைகள் நிர்மாணிப்பது மாத்திரமல்லாமல் சுகாதாரத்துறையை தற்போதுள்ள நிலையை விட உயர்வான இடத்துக்கு கொண்டு செல்ல வேண்டும். வைத்தியசாலைக்கு எவ்வளவு ஆம்புலன்ஸுகள் தேவையோ அவை அனைத்துக்கும் 2027 ஆண்டில் நிதியை வழங்குவதற்கு தீர்மானித்திருக்கின்றோம். அடுத்த ஆண்டில் 10 சிறுநீரக சுத்திகரிப்பு மையங்களை உருவாக்குவதற்கான திட்டங்களை நாங்கள் தயாரித்திருக்கின்றோம். சுகாதார கட்டமைப்பை உயிர்நிலை கொண்டு வருவதற்கு தேவையான நிதி ஒதுக்கீடுகளை வழங்க தயாராக உள்ளோம். நாட்டின் முதலாவது சிறுநீரக நோயாளி 1990களில் முற்பகுதியில் மதவாச்சு பிரதேசியலால் பிரிவில் கண்டறியப்பட்டால் தசாப்தங்கள் கடந்து செல்லும் போது அது பரவத் தொடங்கியது. இன்று சிறுநீரக நோயாளி ஒருவர் இறக்கும்போது அது இனம் காணப்படாத சிறுநீரக நோய் காரணமாக சிறுநீரகம் செல்லிருப்பதால் ஏற்பட்ட மரணம் என்று அழைக்கப்படுகிறது. இதற்கான ஆராய்ச்சிகளை முன்னெடுக்க வேண்டும். எனவே சிறுநீரக நோயாளருக்கான ஒரு நோய்க்கான ஒரு காரணமாக இனம் காணப்பட்டுள்ள சுத்தமான குடிநீரை நாம் கிராம மக்களுக்கு வழங்க வேண்டும். நீர்வளங்கள் சபை மற்றும் சமூக நீர் சேவைகள் மூலம் பல சதாப்தங்களாக குடிநீர் திட்டங்கள் செயற்படுத்தப்பட்டுள்ளன. ஆனால் இந்த மொத்த காலப்பகுதியிலும் சுமார் 60% அளவிலான மக்களுக்கு மாத்திரமே நீர்வளங்கள் சபை மற்றும் சமூக நீர் சேவைகள் மூலம் நீர் வழங்கப்படுகிறது. 60% நீரை வழங்குவது சுமார் 42,43 லட்சம் குடும்பங்களுக்கு மாத்திரம் சுத்தமான குடிநீர் வழங்கப்படுகிறது. எனவே கடந்த வாரம் நான் அனைத்து மாவட்டங்களிடம் பாராளுமன்ற உறுப்பினர்களை தனித்தனியாக அழைத்து தமது பகுதியில் இருக்கின்ற ஏதேனும் சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு குடிநீர் திட்டங்கள் அடையாளம் காணப்பட்டிருந்தால் அதனை அறிவிக்குமாறு தெரிவித்தேன். அந்த அனைத்து குடிநீர் திட்டங்களையும் ஆரம்பிப்பதற்காக 2027 ஆண்டுக்கான சாத்தியக்கூறு ஆய்வு நிறைவு செய்யப்பட்டுள்ள ஒவ்வொரு நீர் திட்டமும் அடுத்த வருடம் ஆரம்பிக்கப்படும். அதன்படி சுமார் 2,000 கோடி ரூபாய் செலவில் 22 புதிய நீர் திட்டங்களை அடுத்த வருடம் ஆரம்பிப்பதற்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது. பழைய திட்டங்களை விரிவுபடுத்துவதன் மூலம் மற்றும் புதிய திட்டங்கள் மூலம் புதிதாக சுமார் 10 லட்சம் குடும்பங்களுக்கு புதிய நீர் இணைப்புகளை வழங்குவதற்கான திட்டங்கள் தயாரிக்கப்பட்டுள்ளன. ஒட்டுமொத்த வரலாற்றிலும் இந்த நன்மையை 43 லட்சம் குடும்பங்களே பெற்றுள்ளன. புதிதாக 10 லட்சம் குடும்பங்களுக்கு குடிநீர் வழங்கும் திட்டங்களை இவரிடம் நாம் ஆரம்பிக்கவிருக்கின்றோம். அத்திட்டங்களில் ஒன்றான இந்த அனுராதபுரம் வடக்கு நீர் திட்டத்தின் மூலம் சுமார் 67,000 குடும்பங்களுக்கு நீர் வழங்க முடியும். இதேபோன்று பல திட்டங்களை நாடு முழுவதும் ஆரம்பிப்பதற்கு நாம் திட்டமிட்டிருக்கின்றோம். நாட்டின் மக்களுக்கு சுத்தமான குடிநீரை வழங்குவது ஒரு அரசாங்கத்தின் பொறுப்பாகும். நாங்கள் அரசாங்கத்தை பொறுப்பேற்கும் போது உரமானியம் 15,000 ரூபாயாக இருந்தது. இன்று நாங்கள் அதனை 2 மடங்காக அதிகரித்து 30,000 ரூபாய் உரமானியத்தை வழங்குகிறோம். அதேபோன்று நிட்வா சூறாவளி காரணமாக பெருமளவிலான விவசாய நிலங்கள் அழிவடைந்தன. வரலாற்றில் மிக கூடிய நட்டையீட்டு தொகையை வழங்கி நாங்கள் விவசாய மக்களை கவனித்துக் கொண்டோம். நித்வா சூறாவளியால் அழிவடைந்த 65 குளங்களின் புனரமைப்பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. அதேபோன்று இந்த வடமத்திய மாகாணத்தில் அழிவடைந்த நீர்ப்பாசன கால்வாய்களை புனரமைக்க இந்த ஆண்டில் 200 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. பெருமளவிலான பாரிய நீர்ப்பாசனங்களை ஆரம்பித்திருக்கின்றோம். அதாவது கீழ் மல்வத்து ஓயா திட்டம் பல தசாப்தங்களாக கலந்துரையாடப்பட்டு வந்தது. விளச்சிய தந்திரிமலை ஆகிய பகுதிகளில் வாழும் மக்கள் கடுமையான நீர் தட்டுப்பாடினால் பாதிக்கப்படுகிறார்கள். பல நூற்றாண்டுகளாக மல்வத்தோயாவின் பெருமளவிலான நீர் கடலில் கலந்து வீணாய் கொண்டிருக்கிறது. கீழ் மல்வத்தோயா திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க நாங்கள் தீர்மானித்துள்ளோம். அதற்கு சுமார் 4000 கோடி ரூபாய் செலவாகும். இந்த வருடத்தில் நாம் அத்திட்டத்தை ஆரம்பிக்க உள்ளோம். அடுத்த வருடத்தில் மட்டும் 700 கோடி ரூபாவுக்கான பணிகளை நிறைவு செய்யுமாறு அறிவித்திருக்கின்றோம். அதேபோன்று நீண்ட காலத்துக்கு முன்பு ஆரம்பிக்கப்பட்ட வடமத்திய மகஎல திட்டத்தின் பணிகள் இடையில் நிறுத்தப்பட்டுள்ளன. அத்திட்டத்தையும் விரைவாக முடித்து மகாகணதர குளம் வரை நீரை கொண்டு செல்வதற்கு திட்டமிட்டிருக்கின்றோம். இந்த வரலாற்று சிறப்புமிக்க விவசாய நிலங்களில் வாழும் மக்களை பாதுகாப்பதும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பதும் எமது பொறுப்பாகும். விவசாய மக்களிடமிருந்து நியாயமான விலைக்கு நெல்லை கொள்வனவு செய்வதற்கும் நாங்கள் அதிகபட்சமாக தலையிட்டிருக்கின்றோம். நாங்கள் கடந்த பெரும்போகத்தில் நெல் கொள்வனவு செய்தோம். சிறு மற்றும் பெரும்போகம் ஆகிய இரு போகங்களிலும் நெல் கொள்வனவு செய்வதற்காகவே நாங்கள் வரவு செலுத்தத்தில் அந்த பணத்தை ஒதுக்கினோம். ஆனால் நெல் சந்தைப்படுத்தல் சபை அந்த பணத்தை கொண்டு பெரும்போகத்திலேயே நெல்லை கொள்வனவு செய்துவிட்டது. அதன்படி சிறுபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்காக மீண்டும் நிதி ஒதுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கடந்த சிறுபோகம் மற்றும் இந்த பெருபோகத்தில் நெல் கொள்வனவு செய்வதற்கான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நடவடிக்கைகளின் போது ஜப்பானிய அரசாங்கமும் ஜெய்கா நிறுவனமும் எங்களுக்கு பாரிய ஒத்துழைப்பு வழங்குகின்றன. 2022 நாம் கடனை திருப்பி செலுத்த தவறியமையால் ஜெய்கா நிறுவனம் நடைமுறைப்படுத்திய அனைத்து திட்டங்களும் நிறுத்தப்பட்டன. கட்டுநாயக்க விமான நிலைய திட்டம் நிறுத்தப்பட்டது. ரூபவாணி டிஜிட்டல் மயமாக்கல் திட்டத்துக்கான ஒப்பந்தம் 2013 கைச்சேர்த்தப்பட்டது. 13 ஆண்டுகள் கடந்த போதிலும் அத்திட்டம் இன்னும் தொடங்கப்படவில்லை. நாம் மிக விரைவில் திட்டத்தை தொடங்கி அதன் பணிகளை விரைவாக நிறைவு செய்வோம். அதேபோன்று கட்டுநாயக்க விமான நிலைய பணிகள் இடையில் நிறுத்தப்பட்டன. அத்திட்டத்தை மீண்டும் தொடங்குவதற்காக நாம் விலைமனு கோரியிருக்கின்றோம். அந்த ஆண்டின் அக்டோபர் நவம்பர் மாதம் அளவில் அத்திட்டத்தை மீண்டும் தொடங்க முடியும் என்பதாகவும் ஜனாதிபதி அன்புக்குமார் திசாநாயக்கன் இங்கு உரையாற்றி போது தெரிவித்த கருத்துக்கள் பிரதானமான செய்திகளாக இருப்பதை நாங்கள் காணலாம். அடுத்த இன்று தினம் மற்றும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையிலிருந்து குறிவைக்கப்படுகிறாரா முன்னாள் அமைச்சர் டிரான் முன்பிணை கோரி மனு தாக்கல் என்பதாக இன்றைய தினக்குரல் பத்திரிகை அந்த செய்திக்கு தலைப்பெற்றுவதை நாங்கள் பார்க்கலாம். முன்னாள் அமைச்சர் டிரான் அலசை கைது செய்வதற்கு போலீசார் நடவடிக்கை மேற்கொள்வதாகவும் தான் கைது செய்யப்படுவதை தடுக்கும் வகையில் முன்பிணை மனு ஒன்றை அவர் தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த செய்தி இன்று தினம் பத்திரிகை இடம்பெடுத்திருப்பதை நாங்கள் காணலாம். எனவே இரண்டு தனியார் நிறுவனங்களுக்கு இடையேயான காசோலை பரிவர்த்தனை தொடர்பாக தன் கைது செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் அதனை தடுக்கும் வகையிலான இடைக்கால தடை உத்தரவு ஒன்றை பிறப்பிக்குமாறும் கோரி இந்த குறித்த மனுவை அவர் தாக்கல் செய்திருப்பதாகவும் அந்த செய்திகள் இன்று தினம் பத்திரிகையினுடைய முக்கியமான செய்திகளாக இடம்பெற்றிருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த செய்தியோடு இன்றைய சுயாதீன செய்தி பார்வை நிறைவுக்கு வருகிறது. நாளையும் சுயாதீன செய்தி பார்வையில் சந்திக்கலாம். வணக்கம்.
1: நாளேடுகள் மீதான நடுநிலை கண்ணோட்டம் வசந்தத்தின்

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் நேற்று தினம் சீட்டிழுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக சுபதவசக் நேற்று தினம் சீட்டிழுக்கப்பட்ட 361 சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 45, 63, 65 ராசியாக கண்ணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. மீண்டும் வந்த வெற்றி இலக்கங்கள் 45, 63, 65 ராசியாக கண்ணி தெரிவு செய்யப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 77,85,620 ரூபாய். அடுத்து தங்க நாணயம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து நேற்றைய தினம் சீட்டிழுக்கப்பட்ட 4,487 சீட்டிழுப்பான கோவிசத்துக்கான வெற்றி இலக்கங்களை இப்போது பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 5, 7, 11, 13 ஆங்கில எழுத்து ஐ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 7, 11, 13 ஆங்கில எழுத்து ஐ. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 1,08,56,280 ரூபாய். அடுத்து சுப பரிசு 7,21,45,494 ரூபாய் 36%. அடுத்து மகஜன சம்பத்துவைக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது கேட்கலாம். சீட்டிழுப்பு வாரமான 6,245 சீட்டிழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் கியூ ஆங்கில எழுத்து கியூ. வெற்றி இலக்கங்கள் 2, 2, 3, 9, 0, 4. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 2, 3, 9, 0, 4 ஆங்கில எழுத்து கியூ. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 2,06,98,800 ரூபாய். அடுத்த சுப பரிசு 2,18,66,332 ரூபாய். அடுத்த சுப பரிசு 2,18,66,332 ரூபாய்.

அடுத்து தன நிதானிற்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 2275வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 6, 30, 35, 45 ஆங்கில எழுத்து எண். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 6, 30, 35, 45 ஆங்கில எழுத்து எண். வழங்கப்பட்ட மொத்த பரிசு 49,85,880 ரூபாய். அடுத்த சுப பரிசு 1,74,943.92 ரூபாய். அடுத்து மெகா பவருக்கான வெற்றி இலக்கங்களை பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 2593வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 7, 20, 25, 39, 61 ஆங்கில எழுது ஜெட். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 7, 20, 25, 39 ஆங்கில 61 ஆங்கில எழுது ஜெட். மெகா பவர் இலக்கமாக 7 அறிவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 1,71,18,080 ரூபாய். அடுத்த மெகா சுப பரிசு 29,76,42,206 ரூபாய். அடுத்த பவர் சுப பரிசாக 1 கோடி ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து கிராண்ட் சுப பரிசாக மோட்டார் வாகனமும் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து ஹந்தஹனவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 1554வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்களாக 14, 26, 54, 59. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 14, 26, 54, 59. ராசியாக மகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு 90,26,460 ரூபாய். அடுத்த சுப பரிசாக 47,57,51 ரூபாய் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்து அத சம்பத்துக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 820வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 3, 9, 0, 4 Q. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 9, 0, 4 ஆங்கில எழுத்து கியூ வழங்கப்பட்ட மொத்த பரிசு 45,52,160 ரூபாய். அடுத்து ஜேவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது கேட்கலாம். சுற்றெழுப்பு வாரமான 513வது சுற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 4, 6, 7, 9 ஆங்கில எழுத்து எம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கம் 4, 6, 7, 9 ஆங்கில எழுத்து எம். வழங்கப்பட்ட மொத்த பரிசு 68,50,080 ரூபாய். இவைதான் நேற்றைய தினம் சுற்றெழுக்கப்பட்ட தேசிய லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.

0: காற்றலையில் முதல்வன், காற்றலையில் முதல்வன், முதல்வன்
1: நேர்கள். இப்பொழுது அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை கேட்கலாம். நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட அபிவிருத்தி லோத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அது கோடிபதி நேற்றைய தினம் சீரழிக்கப்பட்ட 3045வது சீரழிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9 39 68 71 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9 39 68 71 ஆங்கில எழுத்து பி. சூப்பர் பரிசாக 531 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 80,71,000. அடுத்த சூப்பர் பரிசாக ரூபாய் 534 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த சீட்டலுக்கான இளம் பச்சை நிற அது கோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சீட்டலுப்பு வாரமான 4931வது சீட்டலுப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டம் சீட்டலுப்பத்துக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது கேட்கலாம். வெற்றி இலக்கங்கள் 1638 45. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 1638 45. ராசியாக மகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. ராசியாக மகரம் தெரிவு செய்யப்பட்டுள்ளது. 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசாக 63 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,58,92,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசாக 66 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சீட்டளிப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்ட அச்சிடப்பட்ட லோத்தர்களை நேர்கள் அடுத்துக் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டெழுப்பு வாரமான 3219வது சீட்டெழுப்பு வாரமான சுபபோலுக்கான வெற்றி இலக்கங்களை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். வெற்றி இலக்கங்கள் 21 29 36 71. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21 29 36 71 ஆங்கில எழுத்து எண் சுபபரிசாக 552 லட்சம் சுபபரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 7,24,040 ரூபாய். அடுத்த சுபபரிசாக 555 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நேர்கள் சீட்டெழுப்புக்காக செம்மஞ்சள் நிற சுபபோல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும்.

அடுத்து சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். சீட்டெழுப்பு வாரமான 5380வது சீட்டெழுப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்கள் 5, 14, 41, 63. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5, 14, 41, 63. ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் ஆங்கில எழுத்து கியூ. சுபபரிசாக 595 லட்சம் சுபபரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 97,31,040 ரூபாய். அடுத்து சுபபரிசாக 596 லட்சம் அறிவிக்கப்பட்டுள்ளது. சிற்றளவுக்காக இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். சிற்றெழுப்பு வாரமான 2395வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 2, 16, 18, 57. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2, 16, 18, 57. ஆங்கில எழுத்து ஐ. மீண்டும் ஆங்கில எழுத்து ஐ. சுபர் இலக்கம் 35. மீண்டும் சுபர் இலக்கம் 35. முதலாம் கோடி பரிசு பொதியாக 3,128 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கபருக்கா இரண்டாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கபருக்கா மூன்றாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசு 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசு 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,45,62,120 ரூபாய். அடுத்த சுபகோடி பரிசு பொதியாக

0: அடுத்த கப்ருகா சுப கோடி பரிசு பொதியாக 3,136,00,000 அறிவிக்கப்பட்டுள்ளது. சிற்றளிவுக்காக மஞ்சள் நிற கப்ருகா அச்சிடப்பட்ட லொத்தர்களை நேர்கள் அடுத்து கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சுபிரிதன சம்பத்துவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது கேட்கலாம். சிற்றெழுப்பு வாரமான 953வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9, 2, 3, 7, 4, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 9, 2, 3, 7, 4, 6. ஆங்கில எழுத்து டி, மீண்டும் ஆங்கில எழுத்து டி. சுபபரிசு 236,00,000 சுப பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 36,12,100 ரூபாய். அடுத்த சுப பரிசு 237,00,000. நேர்கள் சீடிலிப்புக்காக கபில நிற சுவிரிதன சம்பத லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து ஜெயசம்பதவிக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது கேட்கலாம். சீடிலிப்பு வாரமான 427வது சீடிலிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 3, 7, 4, 6. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 3, 7, 4, 6. ஆங்கில எழுத்து டி, மீண்டும் ஆங்கில எழுத்து டி. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 62,54,000 ரூபாய். நேர்கள் அடுத்து ஜெயசம்பத்து நீல நிற அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சசருக்கான வெற்றி இலக்கங்களை நேர்கள் இப்பொழுது கேட்கலாம். சிற்றெழுப்பு வாரமான 1049வது சிற்றெழுப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ 21, 41, 44. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 41, 44. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 38,65,760 ரூபாய். நேர்கள் அடுத்து சிடில்புக்காக கபில நிற அச்சிடப்பட்ட சசிரி லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இவ்வித நேற்றைய தினம் சிடிலுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகள்.
1: பல கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.

அன்று 2026 ஜூலை மாதம் 12 தேதி ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளுக்கான சுபவேளைகளாக நல்ல நேரம் காலை 8:59 மணி முதல் 10:29 மணி வரை, ராகு காலம் காலை 4:29 மணி முதல் 5:59 மணி வரை, யமகண்டம் காலை 11

சிம்மம் நன்மை கண்ணி பெருமை துலாம் பக்தி விருச்சிகம் தெளிவு தனுசு வெற்றி மகரம் வரவு கும்பம் பொறுமை மீனம் நிம்மதி. மீண்டும் வந்த ராசிக்கான பலன்கள்: மேஷம் பாராட்டு, ரிஷபம் கவலை மிதுனம் செலவு, கடகம் கவனம் சிம்மம்.

0: பொறுமை, மீனம், நிம்மதி, இவை இன்றைய நாளுக்கான ராசி பலன்கள்.
1: இன்றைய நாளுக்கான ராசி பலன்.
2: ஒலிக்க ஆரம்பிக்கின்ற பாடலை தொடர்ந்து நானும் நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறப் போகின்றேன். தொடர்ந்து நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க உங்களுடன் ஸ்ரீ ஸ்ருபி இணைந்திருப்பாங்க. இந்த நாளில் இணைந்திருந்த என்னுடைய அத்தனை அன்பு சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் கூறி விடைபெறும் நான் ஜி ஆர். தொடர்ந்து வசனத்தோடு கிடைந்திருங்க. ஸ்டேட் உன் மக்களே, ஹாப்பி வீக்கெண்ட்.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை,
1: கருத்து மேடை.
2: நேர்களினருக்கும் சந்தோஷமான காலை நேரம் வணக்கம். இன்றைய ஒரு ஞாயிற்றுக்கிழமை பொழுது உங்க எல்லாருமே சந்திக்கல ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நான் உங்கள் ஜோபகுமார் ஸ்ரீ ஸ்ரூபி. இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கூட தான் நாங்க பேச போறோம். இந்த விடயம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கருத்துன்னு கூட சொல்லலாம். நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளணும்னு சொன்னா அழைக்க வேண்டிய இலக்கு 0112 7505001 கதை போல 0112 7505111 அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய நாளுக்கான தலைப்பானது வாழ்க்கையில் சில வார்த்தைகள் அந்த நேரத்துல நமக்கு வந்து எப்பவுமே பிடிக்காது. வார்த்தை வாழ்க்கையில வந்து சில வார்த்தைகள் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, ஆனா அந்த விஷயம் வந்து அந்த டைம்ல நமக்கு வந்து அது பிடிக்கவே பிடிக்காது. ஆனா காலம் கடந்த பிறகுதான் அதன் அர்த்தமும் அவங்க எதுக்காக அந்த காரணங்களை வந்து சொல்லியிருப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு புரியும். அது போல அம்மா சொன்னது சரி, அப்பா சொன்னது சரி அப்படின்னு சொல்லி நம்ம மனதார ஒப்புக்கொண்ட தருணம் எது, அந்த தருணம் வந்து எப்போது வருகிறது, அதை பற்றி தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நாங்கள் பேச போறோம். நீங்களும் கூட உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: ரசாகல கிரீன் சூப்பர் தரும் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: ஜிஐ பைப் சரி, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மாத்திரம் தான் வாங்கணும், திரும்ப வேற எங்கேயுமே போக தேவையில்லை. ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், போல்டன் நட், பைப் உபகரணங்கள், வேல்வ்ஸ், பிளான்ஜஸ் மற்றும் கடத்தொழில் சார் உபகரணங்களை ஜனதா ஸ்டீல்ஸ் மூலம் பெற்றுக்கொள்ள முடியும். ஜனதா ஸ்டீல், கட்டிட உபகரணங்களுக்கான நம்பிக்கைக்குரிய நாம். சைபர் 71 9 79 76 38. நீங்க சொல்லுங்க,
2: நீங்க சொல்லுங்க.
1: நேயர்களின் கருத்து மேடை,
2: கருத்து மேடை.
3: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு சூப்பரான தலைப்பின் கீழ தான் நாங்க பேச போறோம். இப்போ கூட பேச, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம், வணக்கம். யார் இது?
4: பெரிய நிராவணை, சாந்தி கோவிந்தராஜா.
3: சாந்தி கோவிந்தராஜா, எப்படி இருக்கீங்க?
4: நலமா இருக்கின்ற, உங்க நலத்துக்கு இறைவன் துணை புறேன்.
3: நன்றி. உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
4: ஆமா, கருத்துக்கள். அந்த நேரம் எல்லாம் அம்மா அப்பா எவ்வளவு புத்தி சொன்னாலும் நாம கேட்க மாட்டோம். அதையெல்லாம் ஒரு சைட்டால பேசி விட்டு விட்டு செல்வோம். ஆனா உண்மையிலேயே என்னது, அம்மா சொல்வார், கெட்டவர்களுடன் சேராத, சேர்ந்தால் உனக்கு ஏதாவது அவர்கள் செய்து விட்டு உண்மையில் பழியை போட்டு விட்டு செல்வார்கள். அதே போல யதார்த்தத்துல ஒரு நண்பி ஒருவர் எனக்கு, மேடம் அவர் நல்லது இல்லை என்றாலும் நான் பேசுவேன், அதுக்கு பிறகு அவ சரியான பொறுப்பான ஒரு விஷயத்தை அவ செய்து விட்டு, இல்ல இது சாந்திதான் செய்தேன் என்மேல் மாறிவிட்டு இன்னொருவரோட மூட்டி கொடுத்து அவ நானும் பிரச்சனை படுற மாதிரி வைத்து விட்டாள். அப்போதுதான் நினைச்சேன், சரிதான் நம்மட அம்மா சொன்ன, இவ சரியில்லை சேராதண்டு, நம்ம சேர்ந்து போய் இப்படியான பிரச்சனையில மாட்டிக்கொண்டது நம்மட தப்பு தான் உணர்ந்து கொண்டு இப்போது நல்லவர்கள் கெட்டவர்களை அடையாளம் கண்டு நான் வாழ்கின்றேன். அதுதான் எனக்கு அவர்கள் போதித்த ஒரு பாடம்.
3: ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
4: நன்றி மேடம்,
3: நன்றி. உண்மையாலுமே அவங்க சொன்ன கருத்து வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கருத்து. நிச்சயமா எல்லார் வீட்லயுமே சொல்லக்கூடிய, எல்லாருடைய பேரண்ட்ஸும் அம்மா சொல்லக்கூடிய ஒரு அன்பான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, கெட்டவங்களோட எப்பவுமே சேராத, நல்ல நண்பர்களை வந்து எப்பவுமே தேர்ந்தெடு, கெட்டவங்களை வந்து சேராத அப்படின்னு சொல்லி என்ன சொன்னா, அதுல முக்கியமான ஒரு பழமொழி வந்து வீட்டுல எப்பவுமே சொல்லுவாங்க, துஷ்டனை கண்ட 100 அடி தூரத்துல தள்ளி நில்லு அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா எல்லாரோட வீட்லயுமே அம்மா வந்து கண்டிப்பா சொல்லுவாங்க. இவங்களோட சேராத, வெளியில அதிக நேரம் சுத்தாத அப்படின்ற மாதிரி விஷயங்கள் எல்லாமே கண்டிப்பா சொல்லுவாங்க. நீங்களும் கூட உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பெற்றோர் வந்து, அதாவது அம்மா சொன்னது விஷயம் வந்து உங்களுடைய வாழ்க்கையில அம்மா அப்பா இவங்க ரெண்டு பேர்ல சொன்ன விஷயம் வந்து இப்போ உங்க லைஃப்ல வந்து நடந்துட்டு இருக்கக்கூடிய, அம்மா சொன்னது சரி அப்பா சொன்னது சரி நீங்க உணரக்கூடிய விஷயங்களை உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, அழைக்க வேண்டிய இலக்கம் 01 2 5 00 1 க்கு, அதே போல 01 2 5 1 1 க்கு.

0: 8.6 102.8 காற்றலையில் முதல்வன் வசந்தம் FM. வசந்தம் FM.
1: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

இதே வேலையா போச்சு.

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கிட்ட நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
2: வணக்கம் வணக்கம். யார் இது?
3: நான் மருதமுனை கலீல்.
2: கலீல் சொல்லுங்க உங்களுடைய
3: கருத்துக்களை. சில பல நாங்கள் பாடசாலைகளை அறிவதற்கு முதல் எங்களுடைய பெற்றோர்கள் அவ்வப்போது நாங்கள் செய்கின்ற விடயங்களை கொண்டு சொல்லி வந்தார்கள். உதாரணமாக முயற்சி சிறிவினையாக்கும் என்று சொல்வார்கள். இப்ப தொடர்ந்து நாங்கள் படிக்க வேண்டும், அங்கே விளையாடுத்திரிய பொழுதை வீணா கழிக்க கூடாது, தொடர்ச்சியாக படி என்று சொல்வதற்கு முயற்சி சிறிவினையாகும், அடிமேல் அடியடித்தால் அம்மியை நகரும் என்றெல்லாம் சொல்லுவார்கள். அதே போல குறும்புத்தனங்களை தொடராக செய்தால் எங்களை தண்டிக்கின்ற பொழுது கூட அவர்கள் அழகான முறையில் செல்வார்கள், ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாது என்று சொல்லித்தான் தண்டிப்பார்கள். நான் சொல்ல சொல்ல நீ அதே தவறை மீண்டும் மீண்டும் செய்கின்றாய், உனக்கு அடிதான் தர வேண்டும் என்றெல்லாம் சொல்லி இந்த பழமொழிகளையும் பயன்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். இவ்வாறு அந்த அந்த தருணத்தை இப்ப தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும் சொல்லி காட்டுவார்கள். இவ்வாறு அவர்கள் அநேகமாக அவர்கள் பழமொழிகள் பொன்மொழிகள் மற்றும் புலவர்களுடைய நல்ல அறிவு சார்ந்த வசனங்களை பிரயோகிப்பதெல்லாம் நாங்கள் அறிந்திருக்கின்றோம். அது எங்களுக்கு பிற்காலத்தில் அவர்கள் சொன்ன அந்த விடயங்கள் எல்லாம் எங்களை ஒரு அளவு சீரமைத்துக் கொள்வதற்கு வழி நடத்தி கொள்வதற்கு வாய்ப்பாக அமைந்திருக்கின்றன என்று சொல்லலாம். எனவே நாங்கள் தாயினருடைய சொல்லை கேட்டு மதித்து நடக்க வேண்டும் உறுதி வரைக்கும். நன்றி.
2: நன்றி. அவருடைய கருத்துக்கு நன்றி. ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கருத்தை சொல்லியிருந்தாங்க. அதே போலதான் இன்றைய நாள் வந்து நாங்க பேசக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு சொன்னா, அம்மா சொன்னது சரி அல்லது அப்பா சொன்னது சரி அப்படின்ற கூடிய மாதிரி நீங்க எந்த டைம் வந்து உணர்ந்தீங்க, அது என்ன விஷயம் அப்படின்றதுதான் இன்றைய நாளைக்கான தலைப்பு. பொதுவா பெற்றோர்கள் வந்து எப்பவுமே சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, பணத்தின் மதிப்பை வந்து எப்பவுமே அறிந்து செலவு பண்ணுங்க. உங்களுடைய இஷ்டத்துக்கு பணத்தை செலவு பண்ணாம அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு பெற்றவங்க நாங்க எவ்வளவு கஷ்டப்படுறோம், அந்த பணத்தோட முக்கியத்துவம் என்ன, எந்தெந்த தேவைகளுக்காக நம்ம அந்த பணத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம், இந்த மாதிரி விஷயம் வந்து சின்ன வயசுல இருந்தே பெற்றவர்கள் வந்து நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம படிப்பு தான் நம்மளுடைய எதிர்காலம், படிப்பு இருந்தா மட்டும்தான் இந்த உலகத்துல வந்து நம்மளால வாழ முடியும். எது ஒரு விஷயத்தையும் நம்ம கிட்ட இருந்து பறித்துக்கிட்டாலும் நம்மளுடைய படிப்பு வந்து எப்பவும் யாரும் ஒருத்தரால நம்ம கிட்ட இருந்து படிக்க முடியாது அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து பெற்றவர்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து பகிர்ந்திருப்பாங்க, அம்மாவும் சரி அப்பாவும் சரி. அந்த மாதிரியான விஷயங்கள் எந்த விஷயம் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில மிகவும் முக்கியமான ஒரு விஷயமா நீங்க சிந்திச்சு கொண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லி கால் பண்ணி உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இந்திய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கூட பேசிட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம். சரி, ஓகே. நீங்களும் கூட அழைப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய அன்பான உறவு, நீங்களும் கூட அழைப்பின் ஏற்படுத்தி உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் சொல்லலாம். உங்களுடைய அன்பான உறவுகள், அப்பா அம்மா உங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் இன்றைய நாள்ல நீங்க வந்து அந்த விஷயத்த வந்து கடைபிடிச்சிட்டு இருக்குது. அப்பா அம்மா அன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் வந்து இன்னைக்கு என்னோட லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நீங்க யோசிக்கக்கூடிய விஷயங்கள் நீங்க அழைப்பின் ஏற்படுத்தி பகிர்ந்து கொள்ளலாம். இப்போ என் கூட பேச, ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: நான் முழுவேளையிலிருந்து புரியமாக அழைக்கிறேன்.
2: ஓகே, சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: ஓ, என்னன்னு சொன்னா, எங்களோட அப்பா இருந்த காலத்துல அவர் வந்து எவ்வளவு புத்திமதிகளை எல்லாம் சொல்லிருக்கிறார். இப்ப கணவர் வந்து நான் இளம கணவர்தான். அப்ப அவர் எங்களுடைய அப்பா சொன்ன விஷயங்கள் என்னன்னா, ரொம்ப அந்த வயதவர்கள் உறவினர்களுக்கு வந்து எங்களை வந்து அந்த பயம் குறித்து அப்படின் வாழறது, பிள்ளைகளை எப்படி வளர்க்க போறீங்க அப்படி எல்லாம்
2: கதைப்பினார்.
3: அப்ப எங்களுடைய அப்பா சொல்றவர் அவர்கள் ஒன்றே காதில வாங்க கூடாது, அவர்களுக்கு நேரில் பேசி இருக்கிறார். அப்படி வந்து நீங்க கதைக்கிறீங்கன்னா ஆறுதல் படுத்தவங்க பாதிக்கப்பட்டவ ஆறுதல் படுத்துறதுதான் கூட ஆயிருக்கணும். நீங்கள் வந்து சும்மா கதைச்சு அவர்களை இன்னும் வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. அப்ப எனக்கு ஆலோசனைகள் சொன்னவர், ஒருவருடைய கதைகளை நீங்க கேட்க கூடாது. உங்களோட கால உலகம் ஆயிரம் கதைகளை வந்து சொல்லும். ஓ, அப்ப நீங்கள் வந்து உங்களோட புத்தியின்படிதான் இந்த பிள்ளைகளை வளர்த்து ஒரு முன்னுக்கு வரவும் ஒரு மனசைரியத்தை தந்தது உங்கள் அப்பா. அந்த கொள்கைகளை தான் நான் இன்றைக்கும் இத்தனை வயது வந்தும் அதை கடைபிடித்து கொண்டு வருகிறேன். ஓ, அதாவது எனக்கு உங்கள் அப்பா சொன்ன வார்த்தைகள் இப்பதான் அதனுடைய அருமைகள் விளங்குது. அந்த நேரம் உங்களுக்கு விளங்கம் அவ்வளவு குறைவா இருந்தது. அவரே இப்படி கதைக்கிறாரு, நாங்களே அப்படி பேசுறாரு அப்படி என்று யோசிச்சேன். இப்ப விளங்குது. எல்லாரும் வந்து நல்லதை சொல்ல மாட்டேன். ஒரு சிலர் சொன்னாலும் கூட பலர் வந்து சில பேரும் குழப்பமடையத்தான் செய்வினம். அது எங்களுடைய அந்த காலத்து வயது போக்காரர்கள் எங்களுடைய அந்த அறியாமத்தனங்களால நாங்கள் அதை புரிஞ்சு கொள்ள இல்லை. ஆனா இப்ப ஒரு விஷயங்களும் எங்களுக்கு அது கண்டிப்பா விளங்குது.
2: நிச்சயமா உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி, நன்றி,
2: நன்றி. அவங்களும் அழைப்பை ஏற்படுத்தி ரொம்ப ரொம்ப ஒரு அருமையான கருத்தை வந்து அவங்க முன்வச்சிருந்தாங்க. அதாவது என்னன்னு சொன்னா, அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு விஷயம், தன்னுடைய தந்தை சொன்ன ஒரு விஷயம், இன்னைக்கும் அவங்க வந்து அந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்றதா சொல்லியிருந்தாங்க. நிச்சயமா நம்மளுடைய தந்தை அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு மிகப்பெரிய ஒரு தூணாக வந்து இருப்பாங்க எந்த விஷயத்திலையும் சரி. அப்பா வந்து ஒரு விஷயம் நம்ம கிட்ட சொல்லுவாங்க, இந்த விஷயம் பண்ணாதீங்க, இந்த விஷயம் பண்ண இப்படியான ஒரு விளைவு வந்து நீங்க சந்திப்பீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த விஷயத்த நம்ம அந்த நேரத்துல கேட்க மாட்டோம். அதுவே நம்ம ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்ததுக்கு பிறகு அந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்போம். அந்த விஷயம் வந்து ஒரு வேளை அது அப்பா சொன்ன மாதிரியே நடந்திருக்கலாம். அப்ப நம்ம யோசிப்போம், அடடா அப்ப நமக்கு அப்பவே சொன்னாரே, அந்த விஷயத்த நம்ம தான் கவனிக்கல, நம்ம தான் அந்த விஷயத்த பத்தி சிந்திக்கல அப்படின்ற மாதிரி நமக்குள்ள நம்ம யோசிப்போம். இன்னும் ஒரு விஷயம், எந்த சிச்சுவேஷன்லயுமே நமக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது பெற்றவங்க வந்து சொல்லுவாங்க, அதாவது அப்பா சொல்லுவாரு, உங்களுக்கு எந்த பிரச்சனை நிறைய இருக்கும். நீங்களும் கூட உங்களுடைய காத்திரமான கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம்.

0: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய
1: மறவாதீர்கள். பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 102.8

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலின் பொழுது கைதி அதிகாரிகளை தாக்குவதற்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் கூர்மையான ஆயுதங்கள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. அத்துடன் 1000க்கும் மேற்பட்ட புல்களும் இருந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர். விசாரணைகளின் பொழுது கைதிகள் சிறைச்சாலை சமையல் அறைக்குள் புகுந்து அங்கிருந்த தேங்காய்களையும் எடுத்து வந்து அதிகாரிகளை தாக்கியது தெரிய வந்துள்ளது. நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்றிருந்த துயரமான சம்பவத்தில் 8 சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் 21 கைதிகள் உயிரிழந்துள்ளனர். இது தொடர்பான விசாரணைகளை குற்றப்புலனாய்வு திணைக்களம் முன்னெடுத்துள்ள நிலையில் சிறைச்சாலைக்குள் மேற்கொள்ளப்பட்ட தேடுதலில் கூர்மையான ஆயுதங்கள், இரும்பு கம்பிகள் மற்றும் 1000க்கும் மேற்பட்ட பொருள்களும் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர்.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: ஹோமுஸ் நீரிணை வழியாக சென்ற கப்பல் ஒன்றின் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்கா புதிய கட்ட தாக்குதல்களை நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. அங்கீகரிக்கப்பட்ட பாதையிலிருந்து விலகி சென்றதாகவும் அதன் கண்காணிப்பு மையங்களை அணைத்துவிட்டு சென்றதாகவும் கூறி ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை அந்த கப்பல்களை தாக்கியுள்ளதாக அந்நாட்டு அரச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. மேலும் ஹோமுஸ் நீரிணை மறு அறிவிப்பு அறை மூடப்பட்டுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. சைப்ரஸ் நாட்டைச் சேர்ந்த கப்பல் ஒன்றின் மீது ஈரான் வெளிப்படையான தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து இவ்வாரத்தில் 3வது சுற்று தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக அமெரிக்கா மத்திய கட்டளை மையம் தெரிவித்துள்ளது. எமது அடுத்த மனத்தியல செய்திகளை காலை 10 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லோத்தர் சபை.

0: நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: 102.2 செமீட்டர் அலைவரிசையில் வசந்தத்தின் நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட இருக்கிறோம். இன்று நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பெண்கள் தான் பேசிட்டு இருக்கோம். இப்போ ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு பாக்கலாம். ஹலோ, வணக்கம்.
3: ஹலோ, வணக்கம்.
2: வணக்கம் வணக்கம். அருள்மொழி, எப்படி இருக்கீங்க?
3: நீங்க?
2: நானும் ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கேன். அருள்மொழி, சொல்லுங்க உங்களுடைய
3: கருத்துக்களை. எனக்கு அப்பா அப்பா அப்பாதான் குடுதலாம் எங்கிற எல்லாரையும் நாங்கள் அஞ்சு கும்பிட முடியாதுன்னா என்னன்னு சொன்னா, இல்லாத இந்த கட்டுப்பாடு, குடுதலா கட்டுப்பாடு. எங்கட அண்ணா சொல்லுவாரு, ஒருவர் பொம்பளை பிள்ளை எடுக்கிற வீடுலேட்டு நீத பிள்ளைய ஒருத்தரையும் கூட்டி கொண்டு எல்லாம் கேட்டோட விட்டு கலைச்சிட்டு கேட்டோடய அழைப்புடன்னு சொல்லுவார். அப்படி சொல்லுவேன் சொல்லுவார். பெரிய பெரிய ஆக்களுக்கும் மரியாதை கொடுக்கணும். பெரியாக்கள் இருந்து கழிச்சு கொண்டுக்க நீங்கள் அதுக்கு சரிசமா இருந்து கழிக்கக்கூடாது. ஒரு பிடிக்கணும், நிறைய தள்ளி இருந்து கழிக்கணும். காலுக்கு மேல கார் போடுற பிடிக்காது, அப்படி அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. மரியாதை கொடுக்கணும். பொய் சொல்ல அவருக்கு பொய் சொல்றதையும் பிடிக்காது. பொய்யன்ற அதையும் இருக்கக்கூடாது. பொய் சொன்னா சரியான அடி உலகெல்லாம் இருக்கும். பொய் சொல்றது பிடிக்காது. அப்படி எல்லாம் நல்ல கட்டுப்பாடு. அன்பானவர், சரியான அன்பானவர் எல்லாம் அறிவுரை கொடுக்கலான்னு சொல்ல வேறான வந்தாலும் அவங்களை இறுதி போட்டு எல்லாருக்கும் இறுதி வச்சு கதைப்பார், சிரிப்பார், பவுடி விட்டு கதைப்பார் எல்லாம் சொல்லுவாங்க. அந்த அறிவுரையெல்லாம் சொல்லுவார்.
2: நல்ல
3: புத்திமதியம் எல்லாம் சொல்லுவாரு. கிடையாப்பா,
2: ரொம்ப நன்றி உங்களுடைய கருத்துக்களுக்கு.
3: நன்றி நன்றி.
2: சரி, ஓகே. நீங்களும் கூட உங்களுடைய அப்பா அல்லது அம்மா சொன்ன விஷயம் வந்து இன்றைய நாள்ல இன்றைய காலகட்டங்கள்ல வந்து நீங்க வந்து அந்த விஷயம் வந்து சரி, நம்மளுடைய அம்மா அப்பா வந்து நம்மளுடைய நல்லதுக்காகத்தான் இந்த விஷயத்த சொல்லிருக்காங்க அப்படின்றத எப்போ நீங்க புரிஞ்சுக்கொண்டீங்க? அதாவது அது எந்த விஷயம், இப்போ நீங்க அந்த விஷயத்த பத்தி யோசிக்கிற விஷயம் என்ன அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். அளிக்க வேண்டிய இலக்கம் 0127 5 0 0 1 3 போல 0 1 2 7 5 1 1 1 இருக்கு. அல்லது எங்களுடைய பேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து உங்களுடைய கருத்துக்களையும் பகிர்ந்து

0: என்னடா தங்க நீங்க சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி நடந்திருக்கிறோம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கூட பேசிட்டு இருக்கோம். இப்போ என் கூட பேச, ஹலோ, வணக்கம்.
3: வணக்கம், எப்படி நலமா இருக்கீங்களா?
2: வணக்கம், நான் ரொம்ப சூப்பரா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நானும் உங்க மாதிரி ரொம்ப நலமா இருக்கிறேன். பாடல்லாம் ரொம்ப அருமையா இருக்கு.
2: நன்றி.
3: அதாவது எனக்கு அப்பா அம்மா இருவருமே தான். அதாவது அப்பா வந்து எங்கு பயணம் போனாலும் இரவைக்கு முன்ன வந்துடணும் வீட்டை. பக்கத்து வீட்டுக்கு போனாலும் 6 மணிக்கு முன்ன வீட்டை வந்துடணும் அவர. அது மாதிரி அம்மா வந்து காலையில வந்து ஏலியா எலும்புறது, இந்த 6 மணிப்பட்டதான் எழுப கூடாது, 5 மணிக்கெல்லாம் எழுப்பு. சின்ன வயசுலேயே பழக்கி கொடுத்துருப்பாங்க. அந்த பழக்கம் இன்ன வரைக்கும் கடைபிடிச்சிடுவார்.
2: நிச்சயமா. ஓகே, உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி அம்மா.
2: நன்றி. அவங்களும் கூட ஒரு அருமையான விஷயத்த சொல்லியிருந்தாங்க. எல்லார் வீட்லயும் கண்டிப்பா இன்றைய காலகட்டங்கள்லயும் கூட கண்டிப்பா என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, அம்மா குறிப்பா அம்மா வந்து சொல்லுவாங்க, காலையில வெள்ளனை எழுந்திரி, காலையில 5 மணிக்கெல்லாம் எழுந்திரி, காலையில சாமி கும்பிடு, இப்படி நிறைய விஷயங்களை வந்து அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வந்து சின்ன வயசுல இருந்து நம்மளுக்கு ஒரு பழக்கமாகவும் கத்துக் கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய வாழ்க்கையில ரொம்ப பெரிய இடத்துக்கு நம்ம போனதுக்கு பிறகுதான் அதோட உணர்வும் என்ன சொன்னா, ஸ்கூல் போறதுக்கு வெள்ளனா எழுந்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம வேலைக்கு போகும்போது அது வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்றதுனால அதை வந்து நம்ம பழக்கப்படுத்திட்டே இருக்கும். ஒரு காலகட்டத்தில் நமக்கு புரியும், ஓ, நம்ம ஒட்டோவாவே ஒரு விஷயத்தை தொடர்ந்து 48 நாள் நம்ம அந்த விஷயத்தை பண்ணினோம் அப்படின்னு சொன்னா, அந்த விஷயம் வந்து அடுத்த நாள் வந்து நம்ம அதை எழாம வச்சு தான் எழுமணும் அப்படின்றதுக்கான அர்த்தம் கிடையாது. நம்ம வந்து ரியலாவே நமக்கு வந்து அந்த டைமுக்கு நமக்கு வந்து முடிப்பு வந்து நம்ம வந்து அந்த வேலையை வந்து சீராகவே செய்துட்டு போயிருவோம். இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது தான் கண்டிப்பாக நம்மளுடைய அம்மா வந்து நமக்கு அந்த விஷயத்தை தொடர்ந்தும் சொல்லிகிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து அப்பாவும் சரி அம்மாவும் சரி நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருப்பாங்க. அது வந்து காலம் கடந்த பிறகு தான் நமக்கு வந்து அதனுடைய உண்மையான அர்த்தம் என்ன அப்படின்றத நாங்கள் தெரிஞ்சுக்குவோம்.

0: பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8
1: நீங்க மட்டும்

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நீங்க சொல்லுங்க
1: நேயர்களின் கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி இப்போ என் கூட பேச. ஹலோ வணக்கம்.
3: ஹலோ வணக்கம்.
2: வணக்கம், யார் இது?
3: நான் கீழ்மையிலிருந்து ரமேஷ்குமார் நினைக்கிறேன்.
2: ரமேஷ்குமார் சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: முதல் நான் ஜானகி அம்மா அவங்களுக்கு நடந்த அனுபவங்களை தெரிவித்துக் கொள்வேன். என்னன்னா, எனக்கு அப்படி இல்லை, எங்களுடைய அம்மா தான் எங்களை சின்ன வளர்த்தவங்க இல்லை. அம்மா எங்களுடைய அம்மா எங்களுக்கு நல்ல கட்டணம் இருக்கா, ஒரு சின்ன வயசுலயே விட மாட்டான். மத்த வேலை குழம்பி எங்களுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வர்றதுக்காண்டி வேலைக்கு கொடுப்போம், 5 மணிக்கு கொடுப்போம். குழம்பி சுவாமி படங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்து எல்லா கடமைகளையும் செய்து கொடுத்து விட்டு
2: கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி. பாட்டு
2: சொல்லுங்க.
3: சின்னக்கடவுக்காகவும் கட்டுவாக்காகவும் இளவாலை வாழ்க்கைக்காகவும் மற்ற மரபங்களும்
2: நன்றி. சரி, ஓகே. அவரும் கூட ஒரு அருமையான கருத்து சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பெற்றோர்கள் வந்து நமக்கு வந்து ரொம்ப பெரிய தியாகம் செய்வாங்க. அதாவது அம்மாவும் சரி அப்பாவும் சரி நம்மளுக்காக நிறைய தியாகங்கள் வந்து செய்வாங்க. அதை நம்ம எப்போ உணர்வோம்னு சொல்ல, இப்போ உணர்வோம்னா முதல் முதல் அம்மா அப்பா வந்து நம்ம வந்து ஒரு சலரி அதாவது சம்பளம் எடுத்துட்டு வந்து முதல் முறையா நம்ம வந்து வேலைக்கு போயிட்டு சம்பளம் எடுத்துட்டு அந்த காசை எடுத்துக்கொண்டு போயிட்டு நம்ம எடுக்கும் போது அடடா நான் உழைச்ச காசு அப்படின்னு நமக்குள்ள ஒரு ஃபீல் வரும். அந்த நேரம் வந்து அந்த முதல் சம்பளத்துல வந்து பெற்றோர்கள் வந்து நமக்காக செஞ்ச தியாகங்கள், அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள் எல்லாமே அந்த ஒரு விஷயத்துல வந்து முதல் முறையா நம்ம வந்து உணர்வோம். முதல் சம்பளத்துல நாம் அதை உணர்வோம், எப்படி ஒரு காசு சிக்கனமா பயன்படுத்துறது, அந்த காசுக்காக அப்பாவும் சரி அம்மாவும் சரி எந்த அளவு கஷ்டப்படுறாங்க, அந்த காசை சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளவு நேரத்தை செலவிடுறாங்க, அதுக்குள்ள நாம என்னென்ன எல்லாம் செய்யறோம், எவ்வளவு வேலை செய்யறோம், எத்தனை பேர் என்னென்ன விதமா பேசினாலும் நாங்க அதெல்லாமே பொருட்படுத்தாம நம்மளுடைய வேலையில மட்டும் கவனம் செலுத்தி நம்மளுடைய குடும்பத்தை பாத்துக்கணும் அப்படின்ற பொறுப்பு நமக்குள்ள இருக்கும். அந்த முதல் மாத சேலரியில அந்த முதல் மாத சம்பளத்துல வந்து நாங்க அத்தனை விஷயங்களையுமே வந்து கற்றுக்கொள்றோம். இந்த மாதிரி இன்னும் ஏராளமான விஷயங்கள் இருக்கு. நீங்களும் கூட உங்களுடைய அம்மா அப்பா சொன்ன கருத்தை வந்து இப்போ நீங்க உணர்றீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய அழைப்பு எடுத்து அழைப்பை ஏற்படுத்துங்க. அழைக்க வேண்டிய இலக்கம் 0301 5003 அதே போல 0301 5111 இருக்கு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: வசந்தத்தின் இன்றைய நட்சத்திரமாக சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றார் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

பேருலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். வீதியில் வேகமாக செல்லும் சாரதி பற்றிய குற்றச்சாட்டை உடனே முன்வையுங்கள். காலம் தாமதித்தால் உங்கள் உறவுகளை நீங்கள் இழக்க நேரிடும். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: சொல்லுங்க.
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சி வந்திருக்கிறோம். இப்போ என் கூட பேச ஹலோ வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்க. விஸ்வநாதன் எப்படி இருக்கீங்க? நன்றி நன்றி. சொல்லுங்க உங்களுடைய கருத்துக்களை.
3: அப்பா பேர் துரசான் மேடம். அவரு 40-50 இன்சார்ஜா இருந்தார் மேடம். அப்போது மாதிரி அவர் சொன்ன வார்த்தை மேலே என்ன போல இருக்கணும், என் பேரை தக்க வச்சு வாழணும், என் பேரு செட்டோ வாழக்கூடும். அப்பா அன்னைக்கு சொன்ன என் தந்தை சொன்ன வார்த்தையை பாதுகாத்து தக்க வச்சு தான் மேடம் இதை வச்சு வாழ்க்கணும். தந்தை சொன்ன சொல்ல இன்னும் மறக்க முடியாது.
2: ஓகே விஸ்வநாதன், உங்களுடைய கருத்துக்களுக்கு ரொம்ப நன்றி.
3: நன்றி மேடம். நன்றி. வணக்கம் மேடம்.
2: நன்றி. அவரும் கூட அவருடைய தந்தை சொன்ன ஒரு விஷயத்த இன்னும் கூட அந்த விஷயத்தை கடைபிடிச்சிட்டு இருக்கதா சொல்லிருந்தாரு. நிறைய பேர் வந்து தங்களுடைய தந்தையும் சரி அம்மாவும் சரி நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருப்பாங்க. நண்பர்களை எப்பவுமே மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் வந்து நம்ம கூட இருக்கிற நண்பர்கள் எப்பவுமே சரியா இருந்தாங்கன்னு சொன்னா நம்மளும் சரியா இருப்போம் அப்படின்றது பெற்றவர்கள் வந்து எப்பவுமே சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதனாலதான் அவங்க எப்பவுமே சொல்லுவாங்க, நண்பர்களை தேர்ந்தெடுக்கும் போது ரொம்ப கவனமா இருங்க, ரொம்ப சிந்திங்க, எப்பவுமே நல்லவர்களை கூட வச்சிருங்க அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் வந்து அதிகமா சொல்றதுக்கான காரணம் அது மட்டும்தான். ஏன்னா நாங்க நல்லவங்களோட சேர்ந்தா மட்டும்தான் அந்த நினைவுகளும் அவங்களோட சேரக்கூடிய அந்த விஷயங்கள் பேசுற விஷயங்களை தான் நம்மள முடிவு பண்ணுவாங்க, நாங்க எப்படி அப்படின்ற விஷயங்களை முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுடைய பெற்றோர்கள் வந்து சொல்லுவாங்க. ஆனா அதெல்லாம் அவங்க சொல்லும் போது என்னடா இது நம்மளுடைய ஃப்ரெண்டு தானே, நமக்கே ஏன் அம்மா அப்பா இப்படி சொல்றாங்க, நாம நிறைய வந்து யோசிச்சுட்டு இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துல நமக்கு புரியும், சில நண்பர்களால நமக்கு ஏற்படுற துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், எல்லாருமே நம்மளோட நல்லா சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க. ஆனா ஒரு சில இடங்கள்ல வந்து நம்மளை விட்டு கொடுத்து பேசுவாங்க, நம்ம இல்லாத நேரம் நம்மளை பத்தி பேசுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள் சிலது நம்மளுக்கு அந்த விஷயம் தெரிய வரும்போது நம்ம யோசிப்போம், அடடா இந்த ஒரு விஷயத்துக்காகத்தான் நம்ம அம்மா அவ்வளவு விஷயம் சொல்லியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம வந்து யோசிப்போம்.
0: என் நெஞ்சில்

0: சொல்லுங்க,
1: நீங்க சொல்லுங்க.
0: நேயர்களின் கருத்து மேடை.
1: கருத்து மேடை.
2: நீங்க சொல்லுங்க நிகழ்ச்சியோட திருத்தம். இன்றைய நாளும் கூட ஒரு அருமையான தலைப்பின் கீழ நிறைய விஷயங்களை நாங்க பேசியிருந்தோம். நிறைய விஷயங்களை வந்து பகிர்ந்திருந்தோம். எங்களுடைய அன்பான சொந்தங்களும் வந்து தங்களுடைய பெற்றோர்கள் தனக்கு சொன்ன விஷயங்களை நிறையவே பகிர்ந்திருந்தாங்க. நானும் நிகழ்ச்சியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்துருச்சு. அதாவது இன்றைய நாள் வந்து இந்த தலைப்பு என்ன விஷயம் அப்படின்னு சொன்னா, அப்பா அம்மா அவங்க சொல்வது வந்து எப்பவுமே அந்த டைமே நமக்கு வந்து புரியாது, உடனே புரியாது. ஆனா வாழ்க்கை ஒரு நாள் அதையே நமக்கு ஒரு பாடமா கற்றுத்தரும் போது நிச்சயமா நம்ம அப்பா சொன்னதும் சரி, நம்ம அம்மா சொன்னதும் சரியான விஷயம் அப்படின்னு சொல்லி மனதை அமைதிப்படுத்துற அந்த நேரம் மனது வந்து ஒப்புக்கொள்ளும். ஆமா, நம்ம அப்பா அம்மா சொன்னது சரிதான் அப்படின்ற மாதிரி அந்த நேரம் நம்ம மனசுக்குள்ள இருந்து ஒரு சின்ன ஸ்மைல் ஒண்ணு வரும், சின்ன புன்னகை ஒண்ணு வரும். அந்த உணர்வு வந்து ரொம்ப பெருசு. நம்ம வாழ்க்கையில நம்ம அம்மா அப்பா இதைதான் நமக்கு சொல்லியிருக்காங்க, நமக்கு தான் அந்த நேரம் புரியல அப்படின்ற மாதிரியான ஒரு மன நிம்மதியோடு சேர்த்து ஒரு அமைதி வரும். அந்த அமைதி வந்து நம்ம பெற்றோர்கள் வந்து நமக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில வந்து சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டு இருக்க அது ஒரு ரீசனா இருக்கும். இன்னைக்கே உங்களுடைய அப்பா அம்மாக்கு கால் பண்ணுங்க, நீங்க சொல்லி கொடுத்த அந்த விஷயத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி, நீங்க சொன்ன அந்த விஷயம்னாலதான் இன்னைக்கு நான் என்னோட லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்கேன் அப்படின்ற அந்த விஷயத்த சொன்னீங்கன்னா அவங்களுமே ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. உங்களை மாதிரி ஒரு அப்பா அம்மா கிடைக்க நான் வந்து ரொம்பவுமே புண்ணியம் பண்ணிருக்கணும், கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்ற வார்த்தைகள்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லி பாருங்க. எப்பவுமே நீங்க இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நிறைய பேர் வந்து தங்களுடைய பேரண்ட்ஸ் கிட்ட மனம் விட்டு பேசுறது வந்து ரொம்பவுமே குறையான விஷயம். இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நீங்க பேசும்போது நம்மளுடைய பேரண்ட்ஸ்க்கும் வந்து அது வந்து ரொம்பவுமே சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்கும். அவங்களும் கூட மனம் வந்து ரொம்பவுமே நிம்மதி அடைவாங்கன்னு சொல்லிட்டு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகிறேன். நேர்கள் தொடர்ந்தும் வசந்தத்தின் இது நம்ம தியேட்டர் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கலாம். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்று செல்லும் நானும் உங்கள் அன்பின் ரூபகுமார் ஸ்ரீ ஸ்ரோபி. வணக்கம் என்று சொந்தங்களே.

0: சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: பல்கலைக்கழகங்களில் விசேட தேவையுடையோர் பிரிவின் கீழ் அனுமதி பெற்ற மாணவர்களுக்கு நிதியுதவி வழங்கும் திட்டத்தை ஜனாதிபதி நிதியம் ஆரம்பித்துள்ளது. குறித்த திட்டத்தின் கீழ் 370 மாணவர்களுக்கு தலா 1 லட்சம் ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட உள்ளது. இதற்கு முதற்கட்டமாக நேற்று அலரி மாளிகையில் நடைபெற்ற சரஸ்வி திரியோ அபிமான் 2026 நிகழ்வில் 236 மாணவர்களுக்கு இதற்கான காசோலைகள் வழங்கி வைக்கப்பட்டன. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவினால் விசேட தேவையுடையோர் என வகைப்படுத்தப்படும் பல்கலைக்கழகம் தெரிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இந்த உதவித்தொகை வழங்கப்படுகிறது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை இன்று சற்று வீழ்ச்சியை பதிவு செய்துள்ளது. இதன்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலை 4,108.44 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளது. இதேவேளை வெள்ளி ஒரு அவுன்ஸின் விலை 59.7 அமெரிக்க டாலர்களாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனத்தியாள செய்திகளை முற்பகல் 11 மணிக்கு எதிர்பார்க்கிறோம்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டை பாக்கு. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர்.

இது நம்ம தியேட்டர். இது வசந்தம் எஃப்எம்மின் நகைச்சுவை படைப்பாகும். முற்று முழுதும் நகைச்சுவைக்காக தயாரிக்கப்பட்ட இந்நிகழ்ச்சி யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கில் தயாரிக்கப்படவில்லை. இந்நிகழ்ச்சியில் இடம்பெறும் யாவும் கற்பனையே.

சுவை மன்னர்கள்.

0: நம்பிக்கையே வெக்கமாகி டெய்லி வாரே டெய்லி சொல்றியே அபிலாஷன்றமா, இன்னைக்குள்ளே ஒரு கேள்வி உண்டு. என்ன பண்ண, நல்லத்தான் ஸ்டார்ட் ஆகுது, இடையில போக்குள்ளதான் கேஷுவல் அப்செட் ஆகுது. என்ன பண்ண, கொண்டாடி பேத்திராப்புல கூட்டிட்டு போயிட்டு எல்லாரும் போயிட்டு எல்லாம் திருப்பி கேட்கிறானோ அபிலாஷன், சும்மா ஆள் வெளியே அபிலாஷன், சும்மா ஆள் வெளியே அபிலாஷன், என்ன செய்ய? நல்லதை பார்த்து சேர்ந்திருக்கணும், சேர்ந்த இடமும் சரியில்லை, இருக்கிற இடமும் சரியில்லை, போற இடமும் சரியில்லை, என்ன செய்யற அபிலாஷன்? தனக்குள்ளே உடம்பாதடா, முடிவேடு ஈக்கானே உனக்கு கூட்டாளிமா ஈக்கானுடி அரசமரமாய் நம்பிக்கை, நீ பாரு என்ன செய்யறது. அப்படித்தான் நினைச்சு ஸ்டார்ட் ஆகுது. கடைசியில சைக்கிள் கெப்ல சங்க ஊதிடுவான், நான் ரோட்ல, அவன் துபாயில, இனி விடப்படாய். இந்த முறையெல்லாம் கவனமா தெளிவா இருக்கு, இப்படியே சொல்லி கொண்டிரு அபிலாஷன், எனக்குள்ளே நான் பேசிடலாம். சிக்கலா தாயி,
1: என்ன வெயில் அப்பா, என்ன வெயில்! இது என்னவோ சொல்றாங்களே, நெல்லியோ லில்லியோ லல்லியோ, கடும் வெயில், கொளுத்தி எறியுதப்பா, குடையே எரிச்சிடும் போல இருக்கு. மனுஷன் வெளியில இறங்க முடியுதா, அப்படி வெயிலா இருக்கு. என்னப்பா இந்த வெயிலுகள், அதுக்குள்ள வந்து நிக்கிற
0: அண்ணன், அமெரிக்கால எல்லாம் சிக்னல் லைட் எல்லாம் உருவி இருக்கா,
1: உருவுதா
0: உருவி கொட்டு, ஆனா இங்க ஈக்கானுவல் அப்படி உருவானுமே இல்லையே நானா.
1: அது சரியடா, இனி ஒவ்வொரு இடங்களை பொறுத்து அது குவாலிட்டி இல்லாத சாமான்களை போடுறதானே, அப்ப உருகத்தான்
0: செய்யும். வெயில் இல்லையா,
1: சரி இப்ப நீ இந்த வெயிலுக்குள்ளால குடையும் இல்லாம வந்து சேர்ந்துருக்கானே இந்த வீட்டுக்குள்ள.
0: நாங்க டாருக்கு பாவம் செய்யல, ஒண்ணும் செய்யல, நம்பிக்கையோட வெளியே இறங்க.
1: என்ன மாதிரி, என்ன மாதிரியே நீ வாழ்ற, ஓ ஓ
0: என்ன செய்ய, தானுக்குள்ளே தான் செல்லிக் கொள்ள, வீட்டுலயே கேள, ஒரே பரபர, என்ன
1: செய்யணான,
0: வந்து செல்வே, நம்பிக்கையான கூட்டாளிக்கு செல்வே, அவன் உதவி செய்யறமாய் செஞ்சு கடைசி நேரத்தை டமாண்டு பாறங்கள்ல தூக்கி தலையில போடுறான்.
1: அபிலாஷன், நானா உனக்கு நிறைய தொழில்கள் வாய்ப்புகள் இருக்குது, இரவு வரைக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, ஆனா பொறுப்பா செய்யறதுக்கான அந்த நிலைமை உன்ன இல்லையடா.
0: எப்படி சொல்றீங்க?

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எனக்கு பொறுப்பு இல்லையா? உண்மைதான், பொறுப்பீங்கன்னா இப்படி மண்டையமா விட பின்னால சுத்தி இப்பேனா? அதுல வேற வேலைக்கா வெளிநாட்டுக்கு போவானமா? சுவரா கேம் உண்டு அமைக்கிற வேலையா தான் செல்லி இப்ப காலிலிருந்து அந்தி முறுக்கி வைக்காம். சரி பரவாயில்ல, சாப்பம் பாப்பா, அன்னைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும், சும்மாவா சென்னான். உடனே காலை சுத்தி சுத்தி சுத்தி பேத்துட்டு கேம் உண்டு அடிக்கணும். அபிலாசன் கவனமா பேசி கவனமா.
2: அபிலாசன்
1: நானா?
2: இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையடா.
1: ஓ, நான் நேற்று சனிக்கிழமை, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை
2: தானே. நிறைய புளிய ஏதாவது வாங்கணும்.
1: கறி வாங்கலாம், புளி என்ன வாங்கினா?
2: அதாவது கறியை சமைக்கிறேன்டா, புளி முக்கியமாடா.
1: ஓ இல்லையா, நான்
2: இப்ப நீ இந்த மச்சம் மாமிசம் சாப்பிடுவே தானே?
1: சாப்பிடுறேன் நானா.
2: சைவம் சாப்பிடுவே தானே?
1: எல்லாம் சும்மா கிடைக்கிற எல்லாம் சாப்பிடுறேன் நானா.
2: என்ன பிள்ளைங்கல
1: எல்லாம் சாப்பிடுறேன், அதுல என்னக்கு?
2: அப்ப இந்த மீன் வகையில நீ கூடுதலா என்னென்ன மீன்ல வாங்கி சாப்பிட்டுருப்ப?
1: அப்படி ரசிச்சு ருசிச்சு வாங்குற அளவுக்கு காசு இல்லை. காசுக்கு தகுந்த என்ன ஐக்கோ, நெத்திலில இருந்து சாலை வரைக்கும் வாங்குறேன் நானா.
2: இன்னும் சொல்றாங்களா, சாலை நெத்திலி விளம் இதெல்லாம் சொல்றாங்களா? சூறா திருக்க நிறைய கணவாரால் நண்டு
1: எல்லாம் எடுக்க வசதி இல்லையே நானா? எங்களுக்கு
2: என்ன பெரிய விலை இல்லையா? 3000 அப்படித்தானே சொல்றாங்க?
1: 3000 உங்களுக்கு சின்ன விலையா நானா?
2: ஒரு கிலோ ஆட்டிறைச்சி 4500 ரூபாய் சொல்றாங்க, கோழி இறைச்சி வந்து 950 900 சொல்றாங்க ஒவ்வொருத்தனும். அதாவது நாட்டுக்கோழி 2000 ரூபாய், இப்படி கல்மாலு 1500 ரூபாய் அரை கிலோ, கிலோ 3000 தான்.
1: இதெல்லாம் உங்களுக்கு சின்ன கணக்கு என்னன்னா?
2: என்னடா பரவாயில்ல, விலையில பரவாயில்ல.
1: என்னத்தை சொல்ல உங்களுக்கு, உங்களுக்கு என்ன கொடுத்தா தாரதம் சொத்தை எடுத்து அப்படித்தானே? உங்களுக்கு ஒரு பிரச்சனை வைக்காது. நீ எங்களுக்கு என்ன,
2: அவ்வளவு மீனும் ஃப்ரெஷ்ஷா இருக்குது, நாம காட்ட வேண்டியதான். அழகா நமக்கு தேவையான சைஸ்ல வெட்டி தருவாங்க, கொண்டு போய் வெளியே பார்க்க வேண்டியதுதான். இதுல என்ன இங்க குறை இருக்கு?
1: அதுதான் தலை பார்த்து வரும் நானா?
2: தலை பார்த்து வந்து கிட்டத்தட்ட 4500 ரூபாய் சொல்றாங்கல்ல. நல்ல நல்ல துண்டு நெஞ்சாங்கத்தையோட தருவாங்க.
1: நீங்க சாப்பிடுறியா நானா?
2: இது என்ன கதை இது? நான் சாப்பிடாத மீன் இருக்கு
1: என்ன? நாங்கன்னு ஒரே சாலை சாலை சாலை, இப்ப அதுவும் விலை நானா?
2: அது 1100 ரூபாய் 1000 ரூபாய் அப்படி சொல்றாங்களே.
1: அதான் நாங்க வச்சு ஓட்டு 2 நாளைக்கு நானா?
2: இல்ல அது நல்ல சாப்பாடு தானே, அது நல்ல விட்டமின் சியடா.
1: சியா நானா? அது மீனுக்கு தெரியாம இருக்குமையா?
2: அது தெரிஞ்சாயே உன்னிட்ட வந்தது.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: மீனுக்கும் ஏபிசிடின்னு வச்சிருக்கான். நல்ல நேரம் மீன் வந்து கடலுக்குள்ள இல்லாடி இவனும் உள்ள போந்துட்டு மீனுக்கு ஒரு கேம் ஒன்று அமைச்சிருப்பான். அவன் சாப்பிடுவான். அவனுக்கு என்ன, வந்தா பெதிரே போனா குதிரை, ஊரெல்லாம் மதுரை, நாங்க தெருவுலே. என்ன செய்யுது
2: அபிலாஷன்?
1: நானா?
2: இந்த மரக்கறி இருக்குதானே,
1: இருக்கி
2: மரக்கறி ஏதாவது நீ வளர்த்து அதுல அறுவடை ஏதாவது செய்தது ஞாபகங்கள்
1: இதுக்கு? நானா கடைசி இருந்த காணியை தானே நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்க. நம்ம
2: அது சரி, காணி கதைய விட காணிக்கல ஏதாவது உருப்படியா ஏதாவது விவசாயம் செய்தியா?
1: இல்லையே நானா, அது முன்ன செஞ்ச ஊர்ல இங்க போகல பச்சை கொச்சிக்கா இந்த கருவேப்பிலை அதுல எல்லாம் முன்ன செஞ்சு
2: கருவேப்பிலையா? இது என்ன புது கதையா
1: இருக்கு? கரப்பிஞ்சா கரப்பிஞ்சா
2: அது கருவேப்பிலை மரம். ஒரு மரத்தை வச்சா நிறைய இளவரி ஒடிச்சு ஒடிச்சு விக்கிறாங்க, அதை வளர்த்து பெரிய தோட்டம் வைக்கிறது இல்லையே. பீட்ரூட்ட வச்சியா, வெங்காயத்தை நட்டுனியா, மிளகா கண்டு வச்சியா, கத்தரிக்காய் வச்சியா, எவ்வளவு கோவா வச்சியா, பயத்தங்காய புடுங்கினியா, புடலங்காய கல்லு கட்டி தொங்க விட்டையா, எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுமா?
1: ஓ என்ன, எனக்கு தெரியாம நான் சும்மா கரப்பிஞ்ச மரம் இல்லையா வச்சிக்கான்.
2: அதுதானே இன்றைக்கு நீ இப்படி இருக்கிற இன்றைக்கு விவசாயி எவ்வளவு தூரம் முன்னேறான், இவ்வளவு விஷயங்களையும் வாய்க்காலையும் நிலங்களையும் வச்சு நீ முன்னுக்கு வராம இருக்கிறதுக்கு காரணம்னா உனக்கு காலுக்கு கீழே இடங்குற உனக்கு தெரியாது.
1: என்ன செய்ய, நம்பி நம்பி மோசம் போறதான வேலு?
2: அடே நீ ஏதாவது செய்தி நம்பி செய்யறதுக்கு?
1: நான் செய்ய நினைச்ச எனக்கு இல்லையா வச்சு செய்தா ஒரு கிளம்ப தெரியும்.
2: மீன் விஷயத்த கேட்டா அதை தெரியுது, ஆனா என்ன விஷயமா நடக்குதுன்னு தெரியாது. மரக்கறிய மூக்கு முட்டை தின்ற, ஆனா அது எங்க இருந்து வருது எப்படி செய்யறாங்கன்னு தெரியாது. என்ன உன்னை வச்சு செய்யலாம்னு நீயே சொல்லு பாப்போம்.
1: தெரியாது, நீங்க தான் நல்லா செஞ்சிட்டு என்ன தெரியுது பார்த்து செய்ய.
2: என்ன தினம் செய்த?
1: ஐயோ ஒன்னும் தெரியாமே பேசுறானே, ஐயோ அல்லகா பார்த்தா மனச தொட்டு சொல்லுகிறாரா, நெஞ்ச தொட்டு சொல்லுகிறாரா, அபிலாசத்துக்கு காரணத்துக்கு யார்?

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நான் நல்லவனா ஈக்க பக்கம் காலில இருந்து ஷாப்பிங் பேக் கொடுத்தான் கொழும்புக்கு வந்தான். இன்னைக்கு இந்த கையில ஷாப்பிங் பேக், இவன் கையில ஊடு கார் வீடு பங்களாண்டிகா. இதுக்கு பாடி நான் தான் கொஞ்சமாவது மனசாட்சி குத்துமா? குத்துறதுக்கு
2: தூரங்கள் கூட கூட மீன்
1: பழுதாகிறதன்மை பேசுவாங்க, காலையில் ஒருமாய் பேசுவாங்க தானே. அப்ப மீனுக்கும் அப்படி உண்டு,
2: ஈகத்தானே. அதான் மீன் பேசுறது இல்ல, விளங்குதா? பிடிக்கிறார்கள் தானே பேசுறது.
1: மீன் பேசாது,
2: இப்படியான விஷயங்கள் நடக்கும் தான் மீன் பேசாம விட்டது.
1: அறிவு நான் போட்டு கழுவணும் நானா?
2: வெளியில வந்துடுற அப்படி இல்லாட்டி கூட நீரொழும்புல ஒரு முடிவு ஒண்ணு வந்திருக்குமே, வந்து சேர்த்துட்டே நீ வெளியில
1: இருந்து
2: வந்துடுற அப்படியே கொடுத்து.
1: அல்ல அல்ல, கடவுள் எனக்கு துணை,
2: சரி உனக்கு துணைதான், ஆனா அந்த முக்கியமான நாள் நீ இல்லாம போனதுதான் கவலை.
1: என்ன முக்கியம் நானா?
2: இல்ல பொதுவா வந்து தெரியும் தானே இந்த 25
1: இருந்தாலும் இப்ப என்ன மாதிரி உண்டு பாக்க பிரச்சனை இல்லையோ.
2: வெளியே வந்துட்டே கடவுள் இருக்கிறான் அப்ப நீ ஏதோ வாழணுங்கிற அதை சொல்லி திரும்பி வந்துட்டே என்னத்தை சொல்றீங்க நானா அதாவது கன பிரச்சனைகள்ல நீ உள்வாங்கி உன்ன உள்ள அனுப்பி உள்ள அதுக்கு இடையில ஒரு விஷயத்தையும் செய்து அதுக்குள்ள போய் தொழில் வேண்டு பார்த்தா அதுல இருந்து வெளியில பிணைய கொடுத்து வந்து சேர்ந்ததானே.
1: நீங்க எப்படி ஒருத்தரை பார்த்து சாவரியாட்டு கேக்குறீங்க?

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: எப்படி மனுஷன் பாருங்க, 25 பேர் அப்படி கொண்டானோ கம்போடியால, அதுல நீ இருந்தா நீ சாவில்லாடப்பட்ட மனுஷனா இருக்கு.
2: ஒரு விஷயத்தை சொன்னா அதையே கேஜி கொண்டு நிப்பானப்பா, தப்பித்தேன்னா அப்புறம் அதை பத்தி கேஜி பிரயோசனம் இல்லையே. சரி, இப்ப என்ன செய்யறதா? இப்ப இருக்கிற காலத்தார இப்படியே வந்து நின்று கேஜி கொண்டு இருந்தா வேலை நடக்குமா? நான் ஏதாவது வேலை செய்யணும், நீயும் ஏதாவது வேலையை பார்க்கணும். இப்ப என்ன இப்ப முடிவோடு இருக்கிற?
1: நீங்க செய்யற வேலையில எனக்கு ஒரு வேலை தாங்க, நான் அதுல எனக்கு ஒரு வழி காட்டுங்க. இதைத்தான் 365 நானும் கேட்டு கொண்டிருக்கேன்.
2: சரி, எனக்கு கொஞ்சம் சளி, கொஞ்சம் நெஞ்சு தடிமலா இருக்குது. நான் இந்த ஆக்சிஜன் பிடிக்கிற மிஷினுக்கு போறேன். நீ வந்து பிடிக்கிறியா?
1: அதாவது ஒரு வேலையை கேட்டா உங்களோட ஆக்சிஜன் மிஷின் நான் பிடிக்கிற வேலையா?
2: இப்ப நான் கேக்குறத நீ செய்யணும்ன்ற?
1: அதாவது நீங்க சம்பாதிக்கிறீங்களோ காசு வருதானே?
2: வருமானம், வருமானம்.
1: வருமானத்துல எனக்கு ஒரு வருமானம் வாரமாய் இருக்குமா?
2: அது கொஞ்சம் கஷ்டமே என்று சொல்லி சொன்னாடாப்பா. நான் ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு விஷயங்களை செய்து விட்டுருக்கிறேன். அவர்கள் உழைச்சி எனக்கு கொஞ்சத்தை தராங்க, அள்ளி தராங்க, கிள்ளி தராங்க. அப்படி நீ ஏதாவது செய்தா தானே இடப்பா வரும். மரத்தை வச்சா தானேடா தென்னம்பிள்ள ஆச்சு தேங்காய் விழும். நீ மரமும் வைக்காம தேங்காய் வரமாட்டா எப்படி வரும்?
1: ஒருத்தனுக்கு
2: அட்வைஸ் பண்றது ஈஸி, இதேண்டாலும் வாயை திறந்து சொல்லலாம். ஆனா அவனுக்கு உதவி செய்யறேன்னு சொல்லி இருப்பாங்களா? செய்தாங்களா?
1: முட்டை போடுற கோழிக்கு தானே நான் வருத்தம் தெரியுமே.
2: அதனால நீ ஏன் விட போற?
1: ஒரு உதாரணம் தானே நானா?
2: அதுக்காக நீ யோசிக்காத, உன்னால 7 மணி கால முட்டுக்கால போட்டும் நின்று பார்க்கலாம். அந்த வழியும் இருக்குது.
1: முட்டுக்கால் போடுற வேலை என்னத்துக்கு? நான் அது
2: ஏன்னு சொல்ற, செய்த தப்புகளுக்கு கொஞ்சம் கொஞ்சமா மன்னிப்பு கேக்குறது.
1: நான் இங்க நானா செஞ்சவெல்லாம் நல்லா ஈக்கான் வேலை. நான் என்ன நானா பண்ணேன்?
2: இல்லையே, உனக்கு அறிவில்லாதான் நீ எல்லாம் செய்ய போற.
1: அதுக்கு
2: நான் அந்த அறிவைத்தா கடவுளேன்னு சொல்லி 1 மணி முட்டுக்கால நின்று மேல பார்த்தேன்.
1: அவர்கிட்ட கேட்டதுக்கு நாங்க சவுத் ஆப்பிரிக்கா மேனேஜர் கிட்ட கேட்டிருந்தேன், என்ன எங்கேயோ கொண்டு போயிட்டேன். உங்களோட பின்னுக்காகத்தான் நான் வந்தேன்.
2: மேனேஜரோட

மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம். பாதுகாப்பான பயணத்திற்கு

0: அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனடி தானே சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்கள். இப்போது விசிட ஆங்கிலத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.

0: தொன்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
1: நீர்கொழும்பு சிறைச்சாலையில் இடம்பெற்ற மோதலில் உயிரிழந்த சிறைச்சாலை அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு வழங்கப்பட்ட 5 லட்சம் ரூபாய் என்பது ஆரம்ப கட்ட கொடுப்பனவு மட்டுமே என சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. வழங்கப்பட்ட இந்த தொகை குறித்து முன்வைக்கப்படும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் சிறைச்சாலைகள் திணைக்களத்தின் ஊடக பேச்சாளர் ஏசி கஜநாயக்க இதனை தெரிவித்தார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்துள்ள அவர், உயிரிழந்த அதிகாரிகளின் குடும்பங்களுக்கு 20 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமான தொகையை வழங்குவதற்கு திணைக்களம் கவனம் செலுத்தியுள்ளதாக குறிப்பிட்டார்.
0: வசந்தம் எஃப்எம் வெளிநாட்டு செய்திகள்.
1: உலகளவில் புற்றுநோய் பாதிப்பு அபாயகரமாக அதிகரித்து வருவதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரிக்கை விடுத்துள்ளது. தற்பொழுது ஆண்டுக்கு சுமார் 20.6 மில்லியனாக இருக்கும் புற்றுநோயாளர்களின் எண்ணிக்கை 2050 ஆண்டளவில் 35 மில்லியனாக உயரும் என அந்நிறுவனம் தெரிவித்துள்ளது. இதய நோயாளர்களுக்கு அடுத்தபடியாக உலகில் அதிக உயிரிழப்புகளை ஏற்படுத்தும் நோயாக புற்றுநோய் உள்ளது. எமது அடுத்த மனுத்தியாள செய்திகளை பிற்பகல் 1 மணிக்கு எதிர்பாருங்கள்.
0: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மாபெரும் செல்வ புதையல் தேசிய

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: அபிலாஷன் விடப்படாது. நீரும் நெருப்பும் பானும் பறிப்பும் இந்த கேம் அமைக்கணும். இந்த சாவுனால எண்ணிக்கொண்டீகன் நான் போனா சும்மா அவுடுவேன். ஆவியா இல்லாட்டி பாவியா சரி வந்து இழுத்து போவேன். அதுக்கு முதல்ல கேம் உண்டு அமைக்கணும் அண்ணா. விருப்பம் இல்ல
2: இல்ல இல்ல, இது சமையல் இல்லையடா, இப்ப ஒரு சென்ற வருதுடா, அது அடிச்சா எப்படிதான் வாசனை மாதிரி இருக்கும். ஆனா அது கருவாப்பட்ட வாசம்.
1: எனக்கு இந்த ஆட்டு ஆட்டுக்கறி வாசம் விளங்கிதான் மூக்க.
2: அது கருவாப்பட்ட வாசம்டா.
1: வெளிய வருது அதுல நீ கோழிக்கு போடுறமா? எனக்கு கொஞ்சம் போடுறதுல உங்களுக்கு என்ன?
2: அது சரி, அது இப்ப எல்லாம் கோழி விளையாடி இப்ப கனகாலமாச்சு. சொல்லி இப்ப என்ன விளக்கமா இப்ப
1: சொல்லீங்களா? நானா
2: நான் இப்ப கண்டபடி சாப்பிடல. இப்ப
1: சாப்பிடு, உடம்பு சரியில்லை, வாங்க நான் உங்களுக்கு சப்போர்ட் ஒன்று தரேன்.
2: இல்ல இல்ல இல்ல, இப்ப கண்டபடி எல்லாம் இருக்கிறதெல்லாம் சாப்பிட்டுடாப்ப உடம்ப குறைக்கிறதுக்கு ஓடி திரியலாது. அதனால நான் இப்ப கண்ட்ரோல் பண்ணி தான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒரு நிமிஷத்துக்கு பத்து தரம் கடகரன்னு செய்ய பாப்போம்.
1: உங்ககிட்ட நல்லதுக்கு நான் செல்ல வந்தா நீங்க மறுபடி வைக்கப்பட்டு கேக்குறேன், ஏதாவது ஒரு தொழில் ஒன்று பார்த்து.
2: என்னென்று சொன்னால் அபிலாஷன், இப்ப வந்து இந்த கூட்டாளி மாதிரி நிறைய வேலை செய்யறாங்க. ஒவ்வொருத்தனுக்கு மடாப்ப இப்ப எனக்கு ஒருத்தன் காசு கேட்டிருந்தவன் விளங்குதா? என்ன உண்மையை சொல்றனே, நீரொழும்பு கதை
1: சொன்னே.
2: நீரொழும்புல போட் தான் அவன் ஓடுறதுக்கு கேட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட அஞ்சு போட்டுக்கு காசு கொடுத்துருக்கிறான். அப்ப அஞ்சு போட்டுக்கு காசு கொடுத்தா அதுல வேலைக்கு ஆளையும் வேணுமெண்டா போட்டு கொள்ளலாம்.
1: போட்டுக்கா?
2: ஓ விளங்குதா, வலையல் அந்த மிஷின் போட் எல்லாம் நான் தான் கொடுத்துருக்கிறேன்.
1: நீங்க
2: அதனால அதுல வாரம் இல்லாமே எனக்கு தான் வர வேணும். அவனுக்கு சம்பளம் நான் கொடுப்பேன்.
1: அதாவது அவங்களுக்கு காசு அவனுக்கு.
2: இப்ப நீ என்னத்துக்கு இப்ப இந்த விளத்தையும் துருவி துருவி கேக்குற? தேங்காய் உடத்துட்டு போக மாட்டேன்.
1: தெரிஞ்சுக்கொள்ள தான் உண்டாயிரு.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்ன மனுஷன் இவன், மீன் போட்டையும் வாங்கி அஞ்சு பேர் கொடுத்திருக்கேன், இவ்வளவு பக்கத்துல ராவ் பகல நாயகன், எனக்கு இத பத்தி ஒரு வார்த்தை தெரியாது. அப்ப கூட பாரு, ஒரு மீன் போட்ல இத்தனை போட்ல அபிலாஷனுக்கு வேலை கொடுக்கணும், மீன்கள் சரியா வருதா அப்படின்ற எண்ணம் இல்லையே. என்னை மீன் மாதிரி தோலை உரிக்கத்தான் பாக்குறான், விட மாட்டேன் உட மாட்டேன் இந்த முறை தான். செல்லக்குள்ளே தூரத்துல வாரா.
2: ஹலோ, ஓமாமாம், பரவாயில்லையா? சரி சரி சரி, 70-80 கிலோ கூட பட்டிருக்க. சரி சரி சரி சரி, ஓகே ஓகே ஓகே, அதான் பிரச்சனை இல்ல. அதான் உங்களுக்கு என்ன, அதை பத்தி யோசிக்காதீங்க, உங்களுக்கு தரவாட்டிய காசு எல்லாம் கிளீனா வந்து சேரும். நீங்க நீதியும் நியாயமா எந்த களவு போய் இல்லாம உங்களோட வேலையில பார்க்க வேண்டியதான். சரி சரி சரி சரி, ஓகே தம்பி, சரி சரி, அது லொழில இருந்தங்க. ஆமா ஆமா ஆமா, நன்றி நன்றி நன்றி. சொல்லு சொல்லு சொல்லு,
1: நீங்க பேசக்கொள்ள விளங்குது, என்னமா பெருசா செய்றீங்கன்னு விளங்குது.
2: அஞ்சு போட் வருதுடா, அள்ளி கொண்டது கொட்டுறாங்க, கடல்ல கிடக்கிறத கரையில கொண்டது கட்டுறாங்க, அவ்வளவுதான் நான் ஏத்துறேன் பேலிய உடங்கி, அவ்வளவும் தங்க பவுனடா, காசா காசா ஆறு பாக்குறான். இப்ப
1: இவ்வளவு உங்களோட உசிருக்கு உசிரா உண்டுக்கு உண்டா இருக்கிற, என்னைக்கு இவ்வளவு நடக்குதுன்னு தெரியாம இருந்திக்கே நானா?
2: இனி நீ அதை தெரிஞ்சு கொள்ள விரும்புற
1: முட்டாளி தானே நானா?
2: சரி, இப்ப உனக்கு வேணுமென்று சொல்ல சொன்னா அஞ்சரை மீன்லயே இல்லாட்டி ஏதாவது ரெண்டு துண்டு தாரன் சாப்பிடு.
1: சாப்பிடுறது இல்லடா, ஒரு நானும் உங்களை மாதிரி நீங்க அஞ்சு லொறிக்க, எனக்கு ஒரு லொறி.
2: என்னோட லொறியில் அஞ்சு போட் தாண்டா வாங்கி விட்டுக்கிறேன்.
1: எனக்கு அதுல ஒரு போட்ல பாதி.
2: உனக்கு ஒன்றும் வாங்கி தெரியலாத அபிலாஷன், ஆனா நீ ஒரு நியாயமான நேர்மையான ஆள் தான், உன்னையும் அனுப்புறதுல பிரச்சனை இல்லை. எனக்கு நடு போட்ல காலத்தால் மீன் பிடிக்கிறனா சும்மா விளையாட்டு விஜயம்
1: இல்லையே,
2: காலத்தால் அதாவது கிட்டத்தட்ட இங்க இருந்து 1 மணிக்கு வெளிக்கிட்டா தானடா மத்தியானத்துக்கு வரலாம்.
1: ஓ,
2: கடுமையான வேலை திட்டமடா.
1: சரி, நான் அதுக்கு இப்ப என்ன அனுப்பிடுறதுல உங்களுக்கு
2: நீந்த தெரியுமா?
1: இல்லையே நானா.
2: அப்ப நீ கட்டாயம் போக வேண்டியா.
1: என்னத்துக்கு?
2: அதாவது இந்த மீன் பிடிக்கிற இடத்துக்கு கட்டாயம் போக வேண்டியா. ஏனண்டா, கரைக்கு எப்படியாவது வந்து சேரணும் சொல்லி கடைசி வரைக்கும் பை பண்ணுவீ, இடைக்குள்ள போட்டு விட்டு வர
1: மாட்டேன். நீந்தி வந்தாலும் பரவாயில்ல, உண்ட போட்டை இழுத்து கொண்டு வான்னு தான் சொல்றான் கடவுளே. உனக்கு கண்ணீக்கா கடவுளே? என்ன நானா இப்படி
2: என்ன விளங்கல?
1: நீந்த தெரியாத எனக்கு போட்டை இழுத்து கொண்டு வர சொல்றீங்களே? நான்
2: கடைசி வரைக்கும் நீ போட்டுக்குள்ளே இருந்து கரை ஒதுங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா?
1: இருக்கு.
2: அந்த ஒரு நிலப்பாட்டுல உனக்கு நான் நம்பிக்கையான ஒரு ஆளா உன்ன அதுக்குள்ள அனுப்பணும்னு விரும்புறேன் இல்லையா?
1: விரும்புறீங்க.
2: நீ கேக்குற
1: என்ன கடைசியா ஒன்று கேக்குற, கோச்சு கொள்ளவானா?
2: சொல்லு.
1: கடைசியில நானா போட்டு நானும் ரெண்டு பக்கத்தையும் இழுப்பாடுறோம். நீங்க போட்டை வெளியெடுப்பீங்களா என்ன வெளியெடுப்பீங்களா? நான்
2: போட்டை எடுக்கல, நீ வந்து சேருவதான் உள்ள.
1: ஓ, மனுஷனா தெய்வமாய் வாழ்.

0: இது நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: நாங்க சின்ன வயசுல இருந்து கரையில பாக்கல, போட் வருது போகுது இப்படி எல்லாம் இவ்வளவு விஷயம் இருக்கின்றது இப்பதான் எனக்கு விளங்குச்சு. கப்பல் மாதிரி ஊடு, என்ன மாதிரி வசதி ஆகிக்கானது, மீனை வித்து வித்து வித்து முதலாளி ஆவிக்கான இந்த மீனை வித்து. நான் இவனோட பேசின காலில் ரோட்ல நின்று தூண்டில் போட்டிருந்தா ரெண்டு மீன் வந்தியும். அவனை கடைசி வரைக்கும் இவன் செல்லையே. ஆறு போட்டுக்கு சொந்தக்கார், சின்ன வீடு மூணு, பெரிய வீடு நாலு, பெரிய பங்களா. அப்போ இத்தனையும் எப்படி சின்ன மீனை வச்சு தானே கேமா அமைச்சி கான்னு அவசரத்து கூட எங்களுக்கு ஒரு வார்த்தை மீன் வச்சு செல்லையில தானே. ஆறு கப்பல் தானே, ஆறு போட் தானே, அபிலாஷனும் ஒரு போட்டை எடுத்து கேம அடிக்க இல்லண்டி சென்னா நான் அபிலாஷன் இல்ல பில்லா. என்னை கடலுக்கு அனுப்பி நீங்க கரையிலையா, உங்களே சுற்றுலாக்கு கடல்ல கூட்டி போயிட்டு தள்ளி விட்டு போட்டோட நான் திரும்பி வரணும். ஆபத்துக்கு பாவம் இல்லன்னு சும்மாவும் சொல்லிக்கார் கடவுள், ஆபத்தே ஒரு பயன்படுத்திக் கொள்ளணும் பாப்பா. டெய்லி பாக்குறேன் மீனவர் எல்லாம் வளமமாதி அந்த சாரமும் ஜெல் போட்ட பனியனோட குடிச்ச வீட்டிலேயே இவனு கரையில இருந்து இவ்வளவு பெரிய வீடு கட்டி நகை போட்டு இருக்கான. எப்படி மக்கள் இவனுக்கு நம்பி இவருக்கு கொண்டாந்து மீன் எல்லாம் இவருக்கு கொடுக்க, இவன் வித்து சம்பாரிச்சு இவனுக்கு சம்பளத்தை கொடுக்குறது என்ன செய்ய, இவனுக்கு மனசாட்சியில் இவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்த நாங்க இன்னி செல்லி ஒரு போட்டா கொடுத்து மீனவர்களை நீங்க உழைங்கன்னு சென்னானா செல்ல இல்ல. அப்ப இவனுக்கு எல்லாம் சம்பாதிக்கிற நோக்கம் தான் மீனவர் இன்ன தர மேல் பிறக்க வைத்தான் எங்களை அப்படின்னு சும்மா பாடி வச்சிருக்கார். வந்து கவனி போனா கூட்டப்பட்டாய் அபிலாஷன் ஒரு கேம் உண்டு அமைக்கணும். மண்டே கல்வி எப்படியாவது நீ ஒரு முதலாளி ஆகணும்.
2: அபிலாஷன்
1: நானா
2: என்ன உனக்கு ஹேஜு
1: கொண்டிருக்கிறேன்
2: பிஸியான நேரம்
1: டவுட்
2: கருவாடு உப்புல காய வைக்க வேண்டிய நேரத்துல நீ நின்று ஏதோ அழுத்தி கொண்டிருக்கிறாய்.
1: இல்ல நான் இப்ப நான் ஒரு நாள் இப்ப உங்களை காண்ற நேரம் எல்லாம் பசுந்தா உடுத்து வெள்ள சேட்டு உடுத்து அப்படி நல்லா இருக்கீங்க.
2: ஓ நல்லதான் இருக்க வேணும்.
1: ஆனா
2: மனம் போல் வாழ்க்கை.
1: ஓ நீங்க அது மீன் பிசினஸ் தானே.
2: இப்ப என்னதுக்கு மீன் பிசினஸ் எடுத்து சொல்றேன், என்னன்னாலும் ஒரு பிசினஸ் தானோ.
1: அப்ப அந்த மீனவர் மட்டும் என்ன டெய்லி அப்படியே என்ன காரணமா
2: அவன் பிரச்சனை?
1: என்ன பிரச்சனை?
2: அதான் அவன் பிரச்சனை, இது ஏன் பிரச்சனை? உண்ட பிரச்சனை உனக்கே, ஏன் பிரச்சனை எனக்கு?
1: இப்ப அவங்க மீனை பிடிக்க வந்து உங்களுக்கு தானே
2: நீ பிடிக்க போறேன் எப்படி இப்போ
1: பேசிவிட மாட்டானே.
2: என்ன
1: அந்த மீனை கொண்டாந்து உங்களுக்கு தானே நான் கொடுக்குறேன்.
2: ஓ மீனை கொண்டாந்து என்ன கொடுக்காம என்ன உனக்கு அவனது கொடுக்குமாங்க?
1: இல்ல நான் உங்களுக்கு
2: அவனுக்கு தானே உனது கொடுக்கணும்.
1: அவன் தான் கொடுக்கணும் அவனுக்கு. நீங்க என்ன
2: கொடுக்குறீங்க? படிச்சவன் தானே பரிச்சு எழுத வேணும்.
1: அதே
2: மாதிரி எல்லாத்தையும் கொடுத்தவனே தான் உனது கொடுக்கணும்
1: மீன. நான் இங்க தட்டுவோம். நான் எனக்கும் அந்த ஒரு போட்ல ஏதாவது ஒரு பங்கு ஈக்குமா? நான் 34 வருஷம் உங்களோட ஈக்கேன்.
2: கொஞ்சம் இன்ஜினுக்கு தண்ணி எட்டு தினக்கும் தள்ளி விடணும். போ தள்ளி விடு போட்ல.
1: என்ன கதைன்னு பாருங்க, இன்ஜின்ல தண்ணி இல்லாட்டி என்ன கூட தள்ள சொல்றான். என்னைய முதலாளியாக விட்டுமா? நானா நான் உங்களோட கூட்டாளி தன்மையை கேட்கிறேன்.
3: இந்த கூட்டாளி தன்மை அது இருக்கட்டும். ஆக்களுக்கு முன்னுக்கு கதைக்க கவனமா கதைக்க முடியும். உண்ட வாயம் இந்த வாயம் ஆக்கள் பாக்குறாங்க. அதனால அவனவன் அவனவன் தொழில நிம்மதியா தானே செய்கிறான். அவனுக்கு மண்டையை திறக்கிற மாதிரி நீ கதை சொல்ல வேண்டிய தேவை இங்க யாருக்கும் கிடையாது.
1: நாங்க வந்து அப்படின்னு இல்ல. நானா
2: நீ வந்து சும்மா நாலு கருத்தை சொல்லி நாலு பேரை மயக்கலாம்னு நினைச்சு இதுல கதை பேசப்படாது. அவனவன் கிளீனா வேலையை செய்கிறான்.
4: எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின பிரச்சனை? நீ பொருளை விட்டது தெரிஞ்சுட்டாக உனக்கு தான்டா அர்ச்சன.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது.
1: என்னத்தான் பில்லாக்கு நாங்க குறை சொன்னாலும் அந்த மனசுல எங்கேயோ ஒரு இடத்துல இறக்கம் ஈக்கத்தானே செய்யும். ஈக்கி எனக்கு சென்னா உனக்கு நல்ல ஒரு செய்தி செல்லுன்னு பாண்டு சென்னான், அதில் எனக்கு விளங்குது. இவர் நான் பட்ட கஷ்டம்லாம் எனக்கு ஏதோ ஒரு வழிகாட்ட போறான்றது எனக்கு விளங்குது. அல்லஹா பார்த்த வழி காட்டுறானோ இல்லையோ, நீ வழிய வெட்டி கொள்ளும்.
2: வீடு போன்றது ஒவ்வொரு தினக்கும், ஆனா நான் உழைச்சது காணும். நான் நல்லாதான் இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கிறேன். வையத்தில் வாழ்வாங்க வாழ வேணும் என்றதான் ஒவ்வொருத்தரையும் நான் வாழ்த்துறேன்.
1: வையத்தை வாங்குங்க போறவனா அபிலாஷன் வர சொன்னீங்க. என்னமோ இது
2: என்னென்று சொன்னால் அபிலாஷன், நான் ஒரு முடிவு ஒன்று எடுத்திருக்கிறேன்.
1: என்னன்னா,
2: இவ்வளவு நாளும் எனக்கு நீ நாயா
1: உழைச்சிருக்கேன். நாய்
2: விளங்குதா? அதனால நான் உன்னை கவனிக்க வேண்டிய நாளா இந்த நாளை நான் தெரிவு செய்திருக்கிறேன்.
1: ஐயோ என்ன நான் செல்லு,
2: என்கிட்ட இருக்கிற 6 மூட்டையும் நான் உனக்கு தார்.
1: நானா
2: ஏன் என்று சொல்லி சொன்னா, இதுக்கு மேல எனக்கு இந்த வெயில் குளிக்கவும் மேலாது, எனக்கு அங்க வரவும் மேலாது, இதுக்கு மேல எனக்கு இருக்கிறதெல்லாம் அனுபவிக்கிறதுக்கான டைமே போதாது. இருக்கிறத வச்சு சிறப்புடன் வாழணும்னு நான் நினைக்கிறேன். அதனால அபிலாஷன், இதுக்கு மேல எந்த கதையும் கதைக்காம நீ இந்த 6 போட்டையும் பொறுப்பேத்து, அதுல இருக்கிற தொழிலாளியையும் பொறுப்பேத்து, நீ வாழ்க வளமுடன் வாழ்.
1: ஒரு போட்டு ஆசைப்பட்டு 6 போட்டையும் கொடுத்து நீ கேட்க போறீங்க.
2: இந்த பாட்டுல சிவனேன்னு ஒதுங்கி இருக்க போறனடா.
1: எனக்கு 6 போட்டு வேணாலும்,
2: 6 போட்டு உனக்கு தான் அதுல வந்து இவ்வளவு நாளும் தெரிஞ்சு செயல்பட்ட தொழிலாளி உனக்குத்தான், அதுல வர வருமானங்களும் உனக்குத்தான், எல்லாம் உனக்குத்தான். இன்னைக்கு இண்டையில இருந்து இந்த 6 போட்டுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை. இது இவ்வளவும் அபிலாஷனுக்குத்தான்.

அந்த போட்ல அபுலாசன் கூட பேரை கொத்தி வச்சிருக்காரு. தாருக்கு இந்த மனசு வரும். கடவுள் இருக்கிறான், இன்னும் உயிரோட இருக்கிறான். ஐதா நாட்டுல மழை பெய்யுது, அவட்ட போட்டு ஒன்று எடுத்து பாக்கெட்ல வச்சு கொள்ளோடு. ஒரு பழமொழி சொல்வாங்க, குடுக்கிற தெய்வம் கூரை பிச்சு குடுப்பாடு. இது கடலை தோண்டி கொண்டு வெளியே வந்தீங்க. சரி பரவாயில்ல, கொடுத்துட்டான். இனி நான் கடலுக்கு மீன் பிடிக்க போறேன். இல்ல, வெளியே இருந்து மீனவர்களை அனுப்பி மீனை பிடிக்குவான். இவன் எப்படி வந்தாலும் அத்தியாயமாய் நானும் வெளியே இருந்து ஒரு முதலாளியா அபுல் ஹாசன் மீன் வியாபார தொழில் அதிபர் அப்படின்னு சொல்லி இருக்க போறேன். கொடுத்த 6 கப்பல் 60 கப்பல் ஆக்கி அபுல் ஹாசன் இனிமே நீர் கொழும்பு மீனவ சங்கத்தின் தலைவர் அபுல் ஹாசன்.

0: நம்ம தியேட்டர் தொடர்கிறது. இல்ல இதை விட பெரிய கும்பலம் இருக்குது. இப்ப ஆறு போட் தான் சிக்கி இருக்குது. இந்த ஆறு போட் சொந்தக்காரர் தான் நான் பார்க்க போயிட்டு இருக்கிறேன். இவரை வச்சுதான் இவரை கொடுக்கற குடல வரணும் எல்லா விஷயம் வெளியே. அவரை தான் சந்திக்க போய்கொண்டிருக்கேன். கொஞ்சம் பண்ணுங்க. ஆ சரி சரி, ஆ முன்னதான் நிக்கிறார். கொஞ்சம் இருங்க, போயிட்டு கதையை கொடுக்குறாரு. ஆ அண்ணன் எப்படி இருக்கிறீங்க?
1: வணக்கம். உங்களை பார்த்தா ஃபைவ் ஸ்டார் முதலாளி, ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல் முதலாளி விளங்குது. உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு இப்ப மீன்மல் டிமாண்ட். மீன்மல் இல்ல சார்.
0: உங்களோட போட் எல்லாம் எங்க?
1: கடலுக்கு
0: போகல,
1: நான் போறேன். அனுப்பி பொடி மார கொண்டு வர முதலாளி போடா கடலுக்கு.
0: கடல இருந்து சரி
1: சரி.
0: உங்க பேர் என்ன?
1: ஐயோ நான் வெளியே செல்ல விருப்பம் இல்ல. எல்லாம் டான்சலுக்கு ஃபைல் தூக்கி கொண்டு
0: வர.
1: என்ன
0: செய்யறீங்க? போதை பொருள் கடத்துறீங்க. இவ்வளவு நாள் இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு.
1: நீங்க இன்ட்ரெஸ்ட் மாறி வந்தீங்க.

0: ஒரே ஒரு மனுஷன், அந்த மனுஷன் தான் சொன்னது. ஆமா,
1: அவர் என்ன,
0: அவர் தான் சொன்னாரு போதை பொருள் கடத்துறதுனா எல்லாத்தையும் கெடுக்கிறது.
1: ஆண்டு ஒரு முறை கேளுங்க, தேவையில்ல ஒரு கோலோட்டு, ஒரு கோலோட்டு. ஹலோ, கும்பலா மாதிரி கலக்கி வந்து கருவாடா காஞ்சினி தொங்கோடு ஆசமா போவ.

60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு நோலீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பொதியில் காணப்படும் பிரைடெக்ஸ் நோலீக் ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோலீக் பூசினால் நோலீக் தான்.

0: கொலஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத்த இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்த நாட்டிற்கே செல்வம்.
1: வசந்தத்தின் சொந்தங்கள் எல்லோருக்கும் சந்தோஷமான இனிமையான மதியப்பொழுது வணக்கம். தொடர்ந்தும் என் சுவாச காற்றே நிகழ்ச்சியோடு மாலை 3 மணி வரைக்கும் நேரம் 12 மணி 1 நிமிடம்.

ஆசை திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் நிகழ்ச்சி இளைஞருக்கு சென்றது. நேரம் 12:08 ஆகின்றது. இன்ஸ்வாசக்காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக நீங்களும் சந்தோஷமாக நினைந்து கொள்ளலாம். அருமையான பாடல்களில் தொடர்ந்தும் மனதை வருட தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக நிகழ்ச்சிக்கு நீங்களும் ஏற்படுத்துங்கள். பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள 0121 அல்லது 0121 நீங்களும் கால் பண்ணுங்க. இதே போல பேஸ்புக் பக்கமாகவும் நீங்க இணைந்து கொள்ளலாம்.

லவ் பேர்ட்ஸ் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியோடு வசந்தத்தின் சுவாச காற்று நிகழ்ச்சியின் வாயிலாக. நேரம் 12:15 இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். சரி, ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருங்க, உங்களுக்காக அருமையான பாடல் வரும். அடுத்தும் நாங்கள் நிகழ்ச்சியில் கேட்க போறது விடுகதை திரைப்படத்துக்காக இடம்பெற்ற சுப்ரண காதல் பாடல்.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைட்டெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
2: தோற்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசை ஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்

இசை புயல் ஏஆர் ரஹ்மான் இசையில் ஜென்டில்மேன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் விஸ்வத்தினின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக ஒலித்து ஓய்ந்திருக்கின்றது. நேரம் 12:26. இந்த நேரம் எங்களோடு வந்து பேஸ்புக் பக்கமாகவும் மரளமான சொந்தங்கள் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. இணைத்துக் கொள்ளலாம். எங்களோட வந்து சரவணன் இணைந்திருக்கிறாரு ராகலையிலிருந்து. நிகழ்ச்சி ரொம்ப சூப்பரா, நானும் கேட்டுருக்கிறேன். பாடல்கள் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. உறவுகள் எல்லோருக்காகவும் ஒரு அருமையான பாடல் அடுத்தும் தாங்க அப்படின்னு சொல்லி அவரும் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். அதே நேரத்தில் எங்களோட வந்து தேவா இணைந்திருக்கிறாங்க. அவங்களும் வந்து நிகம் புலர்த்து நிகழ்ச்சி கேட்டுருக்கிறதா சொல்லி இருக்கிறாங்க. அப்படியே நாங்க தமிழ்நாடு பக்கம் போயிட்டு வரலாம். மதுரையிலிருந்து சண்முக சுந்தரம் உறவுகளுக்காக ஒரு அருமையான பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறார். அதே போல தாசன் கிருதி இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. அவர் 4 இருந்து. அதே போல ராமலிங்கம் சரவணன் இணைந்திருக்கிறார். அவரும் தமிழ்நாடுலிருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கிறதா சொல்லி இருக்கிறார். நசூர் இணைந்திருக்கிறார் கென்னியாலிருந்து. அதே போல கொழும்பு 14 மூந்தாஸ் இணைந்திருக்கிறாங்க சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டு. அதே போல ஆரையம்பதியிலிருந்து இதயரத்தினம் இணைந்திருக்கிறார் சொந்தங்களுக்காக. வசனத்தினேன் சுவாச காற்றை நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தாங்கன்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. எல்லோருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் தயாராக இருக்கு. ரொம்ப நன்றி.

0: நான் இருந்தால் திருப்பதி காகட பெற்ற ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் 12:33. வணக்கம். சரி, ஓகே. தொடர்ச்சியாக சந்தைகளை நீங்களும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளலாம். அழைப்பு ஏற்படுத்துங்கள். 01-2-1-1 கால் பண்ணுங்க. வணக்கம். வணக்கம். யார் இது? எப்படி இருக்கீங்க சிவபாலன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நானும் நல்லா இருக்கேன். உங்களை மாதிரி பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க?
1: ரொம்ப நன்றி.
0: நன்றி. தொடர்ச்சியாக சந்தோஷமாக இணைந்திருப்போம். வசந்தத்தின் என் சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே
1: வசந்தத்தின் இன்றைய ஸ்டார் ஆஃப் தி டே சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: ஒரு அருமையான பாடலை தொடர்ந்து சந்தோஷமாக வசந்தத்தில் இணைந்திருக்கிறோம். மின்சுவாச காற்றை நிகழ்ச்சியோடு இந்த நேரம் அழைப்பில் வணக்கம். வணக்கம் வணக்கம். யார் இது? நவரத்னம். நல்லா இருக்கீங்களா? ஓகே, அப்புறம் சொல்லுங்க நவரத்னம், அதையும்
2: சாப்பிட்டீங்களா?
1: அப்படியா, சரி சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, இன்று நாள் பொழுது விடுமுறை எப்படி போகுது உங்களுக்கு? வசந்தத்தோட தொடர்ந்து வசந்தத்தோடய இணைந்துருங்க, சரியா? சரி, அடுத்த பாடல் யாருக்காக? சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி,
2: நன்றி.
1: ஒலிக வருகின்றது பாடல், இது காதல் கோட்டை திரைப்படத்திற்காக.

0: சத்யால சீடுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: வத்தலை பகுதியில் 1 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப்பொருள் மற்றும் ஹெரோயினுடன் பெண் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகத்துக்கு கிடைத்த ரகசிய தகவல் ஒன்றை அடுத்து மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் பொழுதே சந்தேக நபரான பெண் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இதன்பொழுது குறித்த பெண்ணிடமிருந்து 1 கிலோகிராம், 140 கிராம் ஐஸ் போதைப்பொருளும், 538 ஹெரோயினும் கைப்பற்றப்பட்டுள்ளன. கைது செய்யப்பட்டவர் மட்டக்குழி பகுதியைச் சேர்ந்த 36 வயதுடைய பெண் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். இச்சம்பவம் தொடர்பில் போலீஸ் போதைப்பொருள் தடுப்பு பணியகம் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு
2: வருகிறது.
3: மத்திய கிழக்கில் பதற்றத்தை மேலும் தீவிரப்படுத்தும் வகையில் ஐக்கிய அரபு ராஜ்யம் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியுள்ளது. இருப்பினும் அந்த ட்ரோன்கள் மற்றும் ஏவுகணைகளை ஐக்கிய அரபு ராஜ்யம் இடைமறித்து சுற்று வீழ்த்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதற்கிடையில் நிலவி வரும் அசாதாரண சூழலுக்கு காரணமாக கட்டார் மற்றும் பஹ்ரைன் நாடுகள் தங்களின் பாதுகாப்பு

0: அறிவுறுத்தியுள்ளதுடன் பொதுமக்களை பாதுகாப்பான இடங்களில் தங்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. இந்த தாக்குதல்கள் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்கா தளங்களை இலக்காக கொண்டே நடத்தப்படுகின்றன. எமது அடுத்த மனித்தியால செய்திகளை பிற்பகல் 2 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
2: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதி சீர்திருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை.

வசந்தம் எஃப்எம் நேரில் இப்போது 1:10 இனிமையான பாடல் ஒன்று கேட்டு வந்திருக்கிறோம். இந்த மனத்தீரத்தின் முதல் பாடலாக கண்ணெதிரே தோன்றினால் திரைப்படத்திற்காக. இதே போல இந்த மனத்தீரத்திலையும் அடுத்த மனத்தீரத்திலையும் சூப்பரான பாடல்கள் இன்சுவாசு காற்றி நிகழ்ச்சி அலங்கரிக்க தயாராக சொந்தங்களே, நீங்களும் அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112 1005 அல்லது 0112 1005 111 தொடர்ச்சியாக வசந்தத்தின் பேஸ்புக் பக்கமாகவும் நீங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக உற்சாகமாக இணைந்து கொள்ளலாம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொண்டு நிகழ்ச்சியில் அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இதோ.

0: டும் டும் டும் திரைப்படத்துக்காக நடைபெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் வசதியின் சுவாச காட்சியை நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 1:15. இந்த நேரம் வணக்கம். அருள்மொழி வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? நானும் நல்லா இருக்கிறேன். அப்புறம் சொல்லுங்க அருள்மொழி, பாடல் தெரிவுகள் எல்லாம் பிடிச்சிருக்கா? என்று
1: எல்லாம் பிடிச்சிருக்கு, எல்லா பாடம் பிடிச்சிருக்கு.
0: ஓகே, மதியம் சாப்பிட்டீங்களா? அருள்மொழி, அப்புறம் சொல்லுங்க அடுத்த ஒரு அருமையான பாடலியா இருக்காங்க.
1: இந்த பாடுதாங்க,
0: சரி அந்த பாடல் தர்றேன், நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, சரியா?
1: சரியா,
0: சரி. ரொம்ப ரொம்ப நன்றி அருள்மொழி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.

0: வசந்தம் வாழ்வின் நிதர்சனம். திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம் வாழ்வின் நிதர்சனம் அனுசரணை.
1: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால் ஒரு வகையான பாராசிட்டமால்.
2: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸில் இருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிக்ரோசிங்.
3: தூங்கும் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல்விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம் one that you want to listen to.

0: சதி லீலாவதி திரைப்படத்துக்காக பெற்ற அருமையான பாடல் வசந்ததினின் சுவாசிக்காற்றில் நிகழ்ச்சியில் ஒழித்து ஓய்ந்தது. நேரம் இப்போது 1:28. வணக்கம். மொஹிதீன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மொஹிதீன்?
1: நல்லா இருக்கேன், சூப்பராக. நீங்க எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: பாடல் எல்லாம் சூப்பர் சூப்பர்.
0: சரி, ஓகே. அப்புறம் சொல்லுங்க, லைஃப் எல்லாம் அப்படி போகுது? சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க? அடுத்த பாடல் யாருக்காக?
1: முஹாயிதீன்
0: சரி, எல்லோருக்காகவும் பாடல் கேட்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து ஒலிக்க வருகின்றது இசை புயலின் இசையில் ரட்சகன் திரைப்படத்துக்காக இடம்பெற்ற ஒரு அருமையான பாடல்.

0: ஹீரோ திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான காதல் பாடல் விஸ்வத்தினின் சுவாச காட்சி நிகழ்ச்சியில் ஒழித்து வந்திருக்கின்றது. நேரம் 1:42. வணக்கம். சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க? கௌரி. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கும். சாப்பிட்டீங்களா? அப்படியா? சரி, அப்புறம் சொல்லுங்க, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு எங்கேயும் போகலையா? என்று சரி, எங்கேயும் போகலையா? வெளியில சொந்தங்கள்
1: வீட்டுக்கு?
0: சரி, சவுண்ட கொஞ்சம் குறைக்கலாம். சரியா?
1: சரிங்க்கா.
0: பாடல் எல்லாம் பிடிச்சிருக்கா கௌரி? சரி, தொடர்ந்து வசனத்தோடு இணைந்திருங்க. அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம் கௌரி? பாடல் கேட்கலாம். நன்றி. நிகழ்ச்சியில் அடுத்து நாங்க கேட்க போறது இந்த மனதிலத்தின் ஸ்டார் ஆஃப் திரைப்பாடல். இன்றைய ஸ்டார் பாடலாசிரியர் நா. முத்துக்குமார்.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: மோட்டார் சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்து விடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: டேக் கேர், பாதுகாப்பான பயணத்திற்கு.

அழகான பாடல்களோடு சந்தோஷமாக இணைந்திருக்கிறோம். உங்கள் சொந்த பஸ்னத்தின் என்ஸ்வாச காற்றே நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக நிகழ்ச்சியோடு சந்தோஷமாக 3 மணி வரைக்கும் நீங்களும் இணைந்திருக்கலாம். நேரப்பிப்போது 2 மணி.

0: வாழ்த்தியான செய்திகளுக்கு அனுசரணை வழங்குவது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
2: வடக்கு கிழக்கு உள்ளிட்ட நாட்டின் 6 மாவட்டங்களுக்கு அதிக வெப்பம் தொடர்பில் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதன்படி முல்லைத்தீவு, வவுனியா, திருகோணமலை, மட்டக்களப்பு, அம்பாறை மற்றும் மொனராகலை ஆகிய மாவட்டங்களின் சில பகுதிகளில் இன்று மனித உடலால் உணரப்படும் வெப்பநிலை எச்சரிக்கை மட்டத்தை எட்டக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. இந்நிலையில் இன்றைய தினம் பொதுமக்கள் அவதானத்துடன் செயல்படுமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். கட்டாரின் முன்னாள் மன்னர் அமீர் ஷேக் ஹமத் பின் கலீஃபா அல் அல்தானி தனது 74வது வயதில் காலமானதாக அந்நாட்டு அரச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அவரது மறைவால் கட்டார் நாடு பெரும் இழப்பை சந்தித்துள்ளதாகவும், அவரது ஆன்மாவுக்கு இறைவன் அருள் புரிய வேண்டும் எனவும் அமீர் திவான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஷேக் அஹமத் பின் கலீஃபா அல் தானி 1995 முதல் 2013 வரையில் கட்டாரின் அமீராக பதவி வகித்ததுடன் நாட்டின் நவீன வளர்ச்சியின் முக்கிய பங்காற்றியவர் என்பது குறிப்பிடத்தக்கது. எமது அடுத்த மனுத்தியல செய்திகளை மாலை 3 மணிக்கு எதிர்பாருங்கள்.
1: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது. 8 கோடி தனநிதானை சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகுங்க. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல், தேசிய லத்தர் சபை.
3: நிமிர்ந்த நடை

0: எல்லாம் திரைப்படத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடலோடு சந்தோஷமாக இந்த மனதிலத்தை ஆரம்பித்திருக்கின்றோம். வசந்தத்தின் என் சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம். 3 மணி வரை இனிமையான பாடல்கள் தொடர்ந்து நிகழ்ச்சியில தயாரா இருக்கு. வணக்கம்
1: அன்பான வணக்கம் அனிதா,
0: எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஆமா, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்களா? அப்படியே டைம் போயிருச்சு. சரி, ஓகே. அனிஃபா சாப்பிட்டீங்களா? என்ன பாடல்?
1: முடிந்த நிலையை பொருத்த மறந்தால் சுடிதாரே.
0: காதல் சுகமான இந்த திரைப்படத்துல
1: அடி சுகமா சுகமா சுடிதார் என்று.
0: சரி, ஏன் இந்த பாடல் பிடிக்குன்னு
1: சொல்லுங்க. நீ பொருத்தமான பாடல் நினைக்கிறேன்.
0: சரி, ஓகே. அதே பாடல் கேட்கலாம், யாருக்காக சொல்லுங்க அனிஃபா.
1: பாடல் வத்தல் ஐயா கண்ணே, கம்பகா ஐயா, கம்பகா அப்துல் மஜித், சோபன் ஓடீஸ்வரன், செல்வனர் மொஹைதீன், மற்ற எனக்கு வேண்டிய உங்களுக்காக வேண்டியும் நேரலுக்கு வேண்டிய.
0: சரி, ஓகே, ரொம்ப நன்றி. இணைந்து கொண்ட பைக்கு நீங்க விரும்பி கேட்ட அதே பாடல் எடுத்து ஒழிக்க வர தயாரா இருக்கு. எனவே சந்தோஷமாக சொந்தங்களே, நீங்களும் இதே போல நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல்கள் விரும்பி கேட்க வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள கால் பண்ணுங்க எங்களுக்கு 0121 715 005 0101 அல்லது 0121 715 111க்கு கால் பண்ணுங்க. ஃபேஸ்புக் பக்கமாகவும் இணைந்து கொள்ளலாம்.

ராய்டெக் சீல் கோட்டை பயன்படுத்திய பின்னரே சுவர் நீர்க்கசிவுக்கு நிரந்தர தீர்வு கிடைச்சது. ராய்டெக் சீல் கோட் நீர்க்கசிவுக்கு நிரந்தர முற்றுப்புள்ளி. தற்பொழுது ஜனதா ஸ்டீல்ஸிடம் இருந்து ராய்டெக் சீல் கோட்.

0: மிஸ்டர் உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம்.
1: வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை காலை 7:30 வணக்கம் வசந்தம், வாழ்வின் நிதர்சனம்
3: அனுசரணை.
4: மெல்டால் தலைவலி காய்ச்சல் குளிர் நாட்களில் வலி நிவாரணத்திற்கான விரைவான நிவாரணம் மெல்டால், ஒரு வகையான பாராசிட்டமால்.
0: தற்போது ஜனதா ஸ்டீல்ஸிலிருந்து பிரைடெக்ஸ் ஆன்டிகுரோசிவ்.
5: கோபம் போது மௌனமாய் வந்து நம் இதயத்தோடு பேசும் அந்த இசை கடவுளின் ராகங்கள்.

0: எண்ணம் தலைமுறை கடந்தும் தாலாட்டாய் காதலாய் கண்ணீராய் கொண்டாட்டமாய் கலந்திருக்கும் இசை ஞானியின் பாடல்களோடு இசை ராஜாங்கம்.
1: வேல் விழி போடும் தூண்டிலே நான் விழலானேன் தோளிலே.
2: ஞாயிற்றுக்கிழமை மாலை 3 மணி முதல் 6 மணி வரை இசைஞானி இளையராஜாவின் பாடல்களோடு இசை ராஜாங்கம். இசை ராஜாங்கம்.

0: நாட்டா மே திருவிடத்துக்காக பெற்ற ஒரு அருமையான பாடல் புஷ்பத்தின் சுவாச காற்றிய நிகழ்ச்சியின் வாயிலாக நாங்களும் கேட்டுட்டு வந்திருக்கிறோம். இந்த நேரம் அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் அவினாக்கா.
0: சந்தோஷமான வணக்கம். யார் பேசுறீங்க?
1: லோஷா,
0: எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேன். சாப்பிட்டீங்களா? என்ன செய்றீங்க லோஷா?
1: ஓ,
0: சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன்.
1: ஓ, சாப்பிட்டேன்க்கா.
0: கடுமையா யோசிக்கிறீங்க, என்னாச்சு?
1: இல்ல இல்ல.
0: சரி, ஓகே. பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா?
1: எல்லாமே பிடிச்சிருக்கு.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக கேட்கலாம்னு சொல்லுங்க.
1: உங்களுக்காகவும் வசந்தம் அறிவிப்பாளருக்காகவும் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவருக்காகவும் எனக்காக நீங்க.
0: சரி, ரொம்ப நன்றி லோஷா.
1: நன்றி அக்கா.

0: உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: இன்சுவாச காற்று நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறோம் சந்தோஷமாக. நேரம் 2:44 இந்த நேரம் எங்களோடு பேஸ்புக் பக்கமாக இணைந்திருக்கிற சொந்தங்களை இணைத்துக் கொள்ளலாம். நந்தகுமார் இணைந்திருக்கிறார் வெள்ளவத்தையிலிருந்து. ஜெயகாந்த் ஆகாஷ் இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்கள், எல்லா பாடல்களும் ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி இருக்கிறார். அதே நேரம் கந்தலாயிலிருந்து ஜெய்சர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறார். கண்ணா இணைந்திருக்கிறார் அன்பான வணக்கங்களோடு. வரும் கினிகத்தேனிலிருந்து நிகழ்ச்சி கேட்டிருக்கிறதா சொல்லியிருக்கிறார். அகிலன் தம்பிராசா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் வந்து கொழும்பு 14 நந்தினி இணைந்திருக்கிறாங்க. நிகழ்ச்சி ரொம்ப அருமையா இருக்கு, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லி இணைந்திருக்கிறாங்க. அதே நேரம் பண்டரவழியிலிருந்து ராஜா இணைந்திருக்கிறார். கிருஷ்ணபிள்ளை இணைந்திருக்கிறாரு பெரிய நீலாவணியிலிருந்து. திமிகாசிலிருந்து ஸ்டீவன் இணைந்திருக்கிறார். அசுடீன் குறிஞ்சாக்கடியிலிருந்து இணைந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டிருக்கிறாங்க. அதே போல பாத்தீங்கன்னு சொன்னா சுதன் இணைந்திருக்கிறாரு. சுதன் புஷ்பராஜ் இணைந்திருக்கிறாரு. இன்றைய தினம் தன்னுடைய பாட்டி சம்பூரணம் தன்னுடைய 77வது பிறந்தநாள வந்து வெகு விமர்சையா வீட்டில் கொண்டாடிட்டு இருக்கிறதா சொல்லி உறவுகள் எல்லாம் வாழ்த்துக்கள் தெரிவித்ததா சொல்லி இணைந்திருக்கிறாரு. சரி, அவங்களுக்கு நாங்களும் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்களை நிகழ்ச்சியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அவங்க வந்து நானும் ஓயாலிருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருந்தாங்க. அதே நேரத்தில் எங்களோடு வந்து இந்துக்களிலிருந்து அரசு இணைந்திருக்கிறார். சொந்தங்களுக்காக பாடல் விரும்பி கேட்டு அனைவருக்காகவும் அடுத்தும் ஒரு அருமையான பாடல்

பொலிக்காரம்பிக்கும் இந்த பாடலோடு நானும் நிகழ்ச்சி இருந்து விடைபெற்று செல்ல போகிறேன். தொடர்ந்து விழுந்திருக்க போறீங்க வசனத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க ஆனந்திதாரா இருக்கிறாங்க. விடைபெற்று செல்லும் நான் என்றும் பிரியமுடன் ருப்பினா. வணக்கம் அன்பு சொந்தங்களை.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் மழுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: நாட்டின் ஊடாக நிலவும் தீவிரமான தென்மேற்கு பருவநிலை காரணமாக மத்திய சபர்கமுவ, வடமத்திய மற்றும் வடமேல் மாகாணங்களிலும், உணராங்கலை, ஹம்மாந்தோட்டை, திருகோணமலை மற்றும் மன்னார் மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் மாத்தறையிலிருந்து ஹம்மாந்தோட்டை நூடாக புத்துவில் வரையிலும், சிலாபத்திலிருந்து புத்தளம் நூடாக காங்கேசன்துறை வரையிலும் உள்ள கடற்பரப்புகளுக்கு வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. குறித்த கடற்பரப்புகளில் காற்றின் வேகமானது அவ்வப்போது மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வரை அதிகரிக்கும் என்றும், கடல் பகுதிகள் அவ்வப்போது கொந்தளிப்பாக காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெனிசுலாவில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்களால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4300 உயர்வடைந்துள்ளது. வெனிசுலாவில் கடந்த ஜூன் மாதம் 24ஆம் தேதி அடுத்தடுத்து ஏற்பட்ட 2 நிலநடுக்கங்களால் ஆயிரக்கணக்கான கட்டிடங்கள் இடிந்து தரமட்டமாகின. இந்த பேரிடரால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் உயர்ந்து வரும் நிலையில் மீட்பு பணிகள் தொடர்ந்து இடம்பெற்று வருகின்றன. இந்நிலையில் இதுவரையில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 4333 உயர்வடைந்துள்ளதாகவும், பல்லாயிரக்கணக்கானோர் மாயமாகியுள்ளதாகவும் அந்நாட்டு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. எமது அடுத்த மணித்தியால செய்திகளை மாலை 4 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள், 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மணித்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீரழப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து

நீர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். மீண்டும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை அழகான மாலை பொழுதில் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு சந்திப்பதில் சந்தோஷம். இன்றைய தினமும் இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகி பாடிய பாடல்கள் மூன்று மணித்தியாலும் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அளிக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0312-775-0001, அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். தமிழ், கன்னடம், தெலுங்கு, மலையாளம், இந்தி உட்பட 17க்கும் மேற்பட்ட மொழிகளில் 48,000-க்கும் அதிகமான பாடல்களை பாடிய கானக்கோயில் மூத்த பின்னணி பாடகி எஸ் ஜானகி தன்னுடைய 88வது வயதில் காலமானார். அவரின் ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்று இம்முடன் இல்லை என்றாலும் அழியாத நினைவுகளாய் அவர் பாடிய பாடல்கள் இன்றும் வாழும் என்பதில் ஆச்சரியமில்லை. அந்த வகையில் இசை ஞானி இளையராஜா இசை அமைத்த முதல் திரைப்படமான அன்னக்கிளி என்ற திரைப்படத்தில் 3 பாடல்களை எஸ் ஜானகி பாடியுள்ளார். அடுத்து ஒலிக்க இருக்கும் பாடலும் கூட இசை ஞானி இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல்.

0: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணியமரவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
1: பாதுகாப்பான பயணத்திற்கு

0: மெல்ல திறந்தது கதவு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஹலோ வணக்கம்.
1: ஹலோ வணக்கம்.
0: வணக்கம் சகுந்தலா தேவி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? சரி, கண்டிப்பா நிகழ்ச்சியில் வரும். சரியா, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: குடும்பம்
0: சரி. நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி நன்றி
0: நன்றி.

0: நான் பாடும் பாடல் திரைப்படத்திற்காக பாடல் ஒளித்தொய்கிறது. நேரம் மாலை 3:31.
1: அழகு தமிழின் கரம் பிடித்து உங்கள் வசந்தமே காற்று.

0: நீங்கள் கேட்டவை திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்போது அழைப்பினூடாக ஒரு சொந்தம் இலோ. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யார்
1: பேசுறீங்க?
0: மங்களேஸ்வரன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: என்ன
0: செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: பாடல்
0: கேட்டு பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: மங்களேஸ்வரன்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு.
1: நன்றி.
0: இதே மாதிரி பேசணும் அப்படின்னு சொன்னா தொடர்ந்து அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0003 அப்படியும் இல்லை என்றால் 0312-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். அடுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது. இசை ஞானி இளையராஜா அவர்கள் இசையமைத்து இளையராஜாவோடு சேர்ந்து ஜானகி பாடும் பாடல்.

0: நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசையில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலைநேர் வணக்கம்.
0: அன்பான வணக்கம். யாரது? மும்தாஜ். எப்படி இருக்கீங்க மும்தாஜ்?
1: நல்லா இருக்க. நீங்க?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். மும்தாஜ் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் கேட்டுட்டு இருக்கீங்களா? பாடல்கள் எல்லாம் பிடிச்சிருக்கா? ரொம்ப நன்றி மும்தாஜ். அப்புறம் சொல்லுங்க, சாப்பிட்டீங்களா? டீ குடிச்சீங்களா?
1: இன்னும் சாப்பிடவில்ல. நீங்க சாப்பிட்டீங்களா?
0: நான் சாப்பிட்டுட்டே வந்துட்டேன்.
1: சந்தோஷம்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: எனக்கு ஒரு பாடல் தர முடியுமா?
0: என்ன பாடல்?
1: தர்ம பத்தினி படத்துல நான் தேடும் செவ்வந்தி பூ இது.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க. சரியா?
1: ஓகே.
0: சரி, இப்ப அடுத்த ஒரு பாடல் இருக்கு. அந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: பாடல் எனக்காகவும், அன்பு கணவருக்கா, செல்ல மகளுக்கா, முக்கியமா உங்களுக்காகவும், நந்தகுமார் சேர்க்கால், சித்தி அஸ்மா, இத்ரிஸ்மா, ஜெமிலா, அர்ம பர்த பத்மா, ரவி, ரஹ்மா, மருது, குவைதி, சின்னையா, மகள், ஆட்டேஸ்வரம், உமாச்சந்திர, வசந்தகுமார், பாரஸ், ஈடன், சரோஜனி, அப்துல் மஜி குடும்பத்துக்காக, வசந்த கேக்க, அனைத்து நேர்களுக்காகவும்
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி. வணக்கம்.
0: நன்றி. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. கோபுர வாசலிலே திரைப்படத்திற்காக இளையராஜா இசை அமைத்து ஜானகி பாடிய பாடல்.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: கட்டாய உழைப்பை பயன்படுத்தி தயாரிக்கப்படும் பொருட்களை இறக்குமதி செய்வதற்கு அரசாங்கம் தடை விதித்துள்ளது. நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சரான ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவினால் இதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இதன்படி ஜூலை 10 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் கட்டாய உழைப்பை பயன்படுத்தி முழுமையாகவோ அல்லது பகுதியாகவோ அகழ்ந்தெடுக்கப்படும், உற்பத்தி செய்யப்படும் அல்லது முடிக்கப்படும் எந்தவொரு பொருளையும் இறக்குமதி செய்வது தடை செய்யப்பட்டுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: பின்னணி பாடகி எஸ் ஜானகி மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். பிரதமர் மோடி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட பதிவில், புகழ்பெற்ற பின்னணி பாடகி எஸ் ஜானகி அம்மா அவர்களின் மறைவு இசை உலகுக்கு ஈடு செய்ய முடியாத ஒரு பேரிழப்பாகும். பல்வேறு மொழிகளில் அவர் பாடிய பாடல்கள் பல தலைமுறையினரிடையே பெரும் வரவேற்பை பெற்றன. இணையற்ற கருணையுடனும் பன்முகத்தன்மையுடனும் ஒவ்வொரு உணர்வையும் அவர் தனது குரல் வளம் மூலம் வெளிப்படுத்தினார். அவரது இனிமையான பாடல்கள் வரும் காலங்களிலும் கேட்போரை மயக்க வைக்கும். துயரமான இந்த தருணத்தில் அவரது குடும்பத்தினர், எண்ணற்ற ரசிகர்கள் மற்றும் ஒட்டுமொத்த இசை சமூகத்தினருக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்று பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் குறிப்பிட்டுள்ளார். எமது அடுத்த மனிதள செய்தியினை 5 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி அணை சீட்டு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சம் ஆனது, ரூபாய் 1 லட்சம், 3000, 1000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாக. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: சின்ன சின்ன வண்ணக்குயில் கானக்குயிலின் குரலில் ஒரு அழகான பாடல் மௌனராகம் திரைப்படத்திற்காக இளையராஜாவின் இசையில் ஒளித்தோய்ந்திருந்தது. இந்த மணித்தியாலத்திலும் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே எங்கிருந்தாலும் அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 011-2-775-0001 அப்படியும் இல்லை என்றால் 011-2-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பினூடாக ஒரு சொந்த மேலு வணக்கம்.
1: அன்பான
0: மாலை நேர வணக்கம். யார் இது?
1: வசந்தகுமார்.
0: சொல்லுங்க வசந்தகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். வசந்தகுமார் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்கா வசந்தகுமாருக்கு? சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோடு இணைந்துருங்க. சரியா?
1: கடையில நண்பர் தலவக்கலை கிருஷ்ண பக்தர், ராஜமாணிக்கர், ராஜேந்திர, சாம்குமார், உமாச்சந்திரன்,
0: இணைந்திருக்காங்க. அவர்களை இப்போது நிகழ்ச்சியினூடாக இணைத்துக் கொள்ளலாம். அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி அக்கறைப்பற்று பொப்டெய்லர்ல இருந்து நிசார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் ஊர்கொடவத்த தமிழ்நாடு தோட்டத்தில் இருந்து ஆறுமுகம் ரமேஷ் நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன். எனக்கும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி ஆதித்ய குடும்பத்தினர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி புதுவெளி பஸ்மா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. மாலை நேர வணக்கம் சகோதரி, இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி ஆரம்பதி இதய ரத்னம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் கொழும்பாய்ந்து ஸ்டீவன் ஸ்டெய்லர்ல இருந்து சத்தமா நிகழ்ச்சி கேட்டு இருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் ரொசலகம்ம குசலராஜா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பகிர்ந்திருக்காரு. அதே நேரம் இனிமையான மாலை நேர வணக்கம் லெட்கோபிடியாவிலிருந்து அவிசாவலையை சேர்ந்த சந்திரகுமார் மற்றும் இந்திரா, துஷாந்தன் மற்றும் திவாகரன், தினுஷன், ரன்யா, இஷன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அதே நேரம் மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் என்று சொல்லி செங்கலடியிலிருந்து சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. ஆயானந்தி சிஸ்டர் அன்பான இனிமையான மாலை நேர வணக்கம் கொட்டகலையிலிருந்து சந்தானம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. ஒஸ்போனிலிருந்து விஜயகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்த அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. கடலோர கவிதைகள் திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து இளையராஜாவோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

0: அம்மன் கோவில் கிழக்காலே திரைப்படத்திற்காக இளையராஜா இசையமைத்து ஜெயச்சந்திரன் அவரோடு இணைந்து ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையினூடாக இப்போது நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்கு ஹலோ வணக்கம்.
1: வணக்கம்,
0: அன்பான வணக்கம். யாரது?
1: தோப்பு கொச்சி கடையில் இருந்து ஈடன்.
0: ஈடன், எப்படி இருக்கீங்க ஈடன்? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களுடைய அருமையான பாடல்களை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு வாழ்த்துக்கள், நல்ல அருமையான பாடல்கள்.
0: சரி, ரொம்ப நன்றி. அப்புறம் சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
1: டீ எல்லாம் இப்பதான் டீ குடிக்கிய வண்ணம் தான் உங்களுக்கு கதை எடுத்துலைன.
0: அப்படியா? சரி சரி, என்ன
1: பாடல்? நல்ல பாடலாம் முடிச்ச இந்த பாடலையும் போடுங்க. இந்த குண்டை விட்டு வெளியில் வந்து பாடல.
0: சரி, தொடர்ந்து நிகழ்ச்சியோட இணைந்துருங்க, தர முயற்சி செய்யறேன். சரியா?
1: சரி.
0: அடுத்தும் ஒரு அருமையான பாடல் இருக்கு. யாருக்காக அந்த பாடலை
1: கேட்கலாம்? ராஜமாணிக்கன், ராஜேந்திரன், வெளிவட செல்வனம், பத்தலாகியாசனம், கிருஷ்ணமத்தா, நாட்டோ விஸ்வம், உமாச்சரணன், திருமதி ராஜா, தஹாரா, முந்தாஜ்வேனன், அருள்மொழி, மேவில், சாம்குமார், மனோராகலன், தனலட்சுமி, பாலச்சேன, பத்மா. இந்த நேரத்தில் வசந்தம் கேட்டுக்கொண்டிருக்கும். விசேஷமா உங்களுக்காகவும் கேட்போம். நன்றி.
0: நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு நன்றி. பதிய நிறம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்ற வகையில வந்து ITN மற்றும் லக் அண்ட் வசந்தம் FM, வசந்தம் டிவி இணைந்து நடாத்தும் இரண்டாவது முறையாகவும் வெற்றிமடமாக செயல்பட்டு வரும் TKR வேலை திட்டமானது வீதி விபத்துகளை சம்பந்தமாக தெளிவுபடுத்தும் ஒரு வேலை திட்டமானது இலங்கையில் உள்ள அனைத்து பாடசாலைகளையும் மையமாக கொண்டு ஜனாதிபதியின் நேரடி கண்காணிப்பில் கீழ் இந்த வேலை திட்டம் வந்து நடைபெற்று வருகிறதையும் அன்போடு அறிய தருவதோடு தொடர்ந்து இணைந்திருக்கலாம் வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு. அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது. 16 வயதினிலே திரைப்படத்தில் இருந்து செந்தூர பூவே பாடல், இளையராஜா இசையமைத்து ஜானகி பாடிய பாடல்.

போகும் ரயில் திரைப்படத்திற்காக ஒளித்தொய்கிறது பாடல். நேரம் மாலை 4:31.

0: தரசுகளுக்கு அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் கசாகல கிரீன் சூப்பர் தரம் மிக சிறந்த வாய்ப்பு, புதுமையான மாற்றம், குறைந்த விலை. இன்றே வருகை தந்து வித்தியாசத்தை அனுபவியுங்கள்.
1: 60 வருடங்களாக நீர் கசிவை தடுக்க ஒரே தெரிவு, நோ லீக் மட்டுமே. வழக்கமான சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறப்பகுதியில் காணப்படும் பிரைட் எக்ஸ் நோ லீக், ஜனதா ஸ்டீல்ஸிடமிருந்து. நோ லீக் பூசினால் நோ லீக் தான்.

0: சின்ன தாயவள் தளபதி திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. 102.6 102.8 அலைவரிசைகளில் மனது கீதமான இடைக்கால பாடல்களோடு இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கீங்க. இப்ப நிகழ்ச்சியினூடாக பேசுவதற்காக ஹலோ, வணக்கம். அன்பான மாலை நேர வணக்கம். யாரது? உமாச்சந்திரன். எப்படி இருக்கீங்க உமாச்சந்திரன்? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். உமாச்சந்திரன் சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க.
1: நன்றி,
0: ரொம்ப நன்றி உங்களுக்கு. சரியா சொல்லுங்க. சரி, ரொம்ப நன்றி. சரி, அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: சுந்தர்குமார், ஐயா கண்ணன், மும்தாச்சி மேகம், கிருஷ்ணபக்தன், சண்முகநாதன், ராஜ சிங்கம்மா, மகேஸ்வரன், சுரேஷ் கண்ணா, இந்த நிகழ்ச்சி.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோட
1: தெரியல
0: தர முயற்சி செய்யறேன். சரியா? சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கணும். நன்றி. படுத்தும் கூட ஒரு அழகான பாடல் வருகிறது, நீதானே அந்த குயில் திரைப்படத்திற்காக இளையராஜா இசை அமைத்து எஸ் ஜானகி பாடும் பாடல்.

நாடு முழுவதும் 102.6 102.8 அலைவரிசைகளில் மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்களோடு இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இப்ப நிகழ்ச்சியோடு முகநூல் வழியாக இணைந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். கின்னியா மஸ்ரூப் நகரில் இருந்து நசூர் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. இனிமையான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி சென்னையிலிருந்து நாகராஜன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். புஸ்ஸல்லாவையில் இருந்து சசிகலா சுரேஷ்குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் பொத்துவில் இருந்து அலிப்கான் நிகழ்ச்சியோடு இணைந்து மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம், வசந்தத்தோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி தொண்டை மன்னார்ல இருந்து செல்வ சந்நிதி சுதன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. வணக்கம் மதுகம கஸ்தூரி கடையில் இருந்து கஸ்தூரி ராஜா, வசந்தம் நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கின்றேன். எனக்காகவும் மனைவி விமலா தேவி மற்றும் மகன்மார்களான பிரசாந்த் மற்றும் அபிஷான் மகள் அபிநவி ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி இணைந்திருக்காங்க. வணக்கம் அக்கா, நான் திமோதரையில் இருந்து மங்களேஸ்வரன், அப்பா ராமசாமி மற்றும் அம்மா மகேஸ்வரி, மகள் அனன்யா ஆகியோரை நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் ஹாய் அக்கா, இனிமையான மாலை நேர வணக்கம், வளமை போல நானும் வசந்தம் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பரமானந்தன் வசீகரன் கிளவட்ட பிரிவு ஹட்டன்ல இருந்து நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் அன்பான வணக்கம், நிகழ்ச்சி அருமையாக உள்ளது, சாமிமலை சிங்காரவத்தை டி கே தினேஷ் என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. அன்பான இனிமையான மாலை நேர வணக்கம், நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பலாங்கொடையிலிருந்து அவனாசி வையந்தி மாலா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, வளமை போல நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கிணிகத்தின கடவுளையிலிருந்து கண்ணா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. சப்புமல் கந்த பெரிய குறியானையிலிருந்து வசந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான வணக்கம் சகோதரி, நிகழ்ச்சி அருமை, புவனேஸ்வரி ஆறுமுகம் மலேசியாவிலிருந்து தற்போது நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு இருக்கதா சொல்லியிருக்காங்க. அன்பான மாலைநிற வணக்கம் அக்கா, வசந்தம் சொந்தங்களுக்காக ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி பூனாகலையிலிருந்து ஈசுதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது, ஈரமான ரோஜாவி திரைப்படத்திற்காக.

0: 2.6 102.8
1: சைக்கிளில் பயணம் செய்வதற்கு முன்பு தலைக்கவசம் அணிவதற்கு மறவாதீர்கள். சிறிய தூரம் என்றாலும் அது உங்கள் வாழ்க்கையே முடித்துவிடலாம். தலைக்கவசம் அணிய மறவாதீர்கள்.
2: பாதுகாப்பான பயணத்திற்கு.
1: சாலையில் வாகனம் ஓட்டும் போது இருக்கை பாதுகாப்பு பட்டியை அணிய மறவாதீர்கள். இது உங்கள் உயிரை காக்க மட்டுமல்ல, உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியையும் பாதுகாக்க உதவும்.
2: Take care, பாதுகாப்பான பயணத்திற்கு.

0: ரசீதுகளுக்கு அனுசரணை வழங்குவது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM. மனுத்தியால செய்திகள். முதலில் உள்நாட்டு செய்திகள்.
3: 2021 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்தின் 2 வாசிப்பு அல்லது வரவு செலவு திட்ட உரை நவம்பர் 12 தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது. ஒதுக்கீட்டு சட்டமூலம் செப்டம்பர் 18 தேதி வர்த்தமானியில் வெளியிடப்படவுள்ளதுடன் அதன் 1 வாசிப்பு அக்டோபர் 7 தேதி இடம்பெறவுள்ளதாகவும் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அமைச்சு வாரியான செலவு மதிப்பீடுகளை உள்ளடக்கிய 2027 ஆண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் அமைச்சரவையின் அங்கீகாரத்தை பெறுவதற்காக செப்டம்பர் 14 தேதி சமர்ப்பிக்கப்படவுள்ளது.
2: வெளிநாட்டு செய்திகள்.
3: கட்டாரில் உள்ள அல் உதேத் வான்படை தளம் மீது தாக்குதல் நடத்தியுள்ளதாக ஈரான் அறிவித்துள்ளது. இந்த தாக்குதலில் தமது போர் விமானங்கள் மூலம் பராமரிப்பு நிலையம் மற்றும் கட்டளை மற்றும் கட்டுப்பாட்டு மையம் ஆகியவை அழிக்கப்பட்டதாக ஈரான் மேலும் தெரிவித்துள்ளது. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான மனித செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. எமது பிரதான செய்தியினை 7 மணிக்கு எதிர்பாருங்கள்.
2: உண்மைக்கு முதலிடம் வசந்தம் FM செய்திகள். 24 மணி நேரமும் அவதானத்துடன்.
0: மனுத்தியால செய்திகளுக்கு அனுசரணை வழங்கியது.
1: 8 கோடி தனநிதி சீட்டிருப்பு, 10 லட்சம் முதல் பரிசு, 20 லட்சமானது, ரூபாய் 1 லட்சம், 3000, 100, 60, 20 பரிசுகள் இரட்டைப்பாகின. இப்போது விசிட ஆங்கில எழுத்து பொருந்தினாலும் பரிசு. தேசத்தின் மாபெரும் செல்வ புதையல் தேசிய லத்தர் சபை.

0: ஒரு நாளும் உனை மறவாத ஒரு அழகான பாடல், எஜமான் திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து எஸ் ஜானகி பாடிய ஒரு அழகான பாடல் கிட்ட அப்படியே இறுதி மனத்தியாளத்துக்குள்ளயும் வந்தாச்சு. இந்த மனத்தியாளத்திலையும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மனதுக்கு இதமான இடைக்கால பாடல்கள் நிகழ்ச்சியில் வர தயாராகவே இருக்கின்றது. எனவே இங்கிருந்தாலும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ளுங்கள். அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 0112-775-0013 அப்படியும் இல்லை என்றால் 0112-775-111 என்ற இலக்கத்திற்கு அழைப்பினை ஏற்படுத்த முடியும். பேஸ்புக் ஊடாகவும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொள்ள முடியும். இப்ப நம்மளோட பேசுறதுக்காக அழைப்பின் ஊடாக ஒரு சொந்தம். ஹலோ, வணக்கம்.
1: ஹலோ பிரியமான,
0: வணக்கம். அன்பான வணக்கம். யார் இது?
1: நான் பதிலுக்கு ஞானகுரு.
0: ஞானகுரு, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நான் நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கீங்களா?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க? பாடல் இருக்கு, இந்த பாடலை நீங்க யாருக்காக எல்லாம் கேக்குறதா இருக்கீங்க?
1: அடுத்தொழிக்கும் பாடல கேட்க வந்து அண்ணாமார்கள் இன்பராஜ், அன்பரசன், துயரசன், பிள்ளைகளான கிருதார்த்தி, தக்ஷிலா தேவி, சன்மிதன்யா, காயத்ரி, நண்பர்கள் சுதர்சினி, தியாகமேயர், ரிமான், பாரதி மற்றும் நிகழ்ச்சி கேட்கும் அனைத்து உறவுகளுக்கும் பாடல்தாங்க.
0: சரி, நன்றி. நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: வாய்ப்புக்கு நன்றி. ஆனந்தி,
0: நன்றி. ஒலிக்கும் பாடல் இது. முதல் மரியாதையே திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் ஜானகி பாடும் பாடல்.

0: சின்னஞ்சிறு கிளியே முந்தாணி முடிச்சு திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் ஜானகி அவரோடு இணைந்து பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் ஊடாக இப்ப நிகழ்ச்சியோடு பேசுவதற்காக ஹலோ வணக்கம்.
1: அன்பான மாலை வணக்கம் அனந்தி மேடம்.
0: வணக்கம் வணக்கம். யார் இது?
1: நான் கம்பாயிலிருந்து அப்துல் மஜித் பேசுறேன் மேடம்.
0: அப்துல் மஜித், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன் மேடம். நீங்க எப்படி சுகமா இருக்கீங்களா மேடம்?
0: நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சொல்லுங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டுல இருந்து கொண்டிருக்கேன் மேடம். பாடகி ஜானகி அம்மாவை மரண செய்தி கேட்டு அதிர்ச்சி அடைந்து விட்டேன். அன்னாருக்கு ஆழ்ந்த இரங்கலை அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இசை உலகில் பாரிய இழப்பை சந்தித்து விட்டோம். அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இல்லாமல் இறைவனை வேண்டுகிறேன் மேடம்.
0: சரி, அடுத்த பாடல் யாருக்காக எல்லாம் கேட்கிறதா இருக்கீங்க?
1: அடுத்த பாடலை கேட்பதற்கு மேடம், தோப்பூர் அன்பான ஆசிரியர் ஹனிஃபா சார் அவர்களுக்கும், தோப்பூர் அன்பான தம்பி மொய்டின்காவும், கொழும்பு பயனாளிக்கு அன்பான சகோதரி மும்தாஜி பேக்கும், அவரது கணவர் மோமட்டு செல்ல மகளுக்காகவும், அன்பான வசந்தம் நேர் வத்தல ஐயா கண்ணு, மாவனல்லை சகோதரி நிஷாயா அவரது குடும்பத்துக்கும், சிறுப்பு சொந்தக்காரி பருத்தித்துறை சகோதரி அருண்மொழிக்காகவும், தம்புள்ளை ரகுமா கணவர் பிள்ளைகளுக்காகவும் பாடலை கேட்போம் மேடம்.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டமைக்கு
1: நன்றி.
0: அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பேஸ்புக் கூட நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்க மானந்தி அக்கா, இனியும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள். பாடல்கள் அருமை என்று சொல்லி அறந்தாங்கிய ஐயப்பன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு. மதுரை சண்முக சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்து அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் வெள்ளவத்தையிலிருந்து நந்தகுமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. அதே நேரம் ஆய் தங்கை, இனிமையான வணக்கம், நான் வட்டவலையிலிருந்து நாகராஜன் கிறிஸ்டினா இனியும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. என்றும் அன்பான சகோதரி ஆனந்தி அவர்களுக்கு வணக்கம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நிகழ்ச்சியோடு நானும் இணைந்துள்ளேன். நிகழ்ச்சி சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் என்று சொல்லி ஹட்டன் கம்பெளியிலிருந்து தங்க சுந்தரம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க. அன்பான மாலை நிற வணக்கம் ஆனந்தி அக்கா, நான் கொழும்பு 14 இருந்து நந்தினி, எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு சொல்லி இணைந்திருக்காங்க. அதே நேரம் குட் ஈவினிங், நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி பசர கஜேந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் சேலம் சிவா நிகழ்ச்சியோடு இணைந்த அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம். அட்டாளச்சேனை முஃபீர், தற்போது கட்டாரில் இருக்கின்றேன், என்னையும் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொள்ளுங்கள் என்று இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கமும் வாழ்த்துக்களும் ஆனந்தி அக்கா, நிகழ்ச்சியில் பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது, எனக்காகவும் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி வேறுவளை தட்கா நகரிலிருந்து ரிம்சான் ரிதாஸ் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் என்று சொல்லி பசரையூரில் இருந்து பாலச்சந்திரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது.

0: உலகின் மகுடம் மகஜன சம்பத் இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத் நாட்டிற்கே செல்வம். அந்தி சாயும் இரவின் அமைதியில் நெஞ்சை தொடும் மெல்லிய இசையோடு அரவணைக்கிறது
1: தென்னங்கிளையும் தென்றல் காத்தும் குயிலும்

இதயத்தை வருடும் அழகிய கவிதைகளும் கலந்த கலவையாய் வசந்த நிலா வார நாட்களில் இரவு 9 மணி முதல்

0: அடுக்கு மல்லி எடுத்து வச்சு ஆவாரம் போ திரைப்படத்திற்காக இளையராஜா அவர்களின் இசையில் எஸ் ஜானகி அவரோடு இணைந்து பாலசுப்ரமணியம் பாடிய ஒரு அழகான பாடல் கேட்டு சந்தோஷமாக இணைந்திருக்கீங்க. வசந்தத்தின் இசை ராஜாங்கம் நிகழ்ச்சியோடு 102.6 102.8 அலைவரிசையின் நூடாக நேரம் தற்போது 5:38 ஆகி கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில் அழைப்பின் நூடாக ஒரு சொந்தம் வந்திருக்காங்க, யாருன்னு சொல்லி பார்க்கலாம். இலோ வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் முஸ்தகீன். சொல்லுங்க, டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா? அடுத்த பாடல் யாருக்கெல்லாம் கேக்குறதா இருக்கீங்க நீங்க?
1: வசந்த அனைத்து உறவுகளுக்கும், எனது மனைவி பிள்ளைகளுக்கும், எனது பாலமனை நண்பர்களுக்கும், கல்முனை ருஸ்கான் கூட்டுறவு விஜயா கம் அந்த ஹம்மாந்தோட மருசு ஆகியோரை இணைத்துக் கொண்டிருந்தப்போமே.
0: சரி, நன்றி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டதற்கு. நன்றி. அதே நேரம் பேஸ்புக் ஊடாக நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க இனிமையான மாலை நேர வணக்கம் ஆனந்தி சகோதரி. நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். பண்குடா வெளியிலிருந்து சுதாகரன், மேகலா, மகள் அக்ஷயா, பார்கவி, சர்வின், அம்மா மற்றும் காளிமுத்து அனைவரையும் நிகழ்ச்சியோடு இணைத்துக் கொண்டு ஒரு நல்ல பாடல் தாங்கன்னு இணைந்திருக்காங்க. இனிமையான மாலை நேர வணக்கம் அக்கா, நானும் நிகழ்ச்சியோடு இணைந்துள்ளேன், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி கொழும்பில் இருந்து தாமினி நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அன்பான மாலை நேர வணக்கம் ஆனந்தி, பாடல்கள் அனைத்தும் அருமையாக உள்ளது என்று சொல்லி கொழும்பு 14 மும்தாஜ் பேகம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காங்க. அதே நேரம் புத்தூர் ட்ரெய்லர் கடையிலிருந்து சத்தமா வசந்த மேகம் கேட்டுக்கிட்டு இருக்கதா குணேஸ்வரன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கதா வந்திருக்காரு. அதே நேரம் ஹாய் அக்கா, அன்பான மாலை நேர வணக்கம், என்னையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு வசந்தம் கேட்கும் அனைத்து உறவுகளுக்காகவும் நிகழ்ச்சியில் ஒரு நல்ல பாடல் தாங்க அப்படின்னு சொல்லி கண்டியிலிருந்து குமார் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காரு, பூவன் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்காங்க, அன்பான மாலை நேர வணக்கம் என்று சொல்லி பகிர்ந்திருக்காங்க. இவர்கள் அனைவரையும் நிகழ்ச்சியில் இணைத்துக் கொண்டு அடுத்தும் கூட ஒரு அருமையான பாடல் வருகிறது இளையராஜா அவர்களின் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம் அவரோடு இணைந்து ஜானகி பாடும் பாடல்.

நடைபாதையில் வாகனம் செலுத்துவதை தவிருங்கள். நடைபாதை என்பது வாகனம் செலுத்துவதற்காக அல்ல. உங்களின் இந்த செயல் யாரோ ஒரு அப்பாவியின் உயிரை பறித்து விடலாம்.

0: அப்ப கேளுங்க நம்ம வசந்தம் எஃப்எம் 102.6 102.8.
1: திரை உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே.

உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.6

தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போகிறேன். உலகை விட்டு உயிர் பிரிந்தாலும் எப்போது இசையோடு எம்மோடு கலந்திருக்கும் ஜானகி அம்மாவிற்கு வசந்தம் வானொலியின் சார்பாக அவருடைய ஆத்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு தொடர்ந்து ஒழிக்கிருக்கும் பாடலோடு நானும் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். இதுவரை நேரமும் நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்ட அனைத்து வசந்தம் சொந்தங்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொண்டு நீர்கள் தொடர்ந்து விடுமுறை கொண்டாட்டம் நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலைகத்தில் ஆர்ஜே புவனேஷ். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியோடு சந்திக்க வரைக்கும் உங்களிடம் இருந்து விடைபெறும் நான், உங்கள் அன்பு தோழி ஆனந்தி. நன்றி வசந்தம் உறவுகளே.

நன்றி ஆனந்தி. நேர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை பொழுது வணக்கம். சந்தோஷமாக உற்சாகமாக நடந்து கொள்ளுங்கள். விடுமுறை கொண்டாடும் நிகழ்ச்சியோடு நேரத்தை பார்க்கலாம். நேரம் இப்போது 6:01.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். ஞாயிற்றுக்கிழமை அப்படியே சந்தோஷமாக இன்றைய மாலை பொழுதை கழிக்க வேணும் சொல்லி அப்படியே யோசிச்சு கொண்டு உங்களுக்கு தான் நான் இப்போ நல்ல நல்ல பாடல்களோடு வந்திருக்கிறேன். சரிதானே? இப்ப நீங்கள் மணிந்து கொள்ளுங்கள், அழைப்பின் ஏற்படுத்துங்கள். 0312-7175-0 அல்லது 0312-7175-111 இலக்க தோன்ற அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக மணிந்து கொள்ள முடியும். வசந்தத்தின் உத்தியோகபூர்வமான பேஸ்புக் தளத்துக்கு வாருங்கள், உங்களது கமெண்ட்ஸ்களை பதிவிடுங்கள். பதிவிடும் கமெண்ட்ஸ்களை வாசிக்க நான் தயாராக இருக்கின்றேன். இப்போது எங்களோட அழைப்பில் யார்? வணக்கம். வணக்கம். யாருது? ஆட்டோ விசுவநாதன். முதல் நேரம் வந்துட்டீங்கன்னு. அது சரி, ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. சொல்லுங்க விஸ்வநாதன், அப்புறமா என்ன சவாரி எல்லாம் முடிஞ்சதா? விஸ்வநாதன் யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: நன்றி.
0: நன்றி.

நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8. மகஜன சம்பத்து இப்போது வார நாட்கள் ஏழிலும் மகஜன சம்பத்து நாட்டிற்கே செல்வம்.

0: கேட்டுக்கொண்டிருக்கின்ற சந்தோஷமாக உற்சாகமாக விடுமுறை கொண்டாட்டம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். அப்படியே சந்தோஷமா பாடல்களை கேட்டுக்கொண்டு நீங்கள் அப்படியே நீங்க டிரைவ் பண்ணி கொண்டிருந்தாலும் அப்படியே என்ன சொல்றது சந்தோஷமா பயணித்துக் கொண்டு இருக்க முடியும். அது போல வீட்டில் ஒரு கையில் ஒரு காஃபியை குடிச்சுக்கொண்டு நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னு சொன்னால் அதுவும் சூப்பரா இருக்கும். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: ஹலோ, வணக்கம் அண்ணா.
0: வணக்கம், யாருண்ணா பேசுறீங்க?
1: நான் ஆகஸ்தனிலிருந்து ஐயாத்துறை சண்முகநாதன்.
0: ஐயாத்துறை சண்முகநாதன், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
1: நல்ல சுகமா இருக்கிறேன். நீங்க?
0: நல்ல சந்தோஷமா இருக்கேன். சண்முகநாதன் நல்லா பாடுவீங்கன்னு கேள்விப்பட உண்மையோ போய்க்கு தெரிய சொன்னாங்க.
1: அப்படி இல்லண்ணா.
0: அப்படி இல்லையா? யாரோ போய்
1: ரேடியோ வச்சா நீங்க நல்ல பாடல்கள் போடுறீங்க, அதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
0: யாரோ போய் சொல்லிருக்காங்க என்ன பாருங்களே, செய்யற வேலையை கண்டுபிடிவோம். சரியா யாரு சொன்னாரு சொல்லி? சரி சண்முகநாதன் சொல்லுங்க.
1: அப்பறம் அண்ணா டீ எல்லாம் குடிச்சிட்டீங்களா?
0: டீ எல்லாம் குடிச்சுதான் களத்துல இறங்கி இருக்கேன்.
1: புஷ்பவல்லி, தனுசன், வசுமதி, யோகா பிரசாந்த், மற்றும் வட்டக்கொடையில் இருக்கும் எனது அக்காவான மாடசாமி விஜயலட்சுமி குடும்பம், உரகுலையில் இருக்கும் செல்லையார் ஆசமா குடும்பம், மற்றும் முருகையா குடும்பம், விஜயகுமார் குடும்பம், திருச்செல்வம் குடும்பம், மற்றும் யோகேஸ்வரன், சந்திரமோகன், சுந்தர்லிங்கம், மற்றும் நாகஸ்தானிலனா சத்தீஸ் தோஸ்ல வசந்த சத்தமா கேட்டுக்கிட்டு இருக்காங்கண்ணா. அவங்க டான்ஸ் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக நல்ல ஒரு பாடல் தாங்க. மற்றும் வியோயா தம்பிராஜா, தம்பிராஜா குடும்பம், கணேஷ், பாதுக்க சின்ன தம்பி, கிருஷ்ணபக்தன், தலவாக்கல உமாச்சந்திரன், மற்றும் மவுஞ்சின் ஏகாம்பரம், சுப்பையாகா, விஸ்வநாதன், மற்றும் கொச்சிக்கடை ஈடன் ஐயா, மற்றும் கந்துளையாவில் இருக்கும் நமது சொந்தங்கள் அனைவர்களுக்காகவும் அழைப்பியை வழங்கிய உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா. உங்களுக்கும் சேர்ந்து வசந்த கேட்கும் அனைத்து சொந்தங்களுக்கும் நல்லதொரு பாடலை தாருங்கள் அண்ணா. நன்றி, வணக்கம்.
0: நன்றி, நன்றி. நல்ல பாடல் வருது கேளுங்க. சரியா, ரொம்ப சந்தோஷம், நன்றி. அதே போல அன்பான வணக்கம் என்று சொல்லிக்கொண்டே கொட்டைகளில சத்தமா நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கொண்டே வசந்த கலா சொல்லியிருக்காங்க. ஓகே, வசந்த கலா நல்ல பாடல் வருகிறது. அம்மா அப்பா எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அவங்களுக்கு நல்ல பாடல் ஒன்று தாங்க, புது பாடல் ஒன்று தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, தொடர்ந்து முடிந்து கொள்ளுங்கள். வாழைச்சின் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு இணைந்திருக்கிறார்.

0: சங்கமம் திரைப்படத்துக்காக பாடல் ஒலித்தோ கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கீர்கள். எங்கிருந்தாலும் மன்னித்துக் கொள்ளுங்கள். இப்போது எங்களோட அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம். யாருது? லோசா. எங்கிருந்து பேசுறீங்க லோசா? தொல்புரம். லோசா லோசா, அப்படி யாரும் கேலி சேர்த்து பாட்டு படிச்சிருக்காங்க உங்களுக்கு? அதுதான் பாத்தீங்களா, அதான் நானும் செஞ்சிட்டேன். சரி சொல்லுங்க லோஷா, என்ன மாதிரி பாட்டு எல்லாம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? எல்லா பாட்டும் பிடிச்சிருக்கு. அப்படியா? சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: ஓகே,
0: வாழ்த்துக்கள். அன்பான வணக்கம், எப்படி இருக்கீங்க? நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களையும் இணைத்துக் கொண்டு பாடல் தாருங்கன்னு சொல்லிக்கொண்டே தினேஷ் நிகழ்ச்சி கேட்டுக் கொண்டிருக்கிறான். தெஹிவாலையில இருந்து

0: உலகின் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே, ஸ்டார் ஆஃப் த டே நீ என்பதே.
1: இன்றைய வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் த டே ஆக வந்து கொண்டிருக்கிறார் பாடல் ஆசிரியர் நாமத்துக்குமார்.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள் அப்படியே சந்தோஷமாக கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் விடுமுறை நாளை அப்படியே என்ஜாய் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. நிறைய சொந்தங்கள் பேஸ்புக் வழியாகவும் அழைப்பின் வழியாகவும் வந்து கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது எங்களோட அழைப்பினில் ஒரு சொந்தம், வணக்கம்.
2: வணக்கம் சார், நான் தோப்பூர் செல்வனார் மொஹைதீன்.
1: மொஹைதீன், எப்படி இருக்கீங்க மொஹைதீன்?
2: நல்லா இருக்கேன் சார். எப்படி சமாளிக்கலாம் சார்
1: மொஹைதீன்? சந்தோஷமா இருக்கும் போது நானும் சந்தோஷமா இருப்பேன், தெரியுதானே? சரி சொல்லுங்க மொஹைதீன், யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? தோப்பூர்ல இருந்து பேசுறீங்க அப்படியா? சரி ஓகே, சொல்லுங்க மொஹைதீன், உங்களுக்கு ஒழித்த பாடலாம் பிடிச்சிருக்குதா?
2: மஜித் நானாக்காவணி, தோப்பூர் ஹனிஃபாஸ் சார் மற்றும் வசந்த உள்ளம் கேட்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் முக்கியமா உங்களுக்காக சார்.
1: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி சார்.
1: நன்றி நன்றி. அதே போன்று எங்களோடு பேஸ்புக் வழியாகவும் ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். வணக்கம், நிகழ்ச்சியோடு எங்களையும் எடுத்துக் கொள்ளுங்க. பொத்துவில் ஜமாதீன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். கிருஷ்ணப்பிள்ளை கிருஷ்ணா அன்பு வணக்கம் புவனேஷன் அப்படிங்க. பெரிய நிலாவில் இருந்து நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக எழுந்திருக்கிறார். அண்ணா சாப்பிட்டீங்களான்னு கேட்டுக்க, சாப்பிட்டாச்சு, ப்ரோக்ராம் சூப்பரா இருக்கிறது. பசல் வந்து கஜேந்திரன் சொல்லிருக்கார். ஓகே கஜேந்திரன், பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். நிரான்ஸ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள், தங்களையும் எடுத்துக்கொண்டு பாடல் தாருங்கள் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சார் எல்லோருக்காகவும் வருகிறது அடுத்த பாடல்.

0: கிழக்கு முதலிடம் வசந்தம் எஃப்எம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். தலைப்புச் செய்திகள். டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடக்கையில், நாடு முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு. நாட்டில் தற்போது மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதாக அமைச்சர் விஜித தெரிவிப்பு. 800 பாலங்களை நிர்மாணிக்கும் பாரிய அபிவிருத்தி பணி நாளை மறுதினம் ஆரம்பம். வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்க்க பிரதி அமைச்சர் பிரதீப் களத்தில். இசையை அருந்தும் சாதக பறவை இசை பேரரசு எஸ் ஜானகியின் குரல் மௌனித்தது. சீனாவுக்குள் நுழைந்த பாலி சூறாவளி.
1: முதலில் உள்நாட்டு செய்திகள்.
0: வணக்கம். வசந்த மெஃபம் இரவு நேர பிரதான செய்திகள். வாசிப்பவர் அபுபக்கர் முகமது ஆஸ்கர். தொடர்வது விரிவான செய்திகள். இவ்வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடந்துள்ளது. கடந்த 12 நாட்களில் மாத்திரம் 12,692 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். டெங்கு அதிக அபாய நிலைமைக்கு மத்தியில் இவ்வருடம் இதுவரை 68,071 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். இதுவரை 47 டெங்கு மரணங்கள் பதிவாகியுள்ளன. கடந்த 12 நாட்களில் மாத்திரம் 12,692 டெங்கு நோயாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். நாளாந்தும் அடையாளம் காணும் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 1,000 கடந்துள்ளதாக டெங்கு ஒழிப்பு பிரிவு தெரிவிக்கிறது. நாடு முழுவதும் 175 டெங்கு அதி அபாய வலயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. மேல்மாகாணத்தில் அதிகளமான 35,823 டெங்கு நோயாளர்களும், தென்மாகாணத்தில் 10,657 டெங்கு நோயாளர்களும், சபரகம மாகாணத்தில் 5,756 டெங்கு நோயாளர்களும், கண்டி மாவட்டத்தில் 5,560 டெங்கு நோயாளர்களும் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். மாணவர்கள் பலருக்கு டெங்கு நோய் ஏற்பட்டதன் காரணத்தினால் கொழும்பு கற்பூர அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் அண்மையில் தற்காலிகமாக மூடப்பட்டது. குறித்த பல்கலைக்கழக வளாகத்தை சுத்தம் செய்யும் விசேட நடவடிக்கை ராணுவம் மற்றும் கடற்படையின் ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட்டது. அதற்கமைய நாளைய தினம் கொழும்பு கற்புல அரங்கேற்ற கலைகள் பல்கலைக்கழகம் மீண்டும் திறக்கப்படும் என பதிவாளர் கலாநிதி சானி இம்புல்கோட தெரிவித்தார். இதேவேளை டெங்கு அதி பரவலை கட்டுப்படுத்த நாடு முழுவதும் விசேட நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுகின்றன. கம்பக மாவட்டத்தில் டெங்கு பரவல் அதி அபாய கட்டத்தில் உள்ள நிலையில் கனைமுள்ள கனஹெட்டியாப பகுதியில் விசேட டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. நுவரெலியா மாவட்டத்தில் டெங்கு நோய்க்குள்ளான நோயாளர்கள் பலர் வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அவர்களில் அநேகமானோர் கொழும்பு உள்ளிட்ட நகர்ப்புற பகுதிகளில் தொழில் புரிந்தவர்கள் என தெரிய வருகின்றது. திருகோணமலை மாவட்ட பெண்கள் வலையமைப்பு ஏற்பாடு செய்த டெங்கு விழிப்புணர்வு வீதி நாடகம் கிண்ணியா பொழுதுபோக்கு கடற்கரை பூங்காவில் இடம்பெற்றது. டெங்கு நோயிலிருந்து பாதுகாப்பு பெறுவோம், டெங்கு நுழம்பை கட்டுப்படுத்துவோம் எனும் துணைப்பொருளில் அரசாங்கம் முன்னெடுக்கும் சுகாதார நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்கும் நோக்கில் குறித்த வீதி நாடகம் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. மட்டக்களப்பு போலீஸ் நிலைய பகுதிக்குட்பட்ட இனம் காணப்பட்ட பகுதிகளில் விசேட டெங்கு பரிசோதனை நடவடிக்கை சுகாதார வைத்திய அதிகாரி இ உதயகுமார் தலைமையில் இடம்பெற்றது. மாமங்கம், இருதயபுரம், வெட்டுக்காடு, கல்லடி, வேலூர் போன்ற பகுதிகளில் டெங்கு நோயாளர்கள் இனம் காணப்பட்ட நிலையில் சுகாதார பிரிவினர் விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுத்த போதிலும் உரிய முறையில் அறிவுறுத்தல்களை பின்பற்றாதவர்களை இலக்கு வைத்து இன்று போலீசார் களத்தில் இறக்கப்பட்டனர். இதன்போது 25 வீட்டு உரிமையாளர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இதேவேளை மட்டக்களப்பு, புளியந்தீவு பொது சுகாதார பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் உள்ள பூங்காக்கள் மற்றும் வாவிக்கரை ஓரங்களில் ராணுவத்தின் உதவியுடன் டெங்கு ஒழிப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு மாவட்டம் டெங்கு அச்சுறுத்தல் சிவப்பு வலயமாக அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் விசேட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தற்காலத்தில் எமது நாட்டில் மத நல்லிணக்கம் மிகவும் வலுவாக முன்னோக்கி செல்வதாக அமைச்சர் விஜிதகர தெரிவித்தார். மக்கள் அனைவரும் சுதந்திரமாக வாழக்கூடிய சூழல் உருவாகியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். காலி உடுகம ஸ்ரீ மகாபோதிராஜ பெரஹரவை ஆரம்பித்து வைத்து உரையாற்றும் போதே அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். மேலும் அவர் அங்கு கருத்து தெரிவிக்கையில், தற்காலத்தில் எமது நாட்டில் மத சகவாழ்வு மிகவும் சிறந்த நிலையில் வலுவாக முன்னோக்கி செல்வதாகவும், நாம்

0: காலங்களில் பல்வேறு அனுபவங்களுக்கு முகம் கொடுத்ததாகவும், இன்று தேசிய ஐக்கியம் மத சகவாழ்வின் ஊடாக நாம் ஒரு நாட்டின் மக்களாக இலங்கையர்களாக மத நடவடிக்கைகளை சுதந்திரமாக மேற்கொள்வதாகவும், எமது மத நடவடிக்கைகளில் ஈடுபட சகலருக்கும் இன்று உரிமை வழங்கப்பட்டுள்ளதாகவும், இது எம் அனைவருக்கும் உரித்தான உரிமையாகும் எனவும், அரசியலமைப்பின் 9வது சரத்துக்கமைய பௌத்த மதத்தை பாதுகாத்து போஷித்து முன்னோக்கி கொண்டு செல்ல நாம் கடமைப்பட்டுள்ளோம் என அமைச்சர் விஜித ஹேரத் அங்கு மேலும் தெரிவித்தார். இந்த நிகழ்வில் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். கரைகளை இணைப்போம், வாழ்க்கையை கட்டியெழுப்புவோம் எனும் துணைப்பொருளில் 800 கிராமிய பாலங்களை நிர்மாணிக்கும் பாரிய அபிவிருத்தி வெளித்திட்டம் நாளை மறுதினம் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தலைமையில் ஆரம்பமாக உள்ளது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் 1050 மில்லியன் ரூபாய் செலவில் 100 பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்படவுள்ளன. பொது நிர்வாகம், மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சின் ஊடாக குறித்த நாடு முழுவதும் பாலங்களை அபிவிருத்தி செய்யும் வேலைத்திட்டம் முன்னெடுக்கப்படுகிறது. மக்கள் நாளாந்தம் அதிக அளவில் பயணிக்கும் பாலங்களின் வசதிகளை மேம்படுத்திக் கொடுப்பது இத்திட்டத்தின் நோக்கமாகும். தற்போதைய அரசாங்கம் ஆட்சிக்கு வந்து இது தொடர்பில் விசேட கவனம் செலுத்தி அபிவிருத்தி செய்யப்பட வேண்டிய கிராமிய பாலங்கள் தொடர்பில் சகல உள்ளூராட்சி மன்றங்களில் இருந்து தகவல் திரட்டப்பட்டுள்ளது. அதற்கமைய 4 வருட வேலைத்திட்டமாக இதனை முன்னெடுக்க 881 பாலங்கள் தெரிவு செய்யப்பட்டுள்ளன. இதற்கென 2026 ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. இதன் முதற்கட்டத்தின் கீழ் 1050 மில்லியன் ரூபாய் செலவில் 100க்கும் அதிகமான கிராமிய பாலங்கள் அபிவிருத்தி செய்யப்பட உள்ளன. இந்த வேலைத்திட்டத்தின் பிரதான ஆரம்ப நிகழ்வு அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபிரத்ன தலைமையில் குருநாகல் ரிதியகம பகுதியில் இடம்பெறவுள்ளது. பிரதி அமைச்சர் ருபன் செனரத் தலைமையில் ஹம்பாந்தோட்டை சூரியவப பகுதியிலும் இவ்வேலைத்திட்டம் ஆரம்பிக்கப்படும் நிலையில் நாட்டின் மேலும் பல இடங்களிலும் இவ்வேலைத்திட்டங்கள் ஆரம்பமாக உள்ளன. நுவரலியா வளப்பனை பிரதேச செயலக பிரிவுக்குட்பட்ட சென் லெனார்ட்ஸ் தோட்டத்தில் கடந்த 30 ஆண்டுகளுக்கு மேலாக வசித்து வந்த 6 குடும்பங்களைச் சேர்ந்த 40 பேர் வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது. வளப்பனை நீதவான் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கமைய பெஸ்கல் அதிகாரிகள் ஊடாக அவர்கள் குறித்த வீடுகளில் இருந்து வெளியேற்றப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. தங்குவதற்கு இடமின்றி அவர்கள் தோட்டப்பகுதியில் உள்ள பாலர் பாடசாலை ஒன்றில் தற்காலிகமாக தஞ்சமடைந்துள்ளனர். இந்நிலையில் துயரங்களுக்கு முகம் கொடுத்துள்ள இம்மக்களை பெருந்தோட்டத்துறை பிரதி அமைச்சர் சுந்தரலிங்கம் பிரதீப் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர் கிருஷ்ணன் கலைச்செல்வி ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அம்மக்களின் தற்போதைய நிலைமை தொடர்பில் பிரதி அமைச்சர் கேட்டறிந்து கொண்டார். தாம் நீண்டகாலமாக வாழ்ந்து வந்த இடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டுள்ள நிலையில் பிள்ளைகளுடன் செல்வதற்கு வேறு இடமில்லை எனவும், தமக்கான பாதுகாப்பான நிரந்தர இருப்பிட வசதியை ஏற்படுத்தி தருமாறும் அவர்கள் பிரதி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்தனர். டெத்வா சூறாவளியினால் அழிவடைந்த மன்னம்பட்டி பகுதியில் 10 வீடுகளை மீள நிர்மாணிக்கும் நடவடிக்கை பிரதி அமைச்சர் டி பி சரத் தலைமையில் இடம்பெற்றது. டெத்வா சூறாவளியினால் அழிவடைந்த 10 வீடுகளை நிர்மாணிக்கும் பணி ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. மன்னம்பட்டி சர்வோதய கிராமம் மற்றும் மாகன்தோட்ட பகுதிகளில் இவ்வீடுகள் நிர்மாணிக்கப்படுகின்றன. பிரதி அமைச்சர் டி பி சரத், பாராளுமன்ற உறுப்பினர் சுனில் ரத்னஸ்ரீ ஆகியோர் தலைமையில் அடிக்கல் நாட்டும் நிகழ்வு இடம்பெற்றது. இதேவேளை டித்வா சூறாவளியினால் அழிவடைந்த திம்புலாகல பிரதேச செயலக பிரிவில் 138 வீடுகளுக்கு நட்டுகடு வழங்கும் நடவடிக்கை இடம்பெற்றது. இதேவேளை டித்வா சூறாவளியினால் அழிவடைந்த அனுராதபுரம் கர்மாந்த பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு பதிலாக புதிய வீட்டை நிர்மாணித்து அதனை பயனாளி குடும்பத்துக்கு கையளிக்கும் நிகழ்வு இடம்பெற்றது. பாராளுமன்ற உறுப்பினர் சுசந்தகுமார நவரத்ன தலைமையில் இடம்பெற்றது. குறித்த வீட்டை நிர்மாணிக்க 50 லட்சம் ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகக் குழுவினருக்கும் அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிசவுக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது. அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் புதிய நிர்வாகக் குழுவுக்கு அமைச்சர் இங்கு வாழ்த்து தெரிவித்தார். பிரதி அமைச்சர் வைத்தியர் ஹங்சக முனி விஜயமுனியவும் அங்கு இணைந்திருந்தார். மக்களுக்கு சிறந்த சுகாதார சேவையை வழங்குவதற்கு சுகாதாரம் மற்றும் ஊடகத்துறை அமைச்சு முன்னெடுக்கும் திட்டமிட்ட வேலைத்திட்டங்களுக்கு அரச வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் ஒத்துழைப்பை எதிர்பார்ப்பதாக அமைச்சர் இங்கு தெரிவித்தார். டெங்கு நோய் ஒழிப்புக்கு அச்சங்கம் தயாரித்த யோசனையும் அமைச்சரிடம் கையளிக்கப்பட்டது. கதிர்காம கந்தனின் ஆடிவேல் உற்சவத்தை முன்னிட்டு நாட்டின் பல பாகங்களிலிருந்து கதிர்காமம் திருத்தலத்துக்கான பாத யாத்திரை இடம்பெறுகின்றது. இந்நிலையில் கதிர்காம பாத யாத்திரையில் இணைந்து கொள்வதற்காக உகந்தை முருகன் ஆலயத்தில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தங்கியிருப்பதை காண முடிந்தது. காட்டுவழி பாத யாத்திரையில் ஒரு நாளில் அதிகளவான பக்தர்கள் இணைந்தமை இதுவே முதற் சந்தர்ப்பமாகும். அதற்கமைய காட்டுவழி பாதை திறப்பு நிகழ்வு அம்பாறை மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களான மஞ்சுள ரத்நாயக்க மற்றும் பிரியந்த விஜயரத்ன ஆகியோர் தலைமையில் இடம்பெற்றது. 10 திகதி திறக்கப்பட்டு காட்டுவழி பாதை எதிர்வரும் 24 திகதி மூடப்படவுள்ளது. இவ்வருடம் 50,000 மேற்பட்ட பக்தர்கள் பாத யாத்திரையில் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. பொலித்தீன் பாவனை பிளாஸ்டிக் போத்தல்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதோடு கலாசார ஆடையுடன் மாத்திரமே பாத யாத்திரையில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் போதைப் பொருளை முழுமையாக இல்லாதொழிக்கும் நோக்கில் குறித்த சுற்றுவளைப்பு மேற்கொள்ளப்படுகின்றது. அதன்கீழ் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட 807 சுற்றுவளைப்புகளில் 808 பேர் கைது செய்யப்பட்டனர். இவர்களில் இரு சந்தேக நபர்களுக்கு எதிராக தடுப்பு காவல் உத்தரவு பெறப்பட்டுள்ளது. இந்த சுற்றுவளைப்பில் 704 கிராம் ஹெரோயின், 1 கிலோ, 534 கிராம் ஐஸ் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டன. தென்னிந்தியாவின் நைட்டிங்கேல் என அன்போடு அளிக்கப்படும் இசை பேரரசி எஸ் ஜானகியின் இறுதி கிரியைகள் இன்று இடம்பெற்றது. 20 மேற்பட்ட மொழிகளில் 48,000 மேற்பட்ட பாடல்களை பாடிய பின்னணி பாடகி எஸ் ஜானகி நேற்று தனது 88 வயதில் வயது மூப்பு காரணமாக மைசூரில் காலமானார். ஆந்திர பிரதேச மாநிலம் குண்டூர் மாவட்டம் ரபால்லி அருகிலுள்ள பல்லப்பட்டா கிராமத்தில் 1938 ஆண்டு பிறந்த எஸ் ஜானகி தனது 19 வயதிலேயே திரைத்துறைக்கு வந்துவிட்டார். 1956 அகில இந்திய வானொலி நடத்திய பாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்ற அப்போதைய குடியரசுத் தலைவர் ராஜேந்திர பிரசாத்திடம் பரிசு வாங்கினார். 1957 தமிழில் விதியின் விளையாட்டு படத்தின் மூலம் அறிமுகமாகி ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒப்பந்த அடிப்படையில் பாடகியாக இவர் அறிமுகமானார். திரைத்துறையில் சுமார் 60 காலமாக கோலோச்சிய எஸ் ஜானகி 48,000 அதிகமான பாடல்களை பாடி சாதனை படைத்துள்ளார். தெலுங்கு, தமிழ், கன்னடம், மலையாளம், இந்தி, சமஸ்கிருதம், ஒடியா, துளு, உருது, பஞ்சாபி, படுகர், பெங்காலி, கொங்கணி, ஆங்கிலம், ஜப்பான், ஜெர்மன், சிங்கள மொழி உட்பட 20 மொழிகளில் பாடி சாதனை படைத்தவர். கே பி மகாதேவன், கண்டசாலா, எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி, ஜி கே வெங்கடேஷ், இளையராஜா, சங்கர் கணேஷ், சந்திரபோஸ் தேவா, ஏ ஆர் ரஹ்மான் உட்பட பெரும்பாலான இசையமைப்பாளர்களின் இசையில் இவர் பாடியுள்ளார். தமிழ் தெலுங்கு மொழிகளில் பல பக்தி பாடல்களை தாமே எழுதி இசையமைத்து பாடியுள்ள இவர் மௌன போராட்டம் என்ற தெலுங்கு படத்துக்கு இசையமைத்திருந்தார். 5 குழந்தையாகவும் 60 பாட்டியாகவும் அருமையாக பாடி குரலில் ஜாலங்கள் நிகழ்த்தியவர் எஸ் ஜானகி. பின்னணி பாடியதற்காக இதுவரை அவர் 4 தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். 1977 16 படத்தில் செந்தூர பூவே பாடலுக்காகவும், 1981 ஒப்போல் மலையாள படத்துக்காக எட்டு மனோரம் படத்தில் பாடலுக்காகவும், 1984 சிதாரா தெலுங்கு படத்துக்காக வெண்ணல்லோ கோதாரி அந்தம் பாடலுக்காகவும், 1992 தேவரமகன் படத்துக்காக இஞ்சி இடுப்பழகா பாடலுக்காகவும் தேசிய விருதுகளை பெற்றுள்ளார். கடந்த சில மாதங்களாக வயது முதிர்ச்சியின் காரணமாக அவர் கர்நாடக மாநிலம் மைசூரில் உள்ள தனது வீட்டில் தங்கி ஓய்வெடுத்து வந்தார். இந்நிலையில் நேற்று மாலை அவருக்கு திடீரென உடல்நலக்குறைவு ஏற்பட்டது. இதையடுத்து அவர் மைசூரில் உள்ள அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஆனால் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார்.
1: வெளிநாட்டு செய்திகள்.
0: வாலி சூறாவளி சீனாவுக்குள் நுழைந்துள்ளது. கடந்த ஒரு வாரத்தில் சீனாவில் தாக்கத்தை ஏற்படுத்தி இரண்டாவது சூறாவளி இதுவாகும். சீனாவுக்கு நுழைவதற்கு முன்னர் ஜப்பான், தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளையும் சூறாவளி தாக்கிய நிலையில் பிலிப்பைன்ஸில் 17 பேர் உயிரிழந்தனர். வாலி சூறாவளி காரணமாக 2 மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். சூறாவளி பயணிக்கவிருக்கும் பாதையில் இருந்து இவர்கள் வெளியேற்றப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. சுமார் 1000 கிலோமீட்டர் அகலத்துக்கு இச்சூறாவளி படர்ந்துள்ளது. நேற்று மாலை தாய் ஷோக்கி கரையோர நகரின் ஊடாக அது சீனாவுக்கு நுழைந்தது. சீனாவுக்கு நுழைவதற்கு முன்னர் ஜப்பான், தாய்வான் மற்றும் பிலிப்பைன்ஸ் ஆகிய நாடுகளுக்கு சூறாவளியினால் கடும் சேதம் ஏற்பட்டது. பிலிப்பைன்ஸில் இச்சூறாவளி தாக்கம் காரணமாக 17 பேர் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது.
1: மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
0: டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை 68,000 கடக்கையில், நாடு முழுவதும் விசேட டெங்கு ஒழிப்பு. நாட்டில் தற்போது மக்கள் மத நல்லிணக்கத்தோடு வாழ்வதாக அமைச்சர் விஜித தெரிவிப்பு. 800 பாலங்களை நிர்மாணிக்கும் பாரிய அபிவிருத்தி பணி நாளை மறுதினம் ஆரம்பம். வெளியேற்றப்பட்ட தொழிலாளர்களின் பிரச்சினையை தீர்க்க பிரதி அமைச்சர் பிரதீப் களத்தில். இசையை அருந்தும் சாதக பறவை இசை பேரரசி எஸ் ஜானகியின் குரல் மௌனித்தது. சீனாவுக்கு நுழைந்த பாலி சூறாவளி. இத்துடன் வசந்த மெஃபமின் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றன. வணக்கம்.
1: வசந்த மெஃபம் செய்திகள் 24 மணி நேரமும் அவதானத்துடன். Amen.

நேர்களுக்கு வணக்கம். நேர்கள் இப்பொழுது முதல் நேற்று தினம் சீட்டளிக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவுகளை இப்பொழுது கேட்கலாம். முதலாவதாக அதற்கூடிப்பதி சீட்டளிப்பு வாரமான 3045 சீட்டளிப்பு வாரத்துக்கான வெற்றி இலக்கங்கள் 9 39 68 71 ஆங்கில எழுத்து பி. மீண்டும் அந்த வெற்றி முடிவுகள் 9 39 68 71 ஆங்கில எழுத்து பி. சூப்பர் பரிசு ரூபா 531 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 2 லட்சம் பரிசுகள் 7 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபா 80,71,000 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு 534 லட்சம் ரூபாய். நேர்கள் சீட்டளிப்புக்காக இளம் பச்சை நிற அதுகோடிப்பதி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து 4931 சீட்டளிப்பு வாரமான ராசி அதிர்ஷ்டத்துக்கான வெற்றி இலக்கங்கள் இப்பொழுது 1 6 38 45 ராசி மகரம். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 1 6 38 45 ராசி மகரம். 10 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. சூப்பர் பரிசு ரூபா 63 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,58,92,600 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 66 லட்சம். நேர்கள் சீட்டளிப்புக்காக ஊதா நிற ராசி அதிர்ஷ்டம் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டளிப்பு வாரமான 3219 சீட்டளிப்பு வாரமான சூப்பர் போலுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 21 29 36 71 ஆங்கில எழுத்து எண். மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21 29 36 71 ஆங்கில எழுத்து எண். சூப்பர் பரிசு ரூபாய் 552 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 79,24,040 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 555 லட்சம். நேர்கள் சீட்டளிப்புக்காக செம்மஞ்சள் நிற சூப்பர்போல் அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சீட்டளிப்பு வாரமான 5380 சீட்டளிப்பு வாரமான சனிதாவுக்கான வெற்றி இலக்கங்களை இப்பொழுது பார்க்கலாம். வெற்றி இலக்கங்கள் 5 14 41 63 ஆங்கில எழுத்து கியூ. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 5 14 41 63 ஆங்கில எழுத்து கியூ. சூப்பர் பரிசு ரூபாய் 595 லட்சம் சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 மற்றும் 2 லட்சம் பரிசுகள் 5 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 97,31,040 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 596 லட்சம். நேர்கள் சீட்டளிப்புக்கான இளம் சிவப்பு நிற சனிதா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சீட்டளிப்பு வாரமான 2395 சீட்டளிப்பு வாரத்துக்கான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள். அடுத்து சீட்டளிப்பு வாரமான 2395 கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள். அடுத்த சீட்டளிப்பு வாரமான 2395 சீட்டளிப்பு வாரத்துக்கான கப்ருக்காவுக்கான வெற்றி இலக்கங்கள் 2 16 18 57 ஆங்கில எழுத்து ஐ, சுபர் இலக்கம் 35. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 2 16 18 57 ஆங்கில எழுத்து ஐ, சுபர் இலக்கம் 35. கப்ருக்கா முதலாம் கோடி பரிசு பொதி ரூபாய் 3,128 லட்சம் வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா இரண்டாம் கோடி பரிசு பொதி வெல்லப்படவில்லை. 100 லட்சம் கப்ருக்கா மூன்றாம் கோடி பரிசு பொதிகள் வெல்லப்படவில்லை. 20 லட்சம் பரிசுகள் 1 வெல்லப்பட்டது. 2 லட்சம் பரிசுகள் 7 வெல்லப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 1,45,62,120 ரூபாய். அடுத்த கப்ருக்கா சூப்பர் கோடி பரிசு பொதி ரூபாய் 3,136 லட்சம். அடுத்து நேர்கள் சீட்டளிப்புக்காக மஞ்சள் நிற கப்ருக்கா அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சீட்டளிப்பு வாரமான 953 சீட்டளிப்பு வாரமான சுபிரி தன சம்பத்தவைக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 9 2 3 7 4 6 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ 9 2 3 7 4 6 ஆங்கில எழுத்து டி. சூப்பர் பரிசு ரூபாய்
236,00,000 சூப்பர் பரிசு வெல்லப்படவில்லை. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை 36,12,100 ரூபாய். அடுத்த சூப்பர் பரிசு ரூபாய் 237,00,000. நேர்கள் சிற்றிலிப்புக்காக கபில நிற சுபரிதன சம்பத லோத்தர்களை இன்றே கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்த சிற்றிலிப்பு வாரமான 427வது சிற்றிலிப்பு வாரமான ஜய சம்பத்தவைக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 3, 7, 4, 6 ஆங்கில எழுத்து டி. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் இதோ 3, 7, 4, 6 ஆங்கில எழுத்து டி. 250,000 பரிசுகள் 1 வழங்கப்பட்டது. 50,000 பரிசுகள் 27 வழங்கப்பட்டது. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 62,54,000 ரூபாய். அடுத்து நேர்கள் நீல நிற அச்சிடப்பட்ட ஜெயசம்பத் லோத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். அடுத்து சிட்டெழுப்பு வாரமான 1049வது சிட்டெழுப்பு வாரமான சசிரிக்கான வெற்றி இலக்கங்கள் இதோ. வெற்றி இலக்கங்கள் 21, 41, 44. மீண்டும் அந்த வெற்றி இலக்கங்கள் 21, 41, 44. 200,000 பரிசுகள் 10 வெல்லப்பட்டுள்ளன. வழங்கப்பட்ட மொத்த பரிசு தொகை ரூபாய் 38,65,760 ரூபாய். நேர்கள் அடுத்து சிட்டெழுப்புக்காக கபில நிற சசிரி அச்சிடப்பட்ட லொத்தர்களை கொள்வனவு செய்து கொள்ள முடியும். இவைதான் நேற்று தினம் சிட்டெழுக்கப்பட்ட அபிவிருத்தி லொத்தர் சபையின் உத்தியோகபூர்வமான முடிவு.

0: விடுமுறை கொண்டாட்டம் கேட்டுக்கொண்டிருக்கின்ற நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். அழைப்பு ஏற்படுத்துங்கள் 0311 2 775 0 1 அல்லது 0311 2 775 0 1 நிலக்கத்தோடு அழைப்பினை ஏற்படுத்துங்கள். அதே போன்று நீங்கள் பேஸ்புக் வழியாக இணைந்து கொள்ள முடியும். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம்.
1: வணக்கம் புவனேஸ்வரன்.
0: வணக்கம், யாருது?
1: நான் நீலகுளம்லேருந்து நிசாம் பேசுறேன்.
0: நிசாம், நல்லா இருக்கீங்களா? நிசாம்
1: நல்லா இருக்கிறோம். நீங்க எப்படி இருக்கீங்க சார்?
0: நல்லா சந்தோஷமா ஆஹா ஓஹோன்னு கொண்டாட்டமாக இருக்கிறோம் நிசாம்.
1: அப்படியா?
0: சார் நிசாம்
1: சொல்லுங்க,
0: என்ன மாதிரி சாப்பாடுலாம் ரெடியா?
1: நான் கடையில இருக்கிறேன். இன்னும
0: இன்னும் கடையில தான் இருக்கீங்களா?
1: ஓ, 10:00 ஆகும் போறதுக்கு.
0: அப்படியா?
1: இனி டூரிஸ்ட் எல்லாம் வந்து போறாங்க, இனி அவங்க வந்தா யாரோட வந்து பார்த்துட்டு.
0: ஆஹா, சரி சொல்லுங்க, யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு?
1: எனக்காகவும் உங்களுக்காகவும் யூகேல எங்களை மூசாத் மச்சான், ரீமா கண்ணத்தொட்டையில எங்களை சாஜன் தாசா, நிசாம் மச்சான், ஷரீன், சப்ரா, சைலான், அம்பாஸ், வசந்தன் கேக்கும் அனைவருக்காகவும் கேட்போம்.
0: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
1: நன்றி
0: நன்றி நன்றி, ரொம்ப சந்தோஷம். அன்பான வணக்கம் புவனேஸ்வரன், அப்படி இருக்கிறீங்க. நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது. எங்களுக்காகவும் பாடல் தாங்கன்னு சொல்லுங்கள். எங்களோட கார்த்திகேயன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் ரத்னபுரிலிருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்க்கறது. ஓகே, கார்த்திகேயன் பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள். ஷிஃபானி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பதாக எடுத்துக்கிறாங்க, பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க, பாடல் வருகிறது. அதே போல ஸ்ரீனு அன்பு வணக்கம் என்று பார்த்திருக்காரு ஃபேஸ்புக் வழியாக. நிகழ்ச்சி ரொம்ப ரொம்ப பிடித்திருக்கிறது என்று பார்த்திருக்காரு. அதே போல அட்டாம்பிட்லேருந்து கீதன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு கராம் நந்தகுமார் அன்பு வணக்கம் என்று சொல்லிட்டு வெள்ளவத்தந்த நிகழ்ச்சி கேட்பதாக எடுத்திருக்கிறார். பரமானந்த வசீகரன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்கன்னா, அப்பா சதாசிவ், அம்மா ராஜலட்சுமி, கோகிலா, இந்திராணி எல்லோருக்காகவும் பாடல் தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். எல்லோருக்காகவும் பாடல் வருகிறது. கருப்பையா கலைச்செல்வன் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு எழுந்திருக்கிறார். வத்தலில் இருந்து வந்திருக்கிறாங்க யுவராணி. யுவராணி எப்படி இருக்கிறீங்க? நல்லா பாடல் தாங்கண்ணா அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. பாடல் வருகிறது கேட்டு மகிழுங்கள்.

நம்பிக்கையின் நேரம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் அன்பான நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியின் நேரங்கள் அனைவருக்கும் அன்பான இரவு நேர வணக்கங்கள். மற்றும் ஒரு ஞாயிற்றுக்கிழமை நாளில் இன்றும் நம்பிக்கையின் நேரம் நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதன் மகிழ்ச்சி. ஒரு பயனுள்ள நிகழ்ச்சி உங்களுக்காக இவர காத்திருக்கிறது.

0: என்ன ரமேஷ், வேலையெல்லாம் அப்படியே வச்சுட்டு ரொம்ப யோசனையா இருக்க?
1: எனக்கு இந்த நாட்கள்ல ஆண்டவரை பத்தி இன்னும் அதிகமா தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கு. வேதாகமத்தை படிக்கும் போது அதை இன்னும் புரிஞ்சு படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா எப்படின்னு புரிய மாட்டேங்குது.
0: அவ்வளவுதானே, கவலையை விடு. மொபைல் கையில வச்சிருக்கியா, இப்பவே டைப் பண்ணு. வான் மலர்னு டைப் பண்ணி ஒரு எஸ்எம்எஸ் இல்லனா வாட்ஸ்அப் நான் சொல்ற இந்த நம்பருக்கு அனுப்பு. 0722456621.
1: அப்படி அனுப்பலாம்.
0: இலவசமான வேத பாடத்தை நீ தபால் மூலமா கற்றுக்கொள்ளலாம்.
1: என்னது, இலவசமான வேத பாடம் அது தபால் மூலமாவா?
0: ஆமா. நேர்களே, நீங்களும் தவறு விட்டுறாதீங்க. ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியில வான்மலர்னு டைப் பண்ணுங்க. 0722456621 என்ற இலக்கத்திற்கு எஸ்எம்எஸ் அல்லது வாட்ஸ்அப் பண்ற இப்பவே அனுப்புங்க.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது லங்கா ஹோப் மீடியா வழங்கும் நம்பிக்கையின் நேரம் கிறிஸ்தவ வானொலி நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் அடுத்து வருவது குருநாடகம். ராஜேஷினுடைய வாழ்க்கையில் அவனுக்கு இரண்டு முகங்கள் இருக்கின்றன. இது ஆலயத்தில் அவன் காண்பிக்கும் முகம். ஸ்தோத்திரம், வணக்கம். நல்லா இருக்கீங்களா?
3: நல்லா இருக்க ராஜேஷ், நீ எப்படி இருக்க?
1: ரொம்ப நல்லா இருக்கிறாங்கள்.
3: வெரி குட், வெரி குட். உன்ன மாதிரியான இளைஞர்கள் இப்படி ரொம்ப பக்தியோடு இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. என்ன சின்ன வயசுல பாக்குற மாதிரியே இருக்கு உன்னை பார்க்கும்போது.
1: ரொம்ப நன்றி அங்கிள். ஆனாலும் உங்க அளவுக்கெல்லாம் நாங்க ஒண்ணுமே பெருசா பண்ணிடல, நீங்கெல்லாம் பெரியவங்க. ரொம்ப சந்தோஷங்கள். பார்த்து போங்கங்கள், பார்த்து இந்த பக்கமா போங்க.
3: ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றிப்பா. ரொம்ப நல்ல பையன், பார்த்தாலே அப்படியே தெரியுது அவனுக்குள்ள எவ்வளவு சாந்தம், அன்பு இதெல்லாம் இருக்கு அப்படின்னு.
0: ராஜேஷ், என்ன ரொம்ப நாளா நீ ஈவினிங்ல கிரவுண்ட்ஸ் பக்கம் வாரது இல்லையே? வந்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுட்பால் விளையாடி சந்தோஷமா நண்பர்களோட கொஞ்சம் ஆடி பாடி இருக்கலாம்ல, ஏன் உன்னை பார்க்கவே முடியறதில்ல?
1: அச்சோ, சண்டே ஈவினிங்கா? சண்டே ஈவினிங்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு, அதுவும் சர்ச் காரியங்கள். நான் எதுக்காகவும் யாருக்காகவும் அந்த காரியங்களை நான் மிஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது அந்த காரியங்கள் தான்.
0: சரி ராஜேஷ், நீ அதுகளை செய். ஆனால் நண்பர்களை சந்திக்கிறதுக்கும் கொஞ்சம் ஒரு நேரத்தை ஒதுக்கலாம்ல, நாங்களும் பாவம் இல்லை, உன்னை சந்திக்கணும்னு நாங்களும் காத்துட்ருக்கோம்ல.
1: அது எனக்கு புரியுது, அதுக்கு நான் வேறு டைம் ஒதுக்கிட்டு நான் உனக்கு சொல்கிறேன், சரியா? இப்போ எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் அப்புறமா உன்னை மீட் பண்ணுறேன்.
4: இவ்வளவு அன்பாகவும் சாந்தமாகவும் அமைதியாகவும் பேசுகிற இதே ராஜேஷ் வீட்டுக்கு போனதும் எப்படி மாறுகிறார் என்று நீங்களே கேட்டு பாருங்கள்.
0: அம்மா, அப்பா, எங்க வீட்டில் என்ன, யாருமே இல்லை அப்பா?
3: ராஜேஷ், சாரிப்பா, கொஞ்சம் உடம்புக்கு முடியல, தூங்கிட்டேன்.
0: என்னது, தூங்கிட்டீங்களா? சரி, நான் வருவேன்னு தெரியும்ல, அம்மா எங்க போயிட்டாங்க?
3: அம்மாவுக்கு உடம்பு முடியல, மருந்து எடுத்துட்டு வரேன்னு டாக்டரை பார்த்துட்டு வரேன்னு போயிருக்காங்க. நான் கூட போயிருக்கணும், ஆனா நீ வர்ற நேரம்ன்றதுனால என்ன வீட்லயே இருக்க சொல்லிட்டாப்பா.
0: நான் வர்ற நேரம் நீங்க வீட்டுல இருந்தா மட்டும் போதுமா? எனக்கு சாப்பிட யாரு தர்றது? போயிட்டு எனக்கு சாப்பாடு எடுத்துட்டு வாங்க, களைச்சு போயிட்டு வாரு கொஞ்சமாவது. உங்களுக்கெல்லாம் ரொம்ப இடம் கொடுத்துட்டேன்.
3: என்னப்பா, என்ன ஏன் கோவப்படுற?
4: இன்று நிறைய பேர் மற்றவர்கள் மத்தியில் இருக்கும் பொழுது தங்களை அமைதியானவர்களாகவும் சாந்தமானவர்களாகவும் காண்பித்துக் கொள்வார்கள். அவர்களை மனம் நோக்க கூட பேச மாட்டார்கள். ஆனால் அதே நபர்கள் தங்களுடைய சொந்த வீட்டில் தங்களுடைய தாய் தகப்பனுக்கு பேசும் பொழுது, அல்லது தன் மனைவியோடோ அல்லது தன் கணவனோடோ கதைக்கும் பொழுது அவர்கள் மீது எரிந்து விழுவதும், அவர்கள் மீது கோபப்படுவதும், அவர்களை என் நேரமும் ஏதாவது சொல்லி திட்டிக் கொண்டும் இருப்பதுமாக இருப்பார்கள். இப்படியான மாய்மாலமான வாழ்க்கை வாழக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார். 1 சாமுவேல் 16:7.

கேள்வி, அடிமை பெண்ணாகிய ஆகார் தன்னோடு பேசின கர்த்தரை கேட்ட பெயர் என்ன என்பதே. அதற்கான சரியான பதில், நீர் என்னை காண்கிற தேவன். இதற்கான பதிலை ஆதியாகமம் 16:13 காணக்கூடியதாக இருக்கும். சரியான பதிலை அனுப்பியிருந்தார்கள் ரோபர்ட் ரவீந்திரன் செட்டிபாளையம், திருமதி தியாகராஜ் அடிக்கோயா, ரஜினி ரிபேகா பாண்டிருக்கும், பிளமிங் புவான்வெல்லும் சரியான பதில். இவர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகள். இனி இந்த வாரத்திற்கான கேள்வி, ஆவியின் கனிகள் பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? மீண்டும் அந்த கேள்வி, ஆவியின் கனிகள் பற்றி பரிசுத்த வேதாகமத்தில் எங்கு குறிப்பிடப்பட்டுள்ளது? இந்த கேள்விக்கான சரியான பதிலை துரித கதியில் கிடைக்கும்படியாக SMS மூலமாக அல்லது வாட்ஸ்அப் மூலமாக நீங்கள் அனுப்பி வைக்கலாம். எமது SMS மற்றும் வாட்ஸ்அப் இலக்கம் 0722456621, 0722456621. மற்றும்

0: விடுமுறை கொண்டாடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள், சந்தோஷமாக உற்சாகமாக எடுத்திருக்கிறீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் ஒரு சொந்தம். வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம் அண்ணா.
0: வணக்கம். யார் பேசுறீங்க?
1: என்ன
0: கிளாஸ் படிக்கிறீங்க?
1: நன்றி.
0: நன்றி நன்றி. அன்பான வணக்கம். நிகழ்ச்சியோடு எங்களையும் இணைத்துக் கொள்ளுங்கள். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கணும் சொல்லுங்கள். தன்னையும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே எங்களோட ரூபன் நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். அதே போல அன்பு வணக்கம் என்று சொல்லி வெண்பா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கலாம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள். நிகழ்ச்சி ரொம்ப பிடித்திருக்கிறது அப்படின்னு சொல்லுங்கள். ரொம்ப சந்தோஷம். நல்ல ஒரு பாடு தாங்க அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. சரி, உங்களுக்காக வருகிறது அடுத்த பாடல்.

நண்பன் திரைப்படத்துக்காக பாடல் ஒளித்துவைக்கிறது கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். விடுமுறை கொண்டாடும் சந்தோஷமாக உற்சாகமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். ரொம்ப நேரம் காத்திருந்தார், அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டுவிட்டது. நீங்கள் மணிந்து கொள்ளுங்கள், அழைப்பு ஏற்படுத்துங்கள். 0112-7775-0 அல்லது 0312-7775-111 நிலக்கத்தோடு இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம். வணக்கம். வந்தவர் எனக்கு பாட்டு பாட்டு பாட்டு போடுகின்றார், என்ன பாருங்கள். சரி, இதே போல ஏராளமான சொந்தங்கள் வந்திருக்கிறார்கள். அன்பு கலந்த வணக்கம் போனேஷனா நிகழ்ச்சியோடு எங்களை இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக் கொண்டு எங்களோடும் ஜெகதீஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு பார்த்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். ஹலோ, வணக்கம். யார் பேசுறீங்க? கோப்பாயில் இருந்து சுஜியா? சுஜி, நல்லா இருக்கீங்களா? பாடல்கள்லாம் பிடிச்சிருக்குதா உங்களுக்கு? அப்படியா, சரி. அம்மா, ரொம்ப சந்தோஷம். யாரெல்லாம் இருக்காங்க பாடல் கேக்குறதுக்கு? ஓகே, சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி, நன்றி. மும்தாஸ் பேகம் குழும 14 கிழந்த நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டு பார்த்தாக்க இணைந்திருக்கிறார். அது போல சுப்பை ஆகாஷ் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிறார். வணக்கம் சகோதரன் சொல்லிருக்காங்க. வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? அன்பான இரவு பொழுது வணக்கம். அப்புதலை புதுக்காடு ரஜினி, ஓகே, லாவண்யா மற்றும் பிள்ளைகள் அனுஜா, கவிஷான், அம்முக்குட்டி ஆகியோரை இவங்க இணைத்துக் கொண்டு பாடல் தாங்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். சார், எல்லோருக்காகவும் பாடல் வரிகிறது கேட்டு மக்களுக்கு. சரியா, சகிலா சந்திரசேகரம் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்காங்க. நாம் செங்கல் இருந்து நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் போனேஷனா அப்படின்னு பக்கத்தில் இருக்கிறாங்க. ஓகே, பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். அன்பு கலந்த வணக்கம் போனேஷ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா சந்தோஷமா இருக்கிறது. நிகழ்ச்சியோட இன்னும் இணைத்துக் கொள்ளுங்கள் சொல்லிக்கொண்டே கடவுள் இருந்து கண்ணா நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்குறேன். விணிகத்தன கணவர்ல இருந்து கண்ணா மன்னா பாடல் வருகிறது கேட்டு மகளுங்கள். ரொசல்லகம குசலராஜா நிகழ்ச்சி கேட்பதாக வந்திருக்கிறார். ஹட்டன் நவீன நிகழ்ச்சி கேட்டுக் கொடுக்கிறான். அது போல பத்துவில் ஜமால்தீன் அன்பு வணக்கம் என்று வணக்கம். அதுபோல சரோஜினி நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். வணக்கம் சரோஜினி, பாடல் வருகிறது கேட்டு மகிழ்ங்கள். நந்தகுமார் நிகழ்ச்சி கேட்பதாக சொல்லியிருக்கிறார். அருள்மொழி வந்திருக்கிறாங்க. அன்பு கலந்த வணக்கம் புவனேஷ், எப்படி இருக்கிறீங்க? பாடல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லக்கூடிய நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கலாம். அதே போல மாவனிலிருந்து நீஷாவும் நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருப்பதாக வந்திருக்கிறார்.

எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் கந்தசாமி, ஓகே வணக்கம் வணக்கம். இன்னும் அவர் பாட்டு போட்டு கொடுத்தது சரி, ஓகே எக்ஸ்கியூஸ் மீ, நான் இங்கே சாங் போடுறேன் சரியா, இது ஒரு நேர் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்க? சாந்தா. எப்படி இருக்கீங்க சாந்தா? நல்லா இருக்கீங்களா சாந்தா? பேசுறது கிளியர் இல்லாம இருக்குது, என்ன கதை என்ன காரணம்? ஆஹா சரி, சாந்தாக்கு பாடலாம் பிடிச்சிருக்குதா? சரி, யார் யார் இருக்கிறாங்கம்மா பாடல் கேக்குறதுக்கு? சரி, எல்லோருக்காம் கேப்போம் அடுத்த பாடல. நன்றி அம்மா, நன்றி.

0: இசை உலகின் நட்சத்திரம் நட்சத்திரம் வசந்தத்தின் ஸ்டார் ஆஃப் தி டே ஸ்டார் ஆஃப் தி டே.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்ற விடுமுறை கொண்டாட்டம் எங்கிருந்தாலும் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எங்களுடைய அழைப்பில் வணக்கம் வணக்கம்
2: வணக்கம் வணக்கம்
1: வணக்கம் வணக்கம். யார் பேசுறீங்கோ? ஃபாரூக். எப்படி உங்க வணக்கத்தை வச்சு நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஃபாரூக் நல்லா இருக்கீங்களா? ஃபாரூக்
2: பேகம் மாத்துல இம்தியாஸ் பேருக்கும் அரமநகர் பரிதாவுக்கும் கல்கும் ஜின்னாவுக்கும் உங்களுக்கும் வசந்தகைக்கும் அனைவருக்கும் நல்லோட பாட்டு போடுங்களேன்.
1: சரி, எல்லோருக்காகவும் கேட்கலாம். நன்றி
2: நன்றி நன்றி நன்றி நன்றி.

அடுத்து ஒலிக்கு வருகிற பாலோடு நாடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற போகின்றேன். இன்றைய நிகழ்ச்சியில் இருந்து அத்தனை சொந்தங்களுக்கும் நன்றிகளையும் வாழ்த்துகளும் தெரிவித்துக் கொண்டு நான் விடைபெறுகின்றேன். தொடர்ந்து மனித குரங்கள் வசந்தத்தோடு வசந்த கலாட்டா நிகழ்ச்சியோடு அப்படியே ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக வர காத்திருக்கிறது. சந்தோஷமாக நடந்து கொள்ளுங்கள். விடுமுறை நாளை கொண்டாடுங்கள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை நன்றிகள் கூறி விடைபெற்று செல்வது நான் என்று உங்கள் அன்பின் நாகேந்திரன் புவனேஸ்வரராஜ். நன்றி சொந்தங்களே.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.7. Yo, one that you wanna listen to.

0: தொன்னிசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.
1: 102.6 102.8

விரைவில் நிகழ்ச்சிகளில் முதல்தர வானொலி வசந்தம் FM 102.6 102.8 இல் யா

0: நாடு முழுவதும் நமது சொந்தம் வசந்தம் FM 102.6 102.8
1: வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன் விவகாரமான வேலைக்காரன்
2: எத்தனை காலத்துக்கு தான் இதே வாசிச்சுட்டு இருப்பேள், இப்ப உள்ள யூத்துக்கு ஏத்த மாதிரி சும்மா வாங்கி

0: நமது சொந்தம் வசந்தம் FM. வசந்தம் FM 102.6 102.8
1: 102.6 102.8 This is Vasantham FM.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.7

0: இசை பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.
1: 102.6 and 102.8 வசந்த்.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.8

0: 102.6 and 102.8 Vasantham FM.
1: மாப்பிள்ளை கூட தான் மனசு தெரியல, அவ பீலிங்க புரிஞ்சிட்டு பாடுறா.
2: அப்ப சுச்சுவேஷன் சொல்ல,
1: ஓ இவர் பெரிய ஏஆர் ரஹ்மான் சுச்சுவேஷன் சொன்னா தான் பாடுவாரு. கெட் அவுட் மேன். எங்க சுச்சுவேஷன் எங்களுக்கு தாண்டா தெரியும், நாங்களே பாடிக்கிறோம்டா.

நாடு முழுவதும் வசந்தம் FM 102.6 102.7 102.6

102.6 and 102.8

பாடல்களோடு நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்தத்தின் வசந்த கலாட்டா.

நாடு முழுவதும் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

கோடி நேயர்களை தன்னகத்தை கொண்ட தலைவன் எங்கள் வசந்தம் FM 102.6 102.8 வசந்தம் FM.

கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவர் தலைவர் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8 நீங்க மட்டும்

0: விஷயத்த மறந்துட்டேன். நான் யாரு?
1: சூப்பர் ஹிட் பாடல்களின் சூப்பர் ஸ்டார்
2: ஒன் அண்ட் ஒன்லி பீஸ்
1: வசந்தம் எஃப்எம்.
3: முடியாதுங்கிறது முடிக்கிறது தான் சார் என்னுடைய பழக்கம்.
1: 102.6 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவன் தலைவன் தலைவன் எங்கள் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8 102.8

பல கோடி நேயர்களை தன்னகத்தே கொண்ட தலைவர் தலைவன் எங்கள் வசந்தம் வசந்தம் எஃப்எம் 102.6 102.8

0: நாடு முழுவதும் 102.8 வசந்தம் எஃப்எம். வசந்தம் எஃப்எம்.
1: வயிற்றுல கான் கோழி ஒன்னு கூவுது, அது பாஸ்ட் ஃபுட்.

கொஞ்சம் தமிழன் தமிழ் நெஞ்சங்கள் மனதில்

நீர்கள் அனைவருக்கும் அன்பான காலை நேர வணக்கம். தொடர்ந்தும் வசந்தத்தின் இறையோசை நிகழ்ச்சியினோடாக இணைந்திருக்கலாம். மலர்ந்திருக்கும் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனியதொரு நாளாக அமைய எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் ஆரம்பமாக விக்கினங்களை தீர்க்கக்கூடிய விநாயக பெருமானின் துதியை கேட்கலாம்.

மயிலின் பாடலும் மயிலின் அகவலும் பக்தியின் மனமும் வீசும் யாழ் மண்ணில் 102.2

0: சிவபெருமானின் துதியை கேட்டோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ பக்தி பாடலோடு இணைந்திருக்கலாம்.
1: கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த இன்னிசை ஆராதனை மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை மகிமைப்படுத்த மேலும் ஓர் வாய்ப்பு கிடைத்ததற்கு நல்லவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்லி எனது முதல் பாடலை பாடப்போகிறேன்.

நேர்களைவருக்கும் சந்தோஷமான உற்சாகமான காலை நேரத்தின் வணக்கங்கள். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை என வார இறுதி விடுமுறையை மகிழ்ச்சியாக கழித்துவிட்டு அடடா அதுக்குள் திங்கட்கிழமை வந்துவிட்டதே என்று யோசிக்கும் அனைவருக்கும் ஒரு புத்துணர்ச்சியான காலை நேர வணக்கம். விடுமுறை முடிந்து இன்று அலுவலகம் செல்பவர்களாக இருக்கட்டும், அல்லது பாடசாலை பல்கலைக்கழகம் செல்பவர்களாக இருக்கட்டும், ஒரு சிலருக்கு இந்த திங்கட்கிழமை காலை பொழுது கொஞ்சம் சோம்பலாக இருக்கலாம். ஆனால் யோசித்து பாருங்க, போன வாரம் நடந்த நல்லவை கெட்டவை எல்லாவற்றையும் கடந்து ஒரு புதிய வாரம், புதிய நாள், ஒரு புதிய தொடக்கமாக இந்த திங்கட்கிழமை நமக்கு கிடைத்திருக்கிறது. இந்த வாரத்தின் முதல் விடியிலேயே ஒரு நேர்மறை ஆற்றலோடு தொடங்குவோம். உங்களுடைய இந்த வார பயணத்தை இன்னும் அழகாக உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் சிவானி. இது உங்கள் அபிமான நிகழ்ச்சி விடியல் நிகழ்ச்சி. இன்று ஜூலை மாதம் 13 தேதி திங்கட்கிழமை. மறந்திருக்கும் இந்த நாள், இந்த வாரம் உங்கள் அனைவருக்குமே சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய வேண்டும் என்ற பொதுவான பிரார்த்தனையோடு இன்றைய சிந்தனைக்காக. முடிந்து போன நாட்களை பற்றி யோசிப்பதை விட பிறந்துள்ள இந்த வாரத்தை, இந்த புதிய வாரத்தை எப்படி வெற்றிகரமாக்கலாம். முடிந்து போன நாட்களை பற்றி யோசிப்பதை விட பிறந்துள்ள இந்த புதிய வாரத்தை எப்படி வெற்றியானதாக மாற்றலாம் என்று சிந்திப்பதே புத்திசாலித்தனம். கடந்த வாரம் உங்களுக்கு நிறைய கஷ்டங்களையும் நிறைய பாடங்களையும் கற்றுத்தந்திருக்கலாம். ஆனால் அதையெல்லாம் நீங்கள் கவனத்தில் கொள்ள தேவையே இல்லை. அந்த தோல்விக்கான காரணம் என்ன என்று சிந்தித்து அதனை சிறந்த முறையில் இந்த வாரத்தினுடைய இந்த முதல் நாளில் நீங்கள் ஆரம்பிப்பீர்களா இருந்தால் கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் வெற்றிகரமான வாரமாகவும் அமையும் என்பதில் எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இன்று நான் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே சந்தோஷமான வாழ்த்துக்களையும் நான் நிகழ்ச்சியின் சார்பாக பகிர்ந்து கொள்வதோடு தொடர்ச்சியாக நீங்களும் இணைந்து கொண்டு உங்கள் அன்பான சொந்தங்களுக்கு வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்ள இலக்கங்களுக்கு அழைப்பின் வழியாக இணைந்து கொள்ளுங்க. அதிபோட நிகழ்ச்சி எங்கிருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் வசந்த மிகமுடைய உத்தியோகபூர்வமான முகநூல் வழியாக இணைந்து கொண்டு உங்கள் வனசனங்களுக்கு வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளுங்க. பகிர்ந்து கொள்ளும் வாழ்த்துக்களை நிகழ்ச்சியோடு சேர்த்துக் கொண்டு பயணிக்க நானும் காத்திருக்கின்றேன். ஒரு புதிய வாரம், புதிய நாள், புதிய தொடக்கம், புதிய காலை புத்துணர்ச்சியோடு ஆரம்பிப்போம். இது வசந்த காற்றலையில் காலை பொழுதின் வாழ்த்துக்களோடு விடியல் நிகழ்ச்சி. உங்களோட பேசிட்டு உங்கள் சிவானி. நேரம் காலை 5 கடந்து 11 ஆய்க்கிறது. நிகழ்ச்சியில் அடுத்த வரைக்கும் பாடுறது தேனிசை தென்றல் தெய்வாவின் இசையில் ஆசை திரைப்படத்துக்காக.

திரையிசையினுடைய ஒரு முக்கியமான புள்ளியாக இருக்கக்கூடிய கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய பிறந்த தினம் என்று அவருக்கும் நாங்கள் சந்தோஷமான அகவி தின வாழ்த்துக்களை வசந்தம் எஃப்எம் சார்பாக பகிர்ந்து கொள்வதில் ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பாடல்கள், ஆயிரக்கணக்கான பாடல்களை நமக்காக தந்தவர் ஒருத்தர் தான் அவரு. அவருடைய கவிதைகளா இருக்கட்டும், அவருடைய பாடல்களா இருக்கட்டும், எப்போதுமே காலத்தால் நின்று பேசக்கூடிய ஒரு சிறப்பான பாடல் அப்படின்றதுல எவ்விதமான மாற்று கருத்துக்களுமே கிடையாது. இந்த நேரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கும் சொந்தங்களையும் நாங்கள் அப்படி சந்தோஷமாக எடுத்துக்கொள்வோம். அன்பான காலை நேர வணக்கங்களோடு எட்டையாந்தோட்டத்திலிருந்து எம் எஸ் பெருமாள் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. மனைவி சுந்தரி, மகள் சுமதி, தேவிகா, விஜிதா, மணிமாறன், கன்னியம்மா, சூட்டி, கோபால், ரவிச்சந்திரன், கந்தசாமி, அதே போல குமாரி, சிவா ஜுவல்ஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு வத்தல இருந்த ஐயக்கணி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. குணசீலன், ஈடன், செயம்குமார், பாதுகேசின் தம்பி, வெளிமட செல்வராம் ஆகியோர் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. பாதுகேசின் தம்பி வந்திருக்கிறாங்க, அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. துளசுவல பூமிகா அச்சன தம்பி, நித்ய பிரபா, ஸ்ரீதரன், சாரங்க பிரபா, அபிசரன், அதே போல இஷான பிரபா, தனலட்சுமி, ராஜலட்சுமி, அழகசுந்தரம், ரமணி, நிலக்ஷன், உமாச்சந்திரன், நாகேந்திரன், சுக்லிங்கம், முத்துக்குமார், அருள்மொழி, சின்னையா, மகாதேவன், எம் எஸ் பெருமாள், விஜயகுமார், கௌசல்யா மற்றும் எட்டியாந்தோட்டை சிவா ஜுவலஸ்ல கூடிய அனைத்து சொந்தங்களுக்காகவும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பர்த்தூரிலிருந்து துஷ்யந்தி நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோட பெரிய நீலாவணி கிருஷ்ணா நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. நம்பிக்கை கிராம மெரோ சந்திரக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை பியூலிருந்து மலர் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களோடும் கணவர் விக்னேஸ்வரன், தனுஜா, ஷான், சாந்தி, சந்தன மோகன், கருப்பைய, கண்ணதாசன், விஜய கல்யாணி, அஸ்வின், ஆஷி, தீமேஷா ஆகியோரை நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நீர வணக்கங்களோடு சும்மதுரை வகத்தோட்டம் சின்னையா மகாதேவ நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறார். இதேவேளையே அன்பான காலை நீர வணக்கங்களோடு ஹட்டன் கேம் வெளியிலிருந்து சுந்தர் தங்கசுந்தரம் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்திருக்கிறாங்க. இதேவேளை அருப்பன் நகர் ஃபரீதா வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நீர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. கந்தலைக்கே உபயதீன், சத்தார், சபிகா ஆகியோருக்காக பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஹப்புத்தலை போய் எஸ்டேட் சண்முகராஜ் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. உறவுகள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கம் அக்கா. இன்றைய நாள் நல்ல பல சுபகாரம் ஈடுபடுகின்ற அனைத்து சொந்தங்களுக்குமே வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக ஹட்டன் அந்த யசோத் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இதேவேளை அன்பான காலை நேர வணக்கங்களோடு இந்து கலைந்த அரசு வந்திருக்கிறாங்க. வசனம் உறவுகளுக்கும் என் இனிய காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்குமே நலமான நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக சண்முகநாதன் கலகலந்த நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. முல்லைத்தீவு உடுப்புக்குளம் சசிதரன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. சொந்தங்கள் அனைவருக்கும் பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. ஐஷிவாணி, அன்பான காலை நேர வணக்கம். யுதாகர் வந்திருக்கிறாங்க. மவுஜின் வட்டவளைந்த நிகழ்ச்சி கேட்டுக்கிறாங்களாம். ஜெகதீஷ் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அனைத்து வசனம் உறவுகளுக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். அக்கறைப்பதனை ராமன் கேதீசன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாரு. இனிய காலை நேர வணக்கம் சிவானி. அனைவருக்கும் சந்தோஷமான காலை நேர வணக்கம். இன்றைய நாள் அனைவருக்குமே நல்ல பல நன்மைகளை அள்ளி வழங்கும் நல்ல நாளாக அமைய வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதாக பாலு வந்திருக்கிறாங்க. கோயம்புத்தூர்ல நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கிறாங்களா. என்னுடைய அன்பு மனைவி லதா மற்றும் மகன் ராஜ் ஆனந்த் ஆகியோரின் நிகழ்ச்சியோடு இருந்து கொண்டு பாடல் விரும்பி கேட்டுக்கிறாங்க. சந்தோஷமான காலை நீர வணக்கங்களோடு மெஸ்கிலியா பிரான்சிக்ல இருந்து மணிமோகன் நிகழ்ச்சியோடு இருந்திருக்கிறாங்க. ஆரியம்பதி எதிர்த்தினம் வந்திருக்கிறாங்க. அன்பான காலை நேர வணக்கங்களை பகிர்ந்திருக்கிறாங்க. அருள் செல்வி, பிரசன்னா, பிரணீத், திலக்ஷி ஆகியோருக்காக பாட விரும்ப கேட்டுக்கிறாங்க. இதேவேளை சந்தோஷமான காலை நேர வணக்கங்களோடு ஸ்ரீகாந்த் குடும்பம், சரஸ்வதி குடும்பம், கீதான் குடும்பம், கொட்டக்காய் ட்ரைட்டன் சொந்தங்கள் அனைவரும் இணைந்து கொண்டு பாட விரும்ப கேட்டு முத்தைய காளி முத்த நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கிறாரு. நிகழ்ச்சியில் இணைந்து கொண்ட அத்தனை அன்பு சொந்தங்களுக்காகவும் வருகிற பாடல் இது. குரு திரைப்படத்திலா இசை புயல் ஏ ரகுமானின் இசையில் ஏ ரகுமான் மற்றும் சின்மைய முத்துச்சன் கான், அதே போல காதிர் கான் ஆகியோர் பாடுகின்ற கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய வரிகள் வருகிறது பாடல். வைரமுத்து அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் பகிர்ந்து கொள்வோம்.

வசந்தம் FM 103.5.